நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 ஆஷாட மாதம் 31 தேதி 2026 ஆண்டு ஜூலை திங்கள் 22 நாள் இன்று புதன்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 40 நொடி.

நாளொரு குரல். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பா கூறும் பொருள், நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும், தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும். ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் 138வதாக அமைந்த அந்த குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 5:53:50. நிகழ்ச்சி நிரல் 6:10 என

தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனிவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். காடுகளின் உழவர்கள் தொடர்ச்சி வழங்குபவர் பி. சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே. ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ, எலும்பு முறிவுக்கான முதலுதவி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி. சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. காலை 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை.

குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. காலை 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபன் அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பிறருக்கு உதவிய அனுபவம். நெறிப்படுத்துகிறார் அனிதா அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வில்லியனூர் ஓவியர் எஸ் அரியபுத்திரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் திருப்பனந்தாள் எஸ் முத்துகந்தசாமி அவர்கள் பாடியுள்ள அப்பர் திருக்குறுந்தொகை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சியம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். குழந்தைகளின் நலமும் வளமும் குறித்து புதுச்சேரி குழந்தைகள் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பிரபஞ்சம் சீதாராம் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மாலை 4:00 யுக தர்மம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை வசனம் இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். மாலை 5:00 பொன்மாலை பொழுது மனம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 to 6:10 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 to 7:15 வரையிலும், 8:00 to 8:15 வரையிலும், பின்பு 8:30 to 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செம்மறியாடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நங்காத்தூர் உழவர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலை. 10:00 கிருஷ்ணவர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00-3:05 இரவு 9:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்க மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி இணையர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. குழந்தைகளின் நலமும் வளமும் குறித்து புதுச்சேரி குழந்தைகள் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நேரலை நிகழ்ச்சியில் அடிவயிற்று வலி ஆரம்ப அறிகுறிகள் மற்றும் அவசர சிகிச்சை என்ற தலைப்பில் விளக்கம் அளிக்கிறார் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையின் தலைமை சிவில் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: எண்ணியரும் திண்ணியரும். மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இக்குறட்பா வெற்றியை உருவாக்கும் மன உறுதியின் மாண்பு கூறும் குறட்பா. எண்ணம் மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல எண்ணங்களை நாளும் மனதில் விதைத்தால் வாழ்க்கை சிறப்படையும். எந்த ஒரு மனிதனும் தனக்கான இலக்கை வகுத்து கொள்ள வேண்டுமெனில் அவர் சிந்தையில் தெளிவுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த தெளிவே அவருக்கு மன உறுதியை வலுப்படுத்தும். மன உறுதி கொண்டோரையே வள்ளுவர் திண்ணியர் என்கிறார். முண்டாசு கவிஞன் பாரதியும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்கிறார் என்று வீரத் திருவிழி திறக்க பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாக கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவ பெருந்தகை எண்ணி துணிக கருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியுமே. நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர்தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகியிருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவ பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களை செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளை கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி 1000 ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும் அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில் கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே, போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டி கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்கு சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கிருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனை காட்டினும் கற்றோன்

0: சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டை காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசறக்கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6:15:40. தெய்வீக ராகம்

நேரம் 6:25:20. தெய்வீக ராகத்தில் அடுத்து காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியுள்ள பாடல் ஒலிக்கிறது.

இத்துடன் நிறைவு பெற்றது தெய்வீக ராகம். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர், சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 605006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpondi@gmail.com என்ற மின் அஞ்சலில் அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 6ஆம் நாள், புதன்கிழமை. நேரம் 6:35.

உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: வா கருத்தமுத்த.
0: என்ன ரொம்ப மகிழ்ச்சியா வர்ற?
1: ஆமா,
0: அது என்ன கையில என்னமோ வச்சிருக்கிற?
1: பூங்கொத்து தான், உனக்கு கொடுக்கறதுதான் வாங்கிட்டு வந்தான்.
0: ஓஹோ, உன்ட்ட ஒரு விஷயம், இந்த பூங்கொத்து வச்சிருந்தீல்ல?
1: ஆமா.
0: என்கிட்ட கொடுத்து இல்ல?
1: ஆமா.
0: உள்ள பாரு, எம்மோ சம்மங்கி பூ இருக்குது.
1: இரு. ஆமா, சம்மங்கி பூ வாசனையா இருக்குப்பா.
0: இந்த சம்மங்கிய வந்து சாகுபடி செஞ்சோம்னா நிறைய லாபம் அடையலாம்ப்பா.
1: என்ன சொல்ற?
0: ஆமாப்பா, மலர் சாகுபடியில் நல்ல லாபம் தரக்கூடியது சம்பங்கி சாகுபடி. வடிகால் வசதி உள்ள நிலம் இருந்தா போதும்.
1: ஓஹோ,
0: உனக்கு அது இருக்கு, நீ அதையும் பயிர் பண்ணலாம். சரி, நேத்து தான் கேள்விப்பட்டேன், கூட ஒரு 2 ஏக்கர் வாங்கிட்டியாம்ல.
1: கதமுத, நீ சொன்ன ஐடியாவில் மாடுகளை நிறைய வளர்த்தேன், ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன். மாடு நல்லா பால் கறந்துச்சு, அதை வச்சு நல்ல வருமானம் வந்ததுப்பா. விவசாயத்தில் நல்ல வருமானம், நெல் நல்லா விளைஞ்சது, வாழ்க்கையில் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான்.
0: ஓஹோ, இதுல கிடைச்ச காசை வச்சுட்டு 2 ஏக்கர் நிலம் வாங்கிட்டேன்.
1: சரியா, நான் 2 ஏக்கர் நிலம் வாங்கினது உனக்கு எப்படிப்பா தெரியும்?
0: அப்பா, நம்ம ஊர்ல ஒருத்தர் நிலம் வாங்கினா ஊருக்கே தெரிஞ்சிரும்ப்பா.
1: ஆமா ஆமா, நம்ம கிராமத்துல ஒண்ணுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல.
0: அதுவும் நல்ல நிலமா பார்த்து உன் பக்கத்து நிலத்தையே வாங்கிட்டேன்.
1: ஆமா,
0: அதுவும் நல்லா விளையக்கூடிய நிலம் தான்ப்பா.
1: சரி சரி,
0: நல்ல வடிகால் வசதி இருக்கு. நான் சொல்ற மாதிரி ஒரு 1/2 ஏக்கர் சம்பங்கி சாகுபடி செய்ப்பா.
1: சரி காதமுத்த, சம்பங்கி சாகுபடி பத்தி எல்லா முறையிலும் சொல்லுப்பா எனக்கு.
0: மத்த பயிருக்கும் சம்பங்கி பயிர் செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீ இயற்கையான முறையில சம்பங்கி சாகுபடி செய்ய போற அப்படின்னா,
1: சரி,
0: 2 மாசத்துக்கு முன்னாடிய நிலத்தை நல்லா உழுது போட்டு 20 கிலோ சனப்ப தக்க பூண்டு விதைய பரவலா துவிடணும்.
1: சரி,
0: 40-50 நாளுக்குள்ளார அந்த பூ பூக்கிற தரணும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே பூத்தா தரணும்.
1: ஓஹோ,
0: இந்த நேரத்துல ஒரு தண்ணிய பாய்ச்சி இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை மடக்கி அப்படியே உழுதுணும்ப்பா.
1: ஓஹோ,
0: நீ மடக்கி உழுதுட்டினா உனக்கு யூரியா செலவு மிச்சம், தழைச்சத்தை அப்படியே கிடைச்சிட போது. 10 நாள் நிலத்தை அப்படியே கொஞ்சம் காய விட்டு அப்புறம் மீண்டும் ஒரு முறை உழவு செஞ்சு ஒரு 7 நாள் காய விடணும்.
1: பரவாயில்ல.
0: அப்புறம் 20 டன் மாட்டு ஏறு.
1: சரி,
0: உன் வீட்டுலதான் அது பஞ்சமே இல்லையா? கொல்ல முழுக்க வரும் தொழு உரமா தானே வச்சிருக்க?
1: ஆமா ஆமா, தோட்டம் முழுக்க நிறைய சாணம் தான் இருக்க.
0: ஒரு 20 டன் மாட்டு ஏறு எடுத்துட்டு போய்,
1: சரி,
0: அது கூட ஒரு 300 கிலோ வேப்பம் முன்னாக்கு. வேப்பம் மரம் தான் உன் கொள்ளையில நிறைய இருந்ததுப்பா.
1: ஆமாப்பா,
0: அதெல்லாம் கலந்து வயல்ல போட்டு மேலும் ஒரு உழவு செஞ்சிரு.
1: சரி சரி,
0: அப்புறம் 2 நாள் கழிச்சு மேட்டு பாத்தி அமைக்கணும்.
1: சரி,
0: பாத்திக்கு பாத்தி இடைவெளிக்கு இடைவெளி 1.5 அடி இருந்தா போதும். பாத்தியோடைய உயரம் வந்து 1.5 அடி வச்சுக்க, அகலம் 2.5 அடி வச்சுக்க. இப்படி மேட்டு பாத்தி அமைச்ச பிறகு சொட்டு நீர் பாசனத்தை போட்டு விட்டுரு.
1: என்கிட்ட நீர் மோட்டர் இருக்குது.
0: தண்ணி செலவு மிச்சமாகும், உரமும் சொட்டு நீர் வழியாவே நீ கொடுத்துடலாம். ஒரு பாத்திக்கு 100 அடி நீளம், 2.5 அடி அகலத்துல பிளாஸ்டிக் மல்ச்சிங் தாள். எதுக்காக அந்த தாள்னா, களைய வரவிடாம நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: ஓஹோ,
0: அதுக்காக தான்.
1: சரி சரி சரி,
0: இந்த பள்ளக்கால் பகுதியில எல்லாம் அதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா மூடிட்டோம்னா களை கிளம்பாது. நமக்கு தேவையான அந்த சம்மங்கி சாகுபடியை மட்டும் நம்ம பாத்துக்கலாம்.
1: சரி,
0: புரியுதா?
1: புரியுது காத்தமுத்த.
0: மண்ணை நல்லா புல புலன்னு வச்சிருக்கேன் இல்லையா?
1: ஆமா.
0: அதுல குழிக்கு குழி 2 அடி இடைவெளியில 3-5

0: இஞ்சு ஆழத்துல ஒரு சின்ன குழி எடுத்துக்கணும். செடி வளர போதுமான இடைவெளி அப்பதான் இருக்கும். ஜிக்சாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முக்கோண முறையில நடவு செஞ்சோம்னா செடி வளரும் போது அடர்த்தி அதிகமானாலும் செடி ஒண்ணுக்கொண்ணு மோதாம இருக்கும்.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: புரியுது கதமுத்த.
0: சரிப்பா, ஒரு 350 கிலோ விதை கிழங்க வாங்கிக்க. இது ஒரு ஏக்கருக்கு தேவையானது. இந்த விதையெல்லாம் நம்ம கேவிக்கே இருக்குல்ல, அவங்கள்ட்ட கேட்டினா அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க.
1: சரி சரி,
0: விதை கிழங்க வாங்கின பிறகு ஒரு 5 நாள் நிழலோட்டமா காய வைக்கணும். அடுத்த நாள் 200 லிட்டர் தண்ணீர்ல 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரடி, அப்புறம் 1 கிலோ சூடோமோனஸ்,
1: சரி,
0: இத கலந்து ஒரு கலவையாக்கிட்டு நம்ம வச்சுக்கணும். அப்புறம் தனியாக வேறொரு பிளாஸ்டிக் கேன்ல 200 லிட்டர் ஜீவாமிருதம் தயாரிக்கணும்.
1: ஓ, அதுவும் இருக்கணுமா?
0: எப்பா ஜீவாமிருதம் தயாரிக்கிறத பத்தி தான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனேப்பா.
1: ஆமா, வீட்லயே இருக்குது.
0: அப்புறம் என்ன, அத ஒரு 200 லிட்டர் தனியா வச்சிக்க. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன கேனுல ஏற்கனவே நீ இந்த ட்ரைகோடெர்மாவும் சூடோமோனஸும் போட்டு தயாரிச்சுல ஒரு கலவை,
1: ஆமா,
0: அதுல இருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்துக்க.
1: சரி சரி சரி,
0: இந்த ஜீவாமிருதத்துல இருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்துக்க.
1: சரி,
0: இத ஒரு இடத்துல வச்சு இந்த 350 கிலோ விதை கிழங்க அப்படியே போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா,
1: சரி,
0: இந்த வேர்ல வரக்கூடிய அந்த பூச்சி தொந்தரவு, அந்த பூசான தொந்தரவு இதெல்லாம் இருக்காது. அதுக்கு பிறகு இந்த விதை கிழங்குகளை ஒரு நிலோட்டமா வச்சிருந்து லேசா காஞ்ச பிறகு குழியில ஊன்றி நல்லா மண் அணைச்சு விட்டுறணும். உடனே முதல் நீரும் விட்டுறணும்பா. மண்ணுல ஈரப்பதத்தை பொறுத்து 3 நாளைக்கு ஒரு முறையோ அல்லது 5 நாளைக்கு ஒரு முறையோ நீ தண்ணி விடலாம்.
1: சரி,
0: வேற என்ன சந்தேகம் இருக்கு உனக்கு?
1: கதமுத்த, இந்த சம்பங்கி பூ எப்ப பூக்க ஆரம்பிக்கும், அதை எப்ப பறிக்கலாம்?
0: பறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 85-90 நாள்ல பூக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஓஹோ,
0: பரவலா பூக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு சத்து நிறைய கொடுக்க வேண்டியிருக்குப்பா.
1: ஓஹோ,
0: நம்ம இயற்கையான முறையில வேற பண்ண போறோம். அதனால இந்த விதை கிழங்கு ஊன்றின பிறகு 15வது நாள் தலா 1 லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா திரவம், அசோஸ்பைரிலும் திரவம், இதை எடுத்துக்கிட்டு 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நம்ம தான் சொட்டு நீர் பாசனம் வச்சிட்டோமே,
1: ஆமா,
0: அது வழியா அப்படியே விடணும்பா.
1: ஆமா,
0: அது எல்லா செடிகளுக்கும் போய் சேர்ந்துரும்.
1: சரி சரி சரி.
0: அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ட்ரைகோடெர்மா விரடி 1 கிலோ, சூடோமோனஸ் 1 கிலோ,
1: சரி,
0: இதையும் 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் மூலமா விடணும்.
1: ஓஹோ,
0: இது 2 மாசத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பா. விதை கிழங்கு ஊன்றிய 1 மாதத்துக்கு பிறகு 200 லிட்டர் தண்ணீர்ல 6 லிட்டர் பஞ்சகாவியா கலந்து சொட்டு நீர் பாசனம் மூலமும் விடணும். அடுத்த 15வது நாள் 200 லிட்டர் அமுத கரைசலை சொட்டு நீர் பாசனம் மூலம் விடணும்.
1: ஓஹோ,
0: சுழற்சி முறையில இத 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பா. இந்த பஞ்சகாவியமும் அமுத கரைசலும் நல்ல பயிரை வளர வைக்கும்பா. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு பின்னாடி நல்ல பூத்து நல்ல பலன் கொடுக்கும்,
1: நல்ல வருமானமும் கொடுக்கும்.
0: ஆமாப்பா, இந்த சம்பங்கி சாகுபடியிலேயே 1 வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிடலாம்பா நீ.
1: அப்படின்னா நானு பாண்டிச்சேரி, சென்னை, திருச்சி பூக்கடைகளுக்கெல்லாம் லாரியில லோடு அனுப்பி விடுறேன்.
0: எப்ப நீ அடுத்த வருஷம் இன்னும் 2 ஏக்கர் வாங்குறியா இல்லையான்னு
1: பாரு. நீ சொன்ன மாதிரி வாங்கிடுறேன் காத்தமுத்த.
0: நிச்சயமா நீ வாங்குவப்பா.
1: சரி,
0: உனக்கு நல்ல செய்தியை நான் சொல்லியிருக்கேன்.
1: ஆமா,
0: நீ செய்யறதோட மட்டும் இல்லாம
1: சரி
0: உன் நண்பர்களுக்கும் இதெல்லாம் சொல்லுப்பா.
1: கண்டிப்பா.
0: சரி கருத்தமுத்த, நான் மகிழ்ச்சியோட கிளம்புறேன், நீயும் சந்தோஷமா போயிட்டு வா.
1: கதமுத்த, உனக்கு எலுமிச்சம்பழம் கொடுக்குறேன்பா, இந்தாப்பா.
0: ஏ கொண்டப்பா கொண்டப்பா, எலுமிச்சம்பழத்துல நிறைய சத்து இருக்குப்பா, வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. இந்த எலுமிச்சை சாறு அதிகமா நம்ம பருகணும்னா சிறுநீரகத்துல கற்கள் உருவாவது தடுக்கப்படுதான்.
1: ஆமா,
0: புத்தாண்டுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு பழத்தையும் எனக்கு கொடுத்துருக்க.
1: ஆமாப்பா.
0: சரி கருத்தமுத்த, நான் கிளம்புறேன்.
1: கதமுத்த, சந்தோஷமா பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த May 10 முதல் இதுவரை போதைப்பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு

0: மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கலில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம், வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல்நிலோ காரணமாக வெப்ப அலை என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 1000 கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணைகளிலிருந்து கார்பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக

0: திரு ராகுல் காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 20:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். காடுகளின் உழவர்கள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
3: பறவைகளின் அலகுகள் அவற்றின் பயன்பாட்டுக்கு தக்கவாறு தகவமைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான கரைப்பறவைகளுக்கு

0: இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. 20:00
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். காடுகளின் உழவர்கள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
3: பறவைகளின் அலகுகள் அவற்றின் பயன்பாட்டுக்கு தக்கவாறு தகவமைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான கரைப்பறவைகளுக்கு அலகின் நுனியில் தொடுபுலன் உணரிகள் இருக்கின்றன. அதனால் இப்பறவைகள் இரையை பார்க்க முடியாவிட்டாலும் சேற்றை கிளறும் பொழுது அந்த அலகின் நுனியில் இருக்கும் இந்த தொடுபுலன் உணரிகளால் இரையை உணர்ந்து அவற்றை பிடிப்பது சுலபமாகிறது. இதே போன்ற தொடுபுலன் உணரிகள் மரங்கொத்திகளின் நீண்ட நாக்கின் நுனியில் இருக்கின்றன. இவ்வுணரிகள் மரப்பட்டையை கொத்தி அதன் கீழே இருக்கும் புழுக்களை பிடிக்கும் போது இரையை உணர உதவுகின்றன. பெரும்பாலான பறவைகளுக்கு இந்த உணர்வு உறுப்புகள் நாக்கிலேயே இருக்கின்றன. அதன் மூலமாக இந்த பறவைகள் வாயில் இருக்கும் இரையை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மனிதர்களுக்கு மூக்கு இருப்பது போல் பறவைகளுக்கு இருப்பதில்லை. ஆனால் அலகினுடன் சேர்ந்து இரண்டு நாசித்துளைகளை கொண்டிருக்கின்றன. அவை பொதுவாக பறவைகளின் மேல்தாடையின் கடைசியில் காண முடியும். இந்த நாசித்துளைகள் பறவைகள் சுவாசிப்பதற்கும் காற்றில் உள்ள தூசுகளை வடிகட்டுவதற்கும் வாசனையை தெரிந்து கொள்வதற்கும் பயன்படுகின்றன. மனிதர்கள் சுவாசிப்பதைப் போலவே பறவைகளும் காற்றை உள்ளிழுத்து வெளிவிடுகின்றன. சில பறவைகளே இரை இருக்கும் இடத்தை மோப்பம் பிடித்து தெரிந்து கொள்கின்றன. எடுத்துக்காட்டாக நியூசிலாந்தின் தேசிய பறவையான கிவிக்கு நாசித்துளைகள் அதன் அலகின் முனையிலேயே காணப்படுகின்றன. இதன் மூலம் அவை இரையை பார்க்க முடியாவிட்டாலும் சேற்றை கிளறும் பொழுது புழு பூச்சிகளின் வாசனையை நாசித்துளைகளின் மூலமாக அறிந்து அவற்றை பிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. பறவைகளின் அலகுகள் அதன் இணையை கவர்வதற்காகவும் இறகுகளை கோதிவிடவும் கூடுகள் கட்டவும் ஆபத்தின் போது சண்டையிட்டு தப்பித்து கொள்ளவும் என பற்பல உதவிகளை செய்து கொண்டே இருக்கின்ற முக்கிய உறுப்பாக திகழ்கிறது. பெரும்பாலான மனிதர்களை வசீகரிக்கும் அழகான அலகு கொண்ட பறவை ஒன்று உண்டெனில் அது பெரிய இருவாய்ச்சிதான். ஆங்கிலத்தில் கிரேட் ஹார்ன்பில் என்கிறோம். இப்பறவையின் அலகு இரண்டு அலகுகளை ஒன்றன் மீது ஒன்று வைத்தாற்போல் மிக பெரியதாக பார்ப்பதற்கு திகப்பாக இருக்கும். அதனால்தான் இருவாய்ச்சி, இருவாச்சி, இருவாயன் என்று பெயர். இவற்றின் முதன்மையான உணவு அத்திப்பழங்கள். மரக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு தங்களின் பெரிய அலகால் எட்டி எட்டி ஒவ்வொரு பழுத்த அத்திப்பழமாக பறித்து தலையை சாய்த்து அலகை உயர்த்தி பறித்த பழத்தை மேலே தூக்கி போட்டு மிக நளினமாக பிடித்து அப்படியே முழுவதுமாக விழுங்குகின்றன. விழுங்கிய பழங்கள் அறவை பைக்கு செல்கின்றன. அங்கே பழங்களிலிருந்த பெரிய விதைகள் பிரிக்கப்பட்டு மீண்டும் வாய்க்கு அனுப்பப்படுகின்றன. அவற்றை இருவாய்ச்சிகள் உமிழ்கின்றன. சிறிய விதைகள் எச்சத்தின் மூலம் வெளியேறுகின்றன. இவ்வாறு அத்தியின் விதைகள் பெரும் காடு முழுக்க இருவாய்ச்சிகளால் பரப்பப்படுகின்றன. பரப்பப்பட்ட விதைகள் மரங்களாகி காடுகளின் அடர்த்தி குறையாமல் பாதுகாக்கின்றன. எனவேதான் இருவாய்ச்சிகளை காட்டின் உழவர்கள் என்று அழைக்கின்றோம். இவ்வாறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பறவைகள் தன்னிகரற்ற பெரும் பங்காற்றுகின்றன. அவற்றை போற்றி பாதுகாப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
1: காடுகளின் உழவர்கள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள்.
2: வழங்கியவர்
0: வி. சுரேந்தர் அவர்கள்.
1: நேரம் 6:59. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் அமராவதி ஃபீடரில் இன்று காலை 10 முதல் மாலை 4 வரை ஆனந்தா நகர், திருமகள் நகர், திருமால் நகர், வேல்ராம்பேட், திருப்பூர் குமரன் நகர் ஒரு பகுதி, சுதானா நகர் முழுவதும், அங்காளம்மன் நகர், அரவிந்தர் நகர், அன்னை தெரேசா நகர், முருங்கப்பாக்கம்பேட், கமலம் நகர், பாப்பாஞ்சாவடி, ஒட்டம்பாளையம், ஆசிரியர் காலனி, கொம்பாக்கம், கொம்பாக்கம்பேட், குப்பம் மற்றும் குப்பம்பேட், அரியாங்குப்பம் ஃபீடர் பகுதியில் கணபதி நகர், வரதராஜு நகர், மூகாம்பிகை நகர், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், சேத்திலால் நகர், நயினார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கம்பாக்கம் முழுவதும், கோவிந்தராஜு நகர், முத்துலட்சுமி நகர், மேற்கு அரியாங்குப்பம், சொர்ணா நகர், அன்னை நகர், ஸ்ரீராம் நகர், அருந்ததிபுரம், காலான் தோட்டம், மணவெளி, சுப்பையா நகர்

திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், இந்திரா நகர், ஊடவெளி, நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. சிந்தனை மலர்.

தான் மட்டும் அறிவாளியாக இல்லாமல் மற்றவர்களையும் அறிவாளியாக்குபவனே சிறந்த தலைவன். தான் மட்டும் அறிவாளியாக இல்லாமல் மற்றவர்களையும் அறிவாளியாக்குபவனே சிறந்த தலைவன். அறிஞர் அண்ணா அவர்களின் சிந்தனை இது.

நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: பிறருக்கு உதவிய அனுபவம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் அனிதா அவர்கள்.

0: கொண்டாடப்படுகிறது. தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் என்பார்கள். இம்மொழி உலகில் மனிதன் முதன் முதலில் தோன்றிய இடம் லெமூரியா கண்டம் என்பார்கள். இவ்விடம் இப்பொழுது கடலில் மூழ்கிவிட்ட பகுதியாகும். அங்கு தோன்றிய முதல் மனிதன் முதன் முதலாய் பேசிய மொழியும் நம் தாய் தமிழ்தான். உலகம் இன்று எண்ணற்ற நாடுகளை கொண்டுள்ளது. உலகம் தோன்றி வளர்ந்த பின் சமீபத்திய ஆய்வின்படி பேசவும் எழுதவும் முடியும் என்று தோன்றிய மொழிகள் மொத்தம் 12,612 மொழிகளாகும். ஆனால் உலக மொழியியலாரின் சென்ற ஆண்டின் ஆய்வுப்படி இன்று வழக்கொழிந்து பல மொழிகள் அழிந்துவிட்டன. சென்ற ஆண்டின் ஆய்வறிக்கையின்படி இன்று உலக பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் கொண்டு நிலைத்திருக்கும் மொழிகள் மொத்தம் 6,430. இவை மட்டும்தான் உலக மக்களால் பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வருகின்றன. அந்த அறிக்கையின்படி இன்று வழக்கில் உள்ள 6,430 மொழிகளிலும் தொன்மையான மொழி, முதலில் தோன்றிய மொழி தமிழ்தான் என்பதை உலக அறிஞர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதுபோல உலகெங்கிலும் சுமார் 162 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள், தமிழ் மொழியை பேசுகிறார்கள். இன்று உலக நாடுகளில் அதிகமான நாடுகளில் ஆங்கில மொழி பேசப்படுகிறது என்பது ஆய்வின் உண்மை. ஆனால் ஆங்கில அகராதியில் உள்ள சொற்களில் 90% சொற்கள் நம் தமிழ் மொழியின் வேர்ச்சொற்களே என்பதுவும் ஆய்வின் உண்மையே. உதாரணத்திற்காக சில சொற்களை காண்போம். ரைஸ் அரிசி, பாத்வே பாதை, லீஃப் இலை, இப்படியாக பல சொற்களை பார்க்கலாம். தமிழில் ஒவ்வொன்றின் வகைப்பாட்டிற்கும் தனி சொற்கள் உள்ளன. சாதாரணமாக இலை என்பதை ஆங்கிலத்தில் ஒரே சொல்தான் லீஃப் என்று உள்ளது. ஆனால் நம் தமிழில் முதலில் வரும் இலையை துளிர் என்கிறோம், பின்னர் பசுமை பெற்றதை இலை என்கிறோம், பின் அது பழுத்தால் பழுப்பிலை என்கிறோம், அது காய்ந்தால் அதை சருகு என்கிறோம். அதுபோலவே நம் தமிழில் மட்டுமே ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக வயதிற்கு ஏற்ப பருவங்களும் தனித்தனி பெயர்களும் உண்டு. ஆனால் ஆங்கிலத்தில் இருபால் குழந்தைகளுக்கும் மேல் சைல்டு, ஃபீமேல் சைல்டு என்று இரு பெயர்கள் மட்டுமே உள்ளது. அதுபோலவே எண்ணற்ற சிறப்புகளெல்லாம் நம் தாய் தமிழுக்கு உண்டு. சுமார் 5,000 ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய நம் தாய்மொழி தமிழை ஆண்களாலும் பெண்களாலும் சமமாக

கற்று இருபால் புலவர்களும் இயற்றிய சங்கப் பாடல்கள் கணக்கில் அடங்காதவை ஆகும். சங்கப் பாடல்களிலும் கற்பனை நயங்கள், ஓமை நயங்கள், மனிதநேய பண்புகள், இயற்கை எதிர்காட்சிகள், மன்னர்கள் அரசாட்சி முறை, போர் முறை, இளம் தலைமுறையினரின் கற்பு நிலை, காதல் நிலை ஆகியவை அடங்கிய பாடல்கள் ஏராளம் ஏராளம். தமிழர்களின் சங்க இலக்கிய பாடல்களின் சுவையம் சங்கங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலும் காண இயலாது. இதுவரை நாம் பார்த்த சங்க பாடல்கள் யாவும் 19ஆம் நூற்றாண்டு வரை நமக்கு படித்து சுவைத்தரக்கூடிய கடின மொழியாகவே இருந்தன. ஆனால் அப்படிப்பட்ட கடினமான தமிழ் சொற்களை மாற்றி தமிழ் மக்கள் அனைவரும் எளிதில் விளங்கும் வகையிலும் சாதாரண உரைநடை வடிவில் எழுதியவர் 19ஆம் நூற்றாண்டின் சிதம்பரம் அருகிலுள்ள மருதூரில் பிறந்து வளர்ந்து வடலூரில் சுத்த சன்மார்க்க சபையை நிறுவிய ராமலிங்க அடிகளார் என்னும் வடலூர் வள்ளலாரே ஆவார். அவர் எளிய தமிழில் சுமார் 10,000 பாடல்களுக்கு மேல் எழுதியவர் ஆவார். அவரைத் தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே எட்டயபுரத்திலே பிறந்து எழுச்சிமிகு சுதந்திர முழக்க பாடல்களை எழுதி புகழ்பெற்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆவார். 39 ஆண்டுகள் மண்ணிலே வாழ்ந்தாலும் காலத்தால் அழியாத எண்ணற்ற பாடல்களை எளிய தமிழில் படைத்து தமிழர் நெஞ்சில் இடம் பிடித்தவர் பாரதியார் ஆவார். பாரதியார் வாழ்ந்த காலத்திலேயே அவரது கவிதைகளின் பற்றாளனாக வளர்ந்து அவரைப் போலவே அனைத்து வகை பாடல்களையும் மிகவும் எளிமையான முறையில் சிறிதளவே கற்ற பாமர மக்களும் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் சமுதாய புரட்சி பாடல்களை எழுதி தமிழர் நெஞ்சில் இடம் பிடித்தவர் பாவேந்தன் பாரதிதாசன் ஆவார். அவரின் பாடல்கள் பாரதியாரைப் போலவே பெண்கள் உரிமை, விதவைகள் மறுவாழ்வு போன்ற புரட்சி கருத்துமிக்க பாடல்களை படைத்தார். பாவேந்தர் வாழ்ந்த காலத்தில் அவரது கவிதை வரிகளால் கவரப்பட்டு திருவாரூருக்கு அருகில் உள்ள பழையனூரில் பிறந்த ராஜகோபாலன் என்பவர் புதுகைக்கு வருகை தந்து சில காலம் அவருடன் தங்கி சீடராக இருந்து கவி எழுதும் ஆற்றல் பெற்று பாரதிதாசனின் இயற்பெயரான சுப்பு ரத்தரதாசன் என்கின்ற பெயரின் சுருக்கமாக சுரதா என்ற பெயரில் ஓமைகள் நிரம்பிய துறைமுகம், தேன்மழை என்ற சிறந்த நூல்களை படைத்து தமிழில் மேலும் எளிய கவிகளை படைத்து பெருமைக்குரியவர் ஆனார். இப்படியே தமிழ் இன்று எளிய மக்களாலும் கற்று மகிழும் வண்ணம் இனிமை மொழியாக உள்ளது. பழமையான இலக்கண மரபுகளை கொண்டுள்ளது. சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் போன்ற பிற மொழிகளின் துணையில்லாமல் தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டதால் இது செம்மொழி என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழி செம்மொழி என்ற உயரிய அந்தஸ்தை பெற அதன் தொன்மை, தனித்தன்மை மற்றும் இலக்கிய வளம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு சில கடுமையான தகுதிகளை இந்திய அரசால் வரையறுக்கப்பட்டுள்ளது. அவைகள் மிக உயர்ந்த தொன்மை, பண்டைய இலக்கிய வளம், தனித்தன்மை மற்றும் சுயசார்பு போன்ற 11 வகை தனித்தன்மை இருந்த காரணத்தினால் இந்தியாவின் எண்ணற்ற மொழிகள் வழங்கி வந்த போதிலும் நடுவண் அரசு சமஸ்கிருதத்திற்கு அடுத்தபடியாக நமது தாய் தமிழ் மொழியை கடந்த 2014ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவித்தது. நம் அனைவருக்கும் இது மகிழ்வூட்டும் செய்தியாகும். தமிழ் முத்தமிழாக நம் முன்னோர்களால் பயன்பாட்டின் அடிப்படையில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என வகைப்படுத்துகிறார்கள். இயல் தமிழ் என்பது எண்ணத்தை வெளிப்படுத்துதல், எழுத்து மற்றும் இலக்கிய வடிவம். இசைத்தமிழ் என்பது உள்ளத்தை உருக்கும் பாடல்கள் மற்றும் ராக வடிவம். நாடகத்தமிழ் என்பது உணர்வை வெளிப்படுத்தும் நடிப்பு மற்றும் கூத்து வடிவம். தமிழ்மொழி மிகச்சிறந்த இலக்கிய வளம் கொண்டது. தமிழில் மட்டுமே அகமும் புறமும் கொண்டுள்ளது. அகம் என்பது உள்ளத்து ஊடே நிகழும் நிகழ்வுகளை, காதல், குடும்பம் பற்றியும், புறம் என்பது வீரம், கொடை, அறம் என்றும் வாழ்வியலை நெறிப்படுத்துபவை. காதலை பற்றி கூறும்போது களவுக்காதல், கற்புக்காதல் என வகைப்படுத்தப்பட்டு யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புலப் பெயர் நீர்போல் அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே என கூறும்போது சாதி, மதம், குலம், முந்தைய அறிமுகம், குடும்ப பின்னணி என்பதை எல்லாவற்றையும் கடந்து அன்பும் காதலும் வெளிப்படும் விதமாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இங்கு செம்புல பெயர் நீர் என்று சொல்லும் பொழுது தண்ணீரின் தன்மையை தெளிவாக விளக்குகிறது. நீரானது பாறையிலே விழுந்தால் உருண்டோடிவிடும், மணலிலே விழுந்தால் உறிஞ்சப்பட்டுவிடும். ஆனால் செம்மண்ணில் விழுந்தால் மண்ணின் மனத்துடன் கலந்து நிறம் பெறும். அதுபோல நம் காதல் ஒன்றோடு ஒன்று இணைந்து என்று கூறும் இப்பாடல் ஆண்டுகள் 2000ஐ கடந்தாலும் இன்னும் காதலர்களின் தனித்துவமான வார்த்தைகளாகவே உள்ளது. இதையே பாரதி கூறும்போது நீல திரைகடல் ஓரத்திலே

0: என்று நித்தம் தவம் செய் குமரியல்லை, வடமாளவன் குற்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு என்று கூறுகின்றார். 2500 ஆண்டுகளாக இத்தமிழக நிலப்பரப்பு இன்று வரை ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். தமிழில் காலத்தால் முந்தியது சங்க இலக்கியம். அக்காலத்திலேயே இந்திய நாட்டனைத்தையும் ஒன்றாக கருதும் ஒரு தமிழ் உணர்வு தமிழ் மனதில் வேரூன்றி இருந்தது. இந்திய நாட்டை நாவலத் தன்பொழில் என அழைக்கும் வழக்காறு அன்று இருந்தது. தமிழகம் வன்புகழ் மூவர் தன் பொழில் என கூறப்பட்டது. தென்குமரி வடபெருங்கடல் குணக்குடல் கடலா எல்லை, குன்றுமலை காடு நாடு ஒன்றுபட்டு வாழி மொழியே என்று புறப்பாடல் 17 அழகாக விளக்குகிறது. இதே புறப்பாடலில் நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என மோசி கீரனார் கூறும்போது மக்களே மன்னனின் உயிர் என்று கூறுகின்றார். புறப்பாடல்களில் ஏறத்தாழ 232 பாடல்கள் போர் பற்றிய செய்திகளை வழங்குகிறது. இன்றைய சூழலில் போர் மேகம் சூழப்பட்டு ஒவ்வொரு நாடும் போர் அச்சத்தில் மிகுந்துள்ளது. ஆனால் போர் செய்வதற்கும் அறமோடு இருக்க வேண்டும் என்பதை தமிழ் சமுதாயம் அறிந்து உலகிற்கு செப்பியிருக்கிறது. போரிடும் முன்பாக ஆணிரை கவர்தல், அதற்கு எச்சரிக்கை விடுப்பதும், கோட்டையை கைப்பற்ற போகிறேன் என்று தெரிவிப்பதும், காப்பாற்றிக் கொள்ள அவகாசம் தருவதும் மரபாக கொண்டிருந்தனர். அத்தோடு மட்டுமின்றி உலகில் முடியாத மக்களையும் விலங்குகளையும் போர் நடக்கும் இடத்தை விட்டு அகற்றுங்கள் என்றும், குழந்தை பெறாதவர்களை போரில் ஈடுபடுத்தாதீர்கள், அடுத்த தலைமுறை இல்லாமல் போய்விடும், மற்றும் அவரது பெற்றோருக்கு ஈமச் சடங்குகள் செய்ய நபர்கள் இல்லாமல் போகும் நிலை வரும், அந்த பாவம் என்னை வந்து சேரும் என கூறுவதும், அறிவில் சிறந்தவர்களையும் அழைத்து சென்று விடுங்கள், இல்லையில் நாட்டின் எதிர்காலம் அழிந்து போகும் என போர் அறத்தை கையாண்டு உள்ளனர். இதனையே நெட்டிமையார் என்னும் புலவர் கூறும்போது, ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புல வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வரை பெறா அதீரும் என் அம்பு கடிவிடுதும் நுண் அரண் சேர்மீன் என்று கூறுகிறார். தமிழ் எழுத்து, சொல், பொருள், யாப்பு இன்றளவும் உலகில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு இவ்வாறான சங்க புலவர்களின் பாடல்களே பெரிதும் துணை நிற்கின்றன. 20ஆம் நூற்றாண்டில் இரு ஈடு இணையற்ற கவிஞர்கள் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் ஆகியோர் ஆவர். கம்பனுக்கு பிறகு குறைந்தது 8 நூற்றாண்டு காலம் தமிழ் கவிதைகளின் உலகம் தேங்கி போயிருந்தது. அதனை உடைத்து எறியும் முயற்சியில் தனி மனிதனாக வெற்றி பெற்றவர் மகாகவி பாரதி. சிலப்பதிகாரத்தில் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற மூன்றும் இணைத்து காப்பியத்தை நகர்த்திச் செல்லும் மனையறம் படுத்தும் காதையில் கோவலன் கண்ணகியை நயம் பாராட்டி பேசுவது இயற்தமிழுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும். மாசறு பொன்னே, வளம்புரி முத்தே, காசறு விரையே, கரும்பே தேனே, அரும்பெறல் பாவாய் ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வணிகன் பெருமட மகளே எனும்போது இயற்தமிழ் கொஞ்சி விளையாடுகிறது. இசைத்தமிழுக்கு உதாரணமாக மங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூவடை யாது போர்த்தும் கருங்கை அண்ணன் விழித்துலுகி நடந்தாய் வாழி காவேரி என்று கூறுவது சால பொருந்தும். நாடகத் தமிழுக்கு உதாரணமாக பூம்புகாரின் இந்திர விழாவை விமர்சையாக கொண்டாடுவது நாடகத் தமிழ் போல் காட்சியளிக்கும்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின் போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹோடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 முதல் 30 வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து இன்று உனாட்டி ஹோடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:25, 15:00.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்பு முறிவுக்கான முதலுதவி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இன்று எலும்பு முறிவு ஏற்பட்டால் அது செய்ய வேண்டிய முதலுதவி, அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இன்று அவசர உலகத்தில், ட்ராமா வேர்ல்டு, விபத்துகள் நிறைந்த உலகமாக காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. அதனால் நம்ம ஃப்ராக்சருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அது ரொம்ப அவசியம். சாலையில் நம்ம போகிறோம், நம்மளுக்கு வேண்டியவங்களோ இல்லை முன்பின் தெரியாதவங்களுக்கோ கீழே அடிபட்டு ஒரு கையிலையோ காலிலையோ அவங்க வலி வீக்கம் ரொம்ப இருக்கவங்களா அசைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ஃப்ராக்சரை சஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு முதலுதவி, அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு சுருக்கமா பார்ப்போம். பிராக்சர்ல உங்களுக்கு தெரியும் எலும்பு முறிவு இரண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஓபன் பிராக்சர், இன்னொன்னு க்ளோஸ்ட் பிராக்சர். ஓபன் பிராக்சர் என்பது எலும்பு முறிவு ஏற்பட்டு எலும்பு சதையினு கிழித்து கொண்டு வெளியில் தெரிவது, அது வந்து ஓபன் பிராக்சர். இன்னொன்னு வந்து க்ளோஸ்ட் பிராக்சர். அந்த க்ளோஸ்ட் பிராக்சர்ன்றது வெளியில தெரியாது, தோலுக்குள்ளேயே இருக்கும், வெளிக்காயங்கள் இல்லாதது, சிராய்ப்புகள்லாம் இருக்கலாம், அது வேற. எலும்புகள் தெரியற மாதிரி வெளிக்காயங்கள் இல்லாம இருக்கிறது க்ளோஸ்ட் பிராக்சர். இந்த ஓபன் பிராக்சருக்கும் க்ளோஸ்ட் பிராக்சரும் முக்கியமான வேற்றுமைகள். ஒவ்வொரு எலும்புக்கும் ஒவ்வொரு விதமான சிகிச்சை முறை நீங்க தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட், நம்ம ரோடு சாலையில ஒருத்தர் அடிபட்டு இருக்காரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல, அப்போ அவருக்கு என்ன செய்யுது? அடிபட்ட பாகத்தை உடனே எழுந்து உதிருங்க உதிருங்க அப்படின்னு சில பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். அது மாதிரி செய்யக்கூடாது. அவங்கள உதிர சொல்றதோ அசைவு சொல்றதோ எந்திச்சு நடங்க பயப்படாதீங்க எழுந்து நடங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதோ வலிய மீறி செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்றதோ ரொம்ப தவறான ஒன்று. ஏன் அப்படின்னா எலும்பு முறிவு லேசாக இருந்தாலோ இல்ல அதிகமாக இருந்தாலோ அது மாதிரி சொல்வதன் மூலம் அது இன்னும் மேலும் விரிவடைஞ்சு சிறிய ஃப்ராக்சர் கம்ப்ளீட் ஃப்ராக்சர் ஆக வாய்ப்பு உண்டு. ஒன்று, ஆல்ரெடி கம்ப்ளீட் ஃப்ராக்சராக இருந்தால் நம்ம இது மாதிரி செய்யும்போது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், எலும்புகள் முழுமையாக இருக்கிற வரைக்கும் தான் ஆபத்தில்லாத ஒன்று. உடஞ்சி போச்சுன்னு வச்சுப்போம், உள்ளே அது வந்து ஷார்ப்பாக ஒரு கத்தி மாதிரி, அந்த நேரத்தில் நம்ம அசவு கொடுத்தா என்னாகும்? ரத்த குழாய், நரம்புகள் இது எல்லாத்தையும் அதை கிழிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ என்ன செய்யணும்? அந்த இடத்த அசவு இல்லாமல் வச்சுக்கணும். துணி எடுத்து அந்த இடத்த பெரிய கச்சிப்பு இருந்தால் ஓகே, இல்லை ஷால் கிடைச்சா ஓகே, இல்லை துண்டு டவல் இருந்தாலும் ஓகே, அதை எடுத்து அந்த இடத்த சுற்றி ரொம்ப டைட்டாக கட்டாமல் அது அசவு இல்லாமல் முடிஞ்சால் கட்டிக்கிறது. அது வைப்பதற்கு ஒரு ஸ்கேல் இல்ல ஆட் போர்டு அட்டை இல்ல மரப்பலகை ஏதாவது கிட்ட கிடைச்சா அதுவும் வைக்கலாம். உதாரணத்துக்கு முழங்கை உடைச்சிட்டு ஆடுது, அந்த இடத்துல ஒரு அட்டையை வச்சு ஒரு துணியை வச்சு சுத்திடணும். சுத்திட்டு அசவு இல்லாம பேஷண்ட்டை நம்ம கிட்ட இருக்கிற மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிடும். முக்கியமா செய்ய வேண்டியது அவருக்கு ஒரு அடிபட்டு கீழே இருக்காரு, காற்றோட்டமான ஒரு என்வரான்மெண்டா ஏற்படுத்தணும். அவரை சுத்தி சுழ்ந்துக்கணும், எல்லாரும் சுழ்ந்துக்கிட்டு அவர் மூச்சு விட முடியாத அளவுக்கு செய்யக்கூடாது. ஒருவேளை கையா இருந்தா அவங்க நடந்து போவாங்க, காலா இருந்தாங்கன்னா நடக்க முடியாது இல்லையா. அவங்கள ஸ்ட்ரெச்சர் கிடைச்சா ஓகே, எதுவுமே இல்ல பக்கத்துல ஏதாவது கதவுகள், ஏதாவது வீட்டுல இருக்கிற கதவு, சின்ன கதவு, மெலிஸ் கதவு, ஸ்ட்ராங்கான கதவு, அது மாதிரி இருந்தா கூட அதை கழட்டி அதுல இருந்து பேஷண்ட ஷிஃப்ட் பண்ணி நம்ம அவசரத்துக்கு அதுல வச்சு தூக்கிட்டு போலாம். முக்கியமா இப்ப நான் சொல்றது வந்து முதுகெலும்பு அடிபட்டவங்களுக்கு இது மாதிரி நம்ம கதவுல வச்சு ஷிஃப்ட் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரசாங்கம் நிறைய அவசர ஊர்திகளை ஏற்படுத்திருக்காங்க, 108 ஆம்புலன்ஸ் அவசர ஊர்திகளுக்கு நம்ம தகவல் செஞ்சு அவரை ஷிஃப்ட் பண்ணலாம். முக்கியமா அதுல ஷிஃப்ட் பண்ணும் போது செய்ய வேண்டியது அவங்களுக்கு அதிகமான அசைவுகளை கொடுக்க கூடாது. ஒருவேளை ரத்த கசிவு இருக்குன்னு வச்சுப்போம், அதையும் நல்லா துணி வச்சு சுத்திடணும். இது முக்கியமா அடிபட்ட உடனே செய்ய வேண்டியது. காத்தோட்டமா வைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் உட்கார வைக்கிறதோ நிக்க வைக்கிறதோ கூடாது. படுக்க வச்சிருங்க, படுக்க வச்சாதான் அவருடைய பிளட் பிரஷர் சர்க்குலேஷன் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவருக்கு மயக்கமோ இல்ல மேற்கொண்டு பெயின் ஷாக், வலியால் ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகள் அது ஏற்படாம இருக்கும். ஒரு அடிபட்ட நபரை கட்டாயப்படுத்தி எதுவும் உண்ண வைக்காதீங்க. அவசர சிகிச்சை பிறகு கொண்டு போயிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு தெரியும் மருத்துவர் அவங்களுக்கு பெயின் கில்லர் அனால்ஜெசிக்ஸ் வலி நிவாரணிகள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளீடிங் அவர் இடத்த சுத்தம் பண்ணிட்டு தையல் ஏதாவது போட வேண்டியது இருந்தா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நுண்கதிர் படம் எக்ஸ்ரே தேவைப்பட்டால் மருத்துவர் உடனே அதை எடுப்பாங்க. அது எடுத்துட்ட பிறகு என்ன பிராக்சர்ன்றத பொறுத்து எலும்பியல் மருத்துவர் வந்து உங்களிடம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கன்சர்வேட்டிவ் மெத்தட், சர்ஜிக்கல் மெத்தட். கன்சர்வேட்டிவ் மெத்தட்னா அறுவை சிகிச்சை அல்லாத சிகிச்சை முறைகள், சர்ஜிக்கல் மெத்தட்னா அறுவை சிகிச்சை மூலமாக செய்யப்படும் சிகிச்சை முறைகள். இது எது என்பதை மருத்துவர் முடிவு பண்ணி செய்வாங்க. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்பு முறிவுக்கான முதலுதவி குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.

0: நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தார். வழியில் ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்கே போயிட்டுருக்குறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர். சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்ச தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்களேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான். ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான். அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது. எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன், நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே. நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா, அது எப்படி முடியும்? நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதை பாருங்கள், நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ளே ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான். அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரான். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டாருன்னு சொன்னால் அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படிறான்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
0: நேரம் 7:34. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:35. நகர்

0: இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் வடகிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சம் பழவேற்காடு, ஆங்கிலத்தில் புலிகட் லேக் என்று அழைக்கப்படும் சுற்றுலா தலத்திற்கு இன்னைக்கு போய் பார்க்கலாமா? சென்னையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பழவேற்காடு இந்தியாவின் 2வது மிகப்பெரிய உவர் நீர் ஏரியாகும். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இரு மாநிலங்களிலையும் பறந்து விரிந்துள்ள இந்த ஏரி இயற்கை மற்றும் பறவை ஆர்வலர்கள், அமைதியை விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிடித்தமான இடம் அப்படின்னு சொல்லப்படுது.
1: போலாமா?
2: Seriously? Yeah. Okay, let's go.

0: ஒன்றும் இல்லை.
1: தூங்குடா, கல்லா சீக்கிரம்.

ஓமை கடவுளை படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:40. இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அப்ரண்டிஸ் பிரிவில் கெமிக்கல் 600, மெக்கானிக்கல் 397, எலக்ட்ரிக்கல் 277, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 70 உட்பட மொத்தம் 1450 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி +2, ITI, டிப்ளமா அல்லது பட்டப்படிப்பு. வயது வரம்பு 12/8/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 24 வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் August 12 ஆகும். மேலும் விவரங்களுக்கு iocl.com என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும்.

0: இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் பழவேற்காட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பழவேற்காடு ஏரியின் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கடலுக்கும் ஏரிக்கும் இடையே அமைந்துள்ள இந்த உவர்நீர் ஏரி பல்வேறு வகையான மீன்கள், இறால்கள் மற்றும் பறவைகளுக்கு வாழ்விடமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக குளிர்காலங்களில் உலகின் பல்வேறு நாடுகள்லேருந்து ஆயிரக்கணக்கான புலம்பெயர் பறவைகள் இங்கு வந்து தங்குதான்.
1: தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: அண்ணே ஒரு தகவல் வேணும். மூணு பேரை காணோம், தேடிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயரம் கம்மியா இருப்பாரு, தமிழ் ஆளுங்க.
1: நிறைய எஸ்டேட் இருக்கு, தேடி பாருங்க.

0: ஜெய்பீம் படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:45:30.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போடாச்சா? 5,000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
1: இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க. பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
3: RBI சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
0: நேரம் 7:46. எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் ONGC நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல் 2, கெமிக்கல் 10, பெட்ரோலியம் 9, புவியியல் 4, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 2 என மொத்தம் 52 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி BE அல்லது BTEC அல்லது MSc தேர்ச்சி. வயது வரம்பு 31/7/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 27 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு, உடல் தகுதி தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 1,000 ரூபாய். SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31 ஆகும். மேலும் விவரங்களுக்கு ONGCIndia.com என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் பழவேற்காட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பறவைகள் சரணாலயத்தை பற்றி சொல்ல போகிறோம். பழவேற்காட்டின் மிகப்பெரிய சிறப்பு அங்கே உள்ள பறவைகள் சரணாலயம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை பல்வேறு நாடுகள்லேருந்து வரும் பறவைகளை வந்து இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியும். பிங்க் நேரத்தில் கண்ணை கவரக்கூடிய ஃப்ளமிங்கோ பறவைகள், ஃபெலிகன்கள், கொக்குகள், நாரைகள், வாத்துகள் உள்ளிட்ட ஏராளமான பறவைகள் இங்கு வந்து காணப்படுது.

காவிய தலைவன் படத்திற்காக ஸ்வேதா மோகன் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:52. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாளம் துணை மின்நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் அமராவதி ஃபீடரில் காலை 10 முதல் மாலை 4 வரை, ஆனந்தா நகர், திருமகள் நகர், திருமால் நகர், வேல்ராம்பேட், திருப்பூர் குமரன் நகர், சுதானா நகர் முழுவதும், அங்காளம்மன் நகர், அரவிந்தர் நகர், அன்னை தெரேசா நகர், முருங்கம்பாக்கம்பேட், கமலம் நகர், பாப்பாஞ்சாவடி, ஒட்டம்பாளையம், ஆசிரியர் காலனி, கொம்பாக்கம், கொம்பாக்கம்பேட், குப்பம் மற்றும் குப்பம்பேட் பகுதிகளிலும், அரியாங்குப்பம் ஃபீடரில் காலை 10 முதல் மாலை 4 வரை, கணபதி நகர், வரதராஜலு நகர், மூகாம்பிகை நகர், முத்துலக்ஷ்மி நகர், மகாலட்சுமி நகர், சேத்திலால்பேட், நயினார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கம்பாக்கம் முழுவதும், கோவிந்தராஜு நகர், முத்துலக்ஷ்மி நகர், மேற்கு அரியாங்குப்பம், சொர்ணா நகர், அன்னை நகர், ஸ்ரீராம் நகர், அருந்ததிபுரம், காளான் தோட்டம், மணவெளி, சுப்பையா நகர், திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், இந்திரா நகர், ஓடவெளி மற்றும் நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் பழனியர்காட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். டச்சு கோட்டை மற்றும் பழமையான கல்லறைகள் வந்து இங்கே நிறைய இருக்குது. பழவேற்காடு ஒரு காலத்தில் டச்சுக்காரர்களின் முக்கிய வர்த்தக மையமாக இருந்தது. இன்று இந்த அங்கு டச்சு காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய பழமையான கல்லறைகள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் வந்து பார்க்க முடியுது. பழவேற்காடு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள கலங்கரை விளக்கம் கடல் மற்றும் ஏரியின் அழகை ஒரே இடத்திலிருந்து ரசிக்க உதவுது. மாலை நேரத்தில் சூரியன் மறையும் காட்சி மிகவும் அழகாக இருக்குமா. பழவேற்காட்டை சுற்றியுள்ள மீனவ கிராமங்கள் அப்பகுதி மக்களின் வாழ்க்கை முறையை அறிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பை வந்து நமக்கு கொடுக்குது. அதிகாலையில் மீன் பிடிக்க செல்லும் படகுகள், வலை பின்னும் மீனவர்கள், கடல் சார்ந்த வாழ்க்கை ஆகியவை பயணிகளுக்கு வித்தியாசமான அனுபவத்தை தருதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயற்கை வரலாறு, பறவைகள், அமைதியான சூழல், படகு சவாரி, கடற்கரை என பல சிறப்புகளை ஒருங்கே கொண்டிருக்கக்கூடிய பழவேற்காடு ஒரு நாள் சுற்றுலாவிற்கு மிகவும் ஏற்ற இடம்தான் சொல்லலாம். இதுவரை

பழவேற்காடு ஏரி மற்றும் அதன் சுற்றுலா தலங்கள் பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை போய் நிச்சயமாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நகருலா நிகழ்ச்சியில் சந்திப்போம் மாணவர்களே.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். அரசுமுறை பயணமாக மேசிடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று தலைநகரான பண்டைய ரோமானிய காலத்தில் ஸ்கூப்பி என்ற பெயரில் அழைக்கப்பட்ட ஸ்கோப்ஜே நகரில் வடக்கு மேசிடோனியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். இந்தியாவில் பிறந்த மகாத்மா காந்தியும் ஸ்கோப்ஜேவில் பிறந்தவரான அன்னை தெரசாவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் சின்னமாகவே திகழ்வதாக அவர் கூறினார். மேசிடோனியாவை உள்ளடக்கிய தென்கிழக்கு ஐரோப்பிய பிராந்தியத்தை மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கும் மத்திய ஐரோப்பியாவிற்கும் இடையிலான தலைவாசலாகவே இந்தியா பார்ப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும்

0: நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இது தொடர்பாக டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை கண்டித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இல்லம் அருகே நேற்று தர்ணாவில் ஈடுபட்ட திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி, திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மங்கள் மெலன் நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மேகாலயா மாநிலத்தில் உலக புகழ்பெற்ற லக்கடாங் மஞ்சள் சாகுபடி பரப்பையும் ஏற்றுமதி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் நோக்கத்திலான கோல்டன் ஸ்பைஸ் இயக்கத்தை வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா நேற்று புதுடெல்லியில் மேகாலய முதலமைச்சர் திரு கோன்ரேட் கோங்கால் சங்மாவுடன் இணைந்து தொடங்கி வைத்தார். சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு சார்பில் August 15 to 30 வரை பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நடைபெறவுள்ள உலக கோப்பை ஹாக்கி போட்டி தொடருக்கான 20 உறுப்பினர்களை இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம்
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz. நேரம் 8:02. தகவல் தளம்

தகவல் தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி உலக மூளை தினம், வேர்ல்ட் பிரெயின் டே கடைபிடிக்கப்படுகிறது. நம் உடலின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் அமைதியாகவும் துல்லியமாகவும் கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான உறுப்பு மூளை. இன்றைய நிகழ்ச்சியில் மூளையின் அமைப்பு, அதன் செயல்பாடு, அதை பாதுகாக்கும் வழிமுறைகள் மற்றும் உலக மூளை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே,

0: நேரம் 8:07:20.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இன்றைய தகவல் தளத்தில் மனித மூளையின் அமைப்பு, அதன் செயல்பாடு, அதை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் பற்றி தான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மூளை தொடர்பான நோய்கள் உலகம் முழுவதும் அதிகரித்து வந்துக்கிட்டு இருக்கு. பக்கவாதம், அல்சைமர், பார்க்கின்சன், வலிப்பு நோய் போன்ற பல்வேறு நரம்பியல் நோய்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மூளையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பழக்கங்களை ஊக்குவிக்கவும் உலக மூளை தினம் கடைபிடிக்கப்படுகிறது.

0: நேரம் 8:13.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 8:13:40. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

அமைப்பு, அதன் செயல்பாடு, அதை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள், இதை பற்றிலாம் தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு வயது வந்த மனிதரின் மூளை சுமார் 1.3 முதல் 1.4 கிலோகிராம் வரை எடை கொண்டது. உடல் எடையில் மிக சிறிய பங்கை மட்டுமே கொண்டிருந்தாலும் உடலுக்கு தேவையான ஆற்றலில் சுமார் 20% அது பயன்படுத்துகிறது. மூளையில் சுமார் 86 பில்லியன் நரம்பு செல்கள் உள்ளன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இவை ஒன்றுடன் ஒன்று தகவல்களை பரிமாறிக்கொண்டு நொடிக்கு நொடி நம் உடலை இயக்குகிறது.

இன்றைய தகவல் தளத்தில் மூளையோட செயல்பாடு, அதை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள், மூளையின் முக்கியத்துவம், அதோட அமைப்பு, இதை பற்றிலாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மூளையின் முக்கிய பகுதிகள் அப்படின்னு சொன்னால், பெருமூளை அதாவது செரிப்ரம், சிந்தனை, நினைவாற்றல், பேச்சு, முடிவெடுக்கும் திறன், கற்றல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துது. சிறுமூளை செரிபல்லம் என்ன செய்யுது அப்படின்னா, உடலின் சமநிலை, இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை கவனிக்கிறது. மூளை தண்டு அதாவது பிரெயின் ஸ்டெம் என்ன பண்ணுது அப்படின்னா, சுவாசம், இதய துடிப்பு, இரத்த அழுத்தம் போன்ற உயிர் காக்கும் செயல்பாடுகளை தானாக கட்டுப்படுத்துகிறது இந்த பிரெயின் ஸ்டெம்.

0: இன்றைய தகவல் தளத்தில் மூளையின் அமைப்பு, அதன் செயல்பாடு, அதை பாதுகாக்கும் வழிமுறைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த உலக மூளை தினத்தில் மூளையை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இந்த தகவல்களை நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ மூளை எவ்வாறு செயல்படுகிறது இதை பற்றி பார்க்கலாம். நாம் ஒரு பொருளை பார்க்கும்போது கண்ணிலிருந்து வரும் தகவலை மூளை புரிந்து கொள்கிறது. சூடான பொருளை தொட்டால் உடனே கையை எடுத்து பின்னுக்கு இழுக்க செய்கிறது. இது எதனால்? நம்ம ஒரு பொருளை தொடும்போது அது சுடுது அப்படின்னு சொன்னால் நம்ம மூளை வந்து அந்த தகவலை கொண்டு போய் அதை கைக்கு சொல்லுது, கையை வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் கையை வந்து பின்னிழுக்க செய்கிறது. ஒருவரின் குரலை கேட்டால் அவர்கள் யார் என்பதை நினைவில் இருந்து கண்டறிகிறது. இவை அனைத்துமே சில நொடிகளுக்குள் நடைபெறுகின்றன. அதனால் மூளை மனித உடலின் மிக வேகமாக செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லப்படுது. நேரம் 8:44:25.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இன்றைய தகவல் தளத்தில் மனித மூளையின் அமைப்பு, மூளையின் செயல்பாடு, மூளையை பாதுகாப்பு, மூளையின் பாதுகாப்பு, இதெல்லாம் நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்க நாம் என்ன செய்யணும்? தினமும் 7 முதல் 8 மணி நேரம் வரை தரமான தூக்கம் அவசியம். அதாவது எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாம் வந்து ஒரு நல்ல தூக்கம், ஆழ்நிலை தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. காய்கறிகள், பழங்கள், பருப்புகள், மீன் போன்ற சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். புத்தகங்கள் படித்தல், புதிர்கள் விடுவித்தல், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுதல் போன்றவை மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். மன அழுத்தத்தை போக்க யோகா, தியானம் போன்றவற்றை பயிற்சி செய்யலாம்.

0: நேரம் 8:55.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இன்றைய தகவல் தளத்தில் மனித மூளையோட அமைப்பு, அதன் செயல்பாடு, அதன் ஆரோக்கியம் மற்றும் அதை எவ்வாறெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். நமது உடலில் உள்ள உறுப்புகளில் மிகவும் சிக்கலானதும் அற்புதமானதும் மூளை. அதை ஆரோக்கியமாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. சத்தான உணவு, நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, மன அமைதி மற்றும் தொடர்ச்சியான கற்றல் ஆகியவை மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த உலக மூளை தினத்தில் நம் மூளையை பாதுகாப்போம், ஆரோக்கியம்

ஊக்கம், உடற்பயிற்சி, மன அமைதி மற்றும் தொடர்ச்சியான கற்றல் ஆகியவை மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த உலக மூளை தினத்தில் நம் மூளையை பாதுகாப்போம், ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியை நாம் அனைவரும் ஏற்போம். மீண்டும் மற்றொரு தகவல் தளத்தில் சந்திப்போம் நேயர்களே.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். முதலில் பக்துனி சாரித்ரமோ, பேகடா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதித்தாளம்.

நேரம் 9:25 40 அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர் சர்மா அவர்கள் கட்டம். தொடர்ந்து நின்னுவினாக ஷியாமா சாஸ்திரி கிருதி, பூர்வி கல்யாணி ராகம் விமல சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம்.

0: பத்து மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவிலும் அவர் கலந்து கொள்கிறார். மேலும் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்கிறார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி நீட் பிரச்சனையை அரசியலாக்கி வருகிறது என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் குறை கூறினார். இதனிடையே புதுடெல்லியில் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் மாதந்தோறும் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டும் மத்திய அரசும் கர்நாடக அரசும் இன்று வரை காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க மாநில தலைவர் திரு ஐயாக்கனி தலைமையில் விவசாயிகள் முக்கொம்பு காவிரி ஆற்றில் இடுப்பளவில் தண்ணீரில் இறங்கி போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை உருளையன்பேட், மங்கலட்சுமி நகர், ஆட்டுப்பட்டி, ரோடியார்பேட், ரோடியார் மில் நகர், கடலூர் சாலை, புவன்கரை வீதி, விடுதலை நகர், பாரதிதாசன் நகர், முதலியார்பேட்டை, இந்திரா நகர், பழைய மார்க்கெட் வீதி, பட்டமால் நகர், மாங்காளியம்மன் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை

2 கிலோஹெர்ட்ஸ், நேரம் 10:02. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஐடியில் கேட்டாலே இணைக்கும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை டைப் பண்ணணும். பாடலோட முதல் வரியை டைப் பண்ணிவிட்டு யார் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பாடல் கேட்டவங்க, விருப்ப பாடலை கேட்டவங்களுக்கு இன்றைக்கி வந்து பாடல் வழங்க இயலாது, இது வந்து ஒரு அறிவிப்பு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் நன்னிலம் நாராயணன் விரும்பி கேட்டிருப்பது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் காரைக்குடி கனகவல்லி, நாச்சியார்புரம் நாகவல்லி, நன்னிலம் நாராயணன். படம் 1000 பூக்கள் மலரட்டும்.

நேரம் 10:12:15. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் ராஜன் சுப்பிரமணியம் விரும்பி கேட்டிருப்பது படம் காத்திருக்க நேரமில்லை.

நேரம் 10:17 20:00. கேட்டாலே எனக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா பரத், சென்னை. இவர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடலின் படம் அன்னமிட்ட கை.

நேரம் 10:22:35. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் சுள்ளான் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் திண்டுக்கல் மாவட்டம் ஐயலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் கோவை புதூர் சிவசுப்பிரமணியன் விரும்பி கேட்டிருப்பது. படம் உலகம் சுற்றும் வாலிபன்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் விரும்பி கேட்டிருப்பது படம் உத்தமன்.

0: பூலாம்பட்டி தங்கவேல் என்ற நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அட்டகத்தி படத்திலிருந்து ஒலிக்கிறது.
1: ரங்க

நேரம் 10:49 35 நொடி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் முள்ளக்காடு பாபு விரும்பி கேட்டிருப்பது படம் சிநேகிதியே.

நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் காட்டூர் சிவகுமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், சரஸ்வதி பத்மநாபன், வேட்டவலம் குமார், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், ஜம்புளியப்பட்டி ஆரோக்கியசாமி, கொழுமன் கொண்டான் ராமகிருஷ்ணன், இவர்கள் அனைவருக்காகவும் ஒலிக்கிறது படம் சின்ன பூவே மெல்ல பேசு.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனியாவின் தலைநகரான ஸ்கோப்ஜே நகரில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும், டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதாரத்துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அந்நாட்டு வர்த்தகர்களை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் திரு சண்முகவேல் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், இம்மாதம் ஆடிப்பட்டத்தில் பயிரிடப்பட்ட பழவகை மரங்கள், வாழை, பூக்கள், நெகிழி, மூடாக்கு மற்றும் காய்கறிகளுக்கு சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தோட்டக்கலை விவசாயிகளிடமிருந்து வரவேற்கப்படுவதாகவும், விவசாயிகள் நலத்துறை இணையதளமான www.agri.py.gov.in என்ற இணையதள வாயிலாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் அரிச்சோடி மனநிலைய மையம், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து நடத்திய கல்லீரல் பரிசோதனை முகாமை அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு

0: தொடங்கி வைத்தார். உக்ரைன் இராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து ஒலன்சர்கர் ஸ்கைர்ஸ்கியை அதிபர் ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவுபெறுகிறது. எமது அடுத்த
1: நேரம் 11:03. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அனிதா. இது நேயர் நேரம். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு, என் ஆற்றும் கொல்லோ உலகு. மழையானது எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உலகிற்கு மழை தந்து பொழிவதை மாதிரி, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நாம் செய்கிற ஒரு சிறிய உதவி தான் இந்த உலகத்தை இன்னும் அழகானதாக மாற்றி வைக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை கடந்து வந்திருப்போம். சில நேரங்களில் நம்ம யாருனே தெரியாத ஒருத்தர் நமக்கு செஞ்ச உதவி நம்ம வாழ்நாள் முழுமைக்கும் மறக்க முடியாத நினைவாக மாறியிருக்கும். அதே மாதிரி நாம் எதிர்பாராமல் யாருக்காவது செஞ்ச ஒரு சின்ன உதவி அவங்க முகத்தில் வர வச்ச அந்த புன்னகை இருக்கே, அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. நாம் அடைஞ்ச திருப்தி அதுக்கு மேலே. ஸோ அதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது இல்லையா. இன்றைக்கான நம்முடைய நேய நேரம் பகுதியில் நீங்கள் பிறருக்கு செஞ்சு உங்கள் மனசுக்கு ரொம்ப நிறைவை தந்த ஒரு உதவி, அல்லது யாருனே தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு செஞ்சு உங்களை நெகிழ வச்ச அந்த மறக்க முடியாத அனுபவம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கலந்துரையாட போகிறோம். ஸோ இன்றைக்கான தலைப்பு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிறருக்கு உதவிய அனுபவம். நிச்சயமாக இருந்தால் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275240 2275250. இந்த ரெண்டு எண்களில் ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற முன் குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொடுத்து பேசுங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணைகிறாங்க முதல் நேயரா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேம்.
1: ஆ வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
1: வாங்க சந்திரசேகர் சார், சொல்லுங்க.
2: மிக்க மகிழ்ச்சி மேம். இன்னைக்கு என்ன டாபிக் ஒரு வாட்டி சொல்லுங்க.
1: பிறருக்கு உதவிய அனுபவம்.
2: கண்டிப்பா மேம். கைமாறு கருதாத பிறருக்கு உதவிய அனுபவம் அப்படிங்கும் போது மேம், ஒரு வாட்டி ஒரு வயதான அம்மா ஒருத்தவங்க டிராவல் பண்ணறதுக்கு வந்திருந்தாங்க மேம். அந்த சமயம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லக்கேஜ் அப்படிங்கறத அவங்க கீழே இறக்கி வைக்கவே முடியல, ரொம்ப சிரமம் அப்படிங்கறத பட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுடைய லக்கேஜ வந்து கொடுத்து நீங்க கீழே இறங்கிக்கோங்கம்மா, நான் இறக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இறக்கி கொடுத்தேன். அவங்களுடைய கண்ணுல அந்த ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு. ஆமா. அப்புறம் வீரங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு யூஸ்வலா நம்ம உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் கைமாறு கருதாது செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு மன நிறைவு மன திருப்தி அப்படிங்கறது கிடைக்கும். சொல்லுவாங்க, நம்ம உலகத்துல உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரதிபலன் இல்லாம மத்தவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய அந்த ஒரு பிறவி பயன் அப்படிங்கறதே அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டுன்னு. சின்ன குழந்தைகளுக்கு சிறிய வயதுல இருந்து அவங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த உதவி காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மானத்தின் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா. ஒரு குட்டி உதவிதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு செய்வோம், அது பிரதிபலன் இல்லாத நம்ம ஒரு உதவி செய்யும் பொழுது அது பெரிய விஷயமாக இருக்கும். அதையேதான் திருவள்ளுவர் இப்படியும் சொல்லியிருக்கிறார், திணை துணை நன்றி செய்யணும்
1: பணித்துணையாக கொள்வர் பயன் தெரிவர்.
2: ஒரு சிறிதளவு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் கைமாறு கருதாத நம்ம செஞ்சோம்னா அது மிகப்பெரிய ஒரு உதவியாக பெரியவர்கள் கருதுவார்கள் அப்படின்ட்டு.
1: நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனையும் கிரியேட் பண்ணும். நம்மள பார்த்து நிறைய பேர் செய்யறதுக்கும் அது ஒரு சின்ன ஒரு இதுவாக இருக்கலாம், தூண்டுதலா கூட இருக்கலாம்,
2: தூண்டுகோலா இருக்கும். ஆமா. அதனாலதான் பெரியவங்க யூஸ்வலா சொல்லுவாங்க எப்பொழுதுமே, நீ வந்து மத்தவங்களுக்கு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சேனா அத பிரதிபலன் பார்க்காம டக்குன்னு செஞ்சிரு. அந்த பிரதிபலன் பார்க்காம அந்த உதவி அப்படிங்கறத செஞ்சுனா உனக்கும் நன்மை அப்படிங்கறது கிடைக்கும். சொல்லுவாங்களே பெரியவங்க, நம்ம அம்மா அப்பா செய்த ஒரு நன்மை அப்படிங்கறது பிள்ளைகளுக்கு வரும்னு. அப்ப நன்மை எப்ப கிடைக்கும், பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கிடைக்கும். உதவி ஏன் செய்யணும், சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்வோம். என்ன பொறுத்த வரைக்கும் மேம், இந்த சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உதவி அப்படிங்கறது போக்குது மேம். அதுதான் அதனுடைய மிகப்பெரிய சக்தி, அந்த ஒரு வல்லமை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா. அதனால உதவி செய்யறதுனால நம்ம குறைஞ்சு போயிட போறது கிடையாது. அதே மாதிரி உதவி பெற்றுக்கொண்டவர்கள் அந்த உதவியை மறக்காம இருக்கிறதை காட்டிலும் அந்த உதவி எப்படி

0: கிடைக்கும், மற்றவங்களுக்கும் தேவைப்படும் பொழுது அந்த ஒரு உதவி அப்படிங்கிறது
1: அவங்களும் செய்ய முற்படுவாங்க. நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? சோ உதவி வாங்கிக்கிட்டவங்க அதை நினைச்சு பார்த்து வேற யாராவது அந்த மாதிரி ஒரு நேரத்துல இருக்கும் போது அவங்க செய்யறதுக்கு அது வாய்ப்பா கூட அமையும் கண்டிப்பா.
0: ஆமா, நம்ம நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே அந்த உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெற்றுக்கொள்வதை விட அந்த நன்றி கடன் செலுத்துவதற்காக நம்ம உதவி அப்படிங்கறது மற்றவங்களுக்கு செய்யறதுதான் சாலிச்சிருந்தது. அந்த மாதிரியான ஒரு உணர்வு எல்லாருக்குமே ஏற்பட்டதுன்னா அது உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு.
1: வெகு சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார் இணைப்புல வந்ததுக்கு.
0: தேங்க்யூ,
1: வணக்கம். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி நேர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேர் நேரத்தில் நாம் எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிறருக்கு உதவிய அனுபவம், அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 2275240, 2275250 ஆகிய இரு எண்களில். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் வந்துட்டுருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா, எங்கேருந்து?
2: பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி.
1: வாங்க ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்கள்.
2: பிறருக்கு செய்யும் உதவி வந்து நம்மளுக்கே தலைமாடு காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. நான் வந்து சின்ன சின்ன உதவிகள் செய்வேன் அவசியம் கட்டாயமா. இந்த பேருந்துல போகும்போது இடம் கொடுப்பேன் அவசியம். ஏன்னா அந்த இடம் கொடுக்கும்போது நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு. ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல, குறுக்கு ஒழிக்குது, நீங்க கொஞ்சம் நேரம் உட்காருறீங்களா அப்படின்னு வயசானவளை உட்கார வைக்கிற பழக்கம் உண்டு. ஆமா, அப்படி சொல்லும் போது அவங்களுக்கும் சரி அவங்க இடத்த நம்ம பிடிக்கிறோமேங்கிற எண்ணம் இருக்காது இல்லையா. அதனால ரொம்ப நேரம் நான் உட்கார மாட்டேன், சொத்த நின்றாதான் எனக்கு நல்லா இருக்கும், ரிலாக்ஸ் உட்கார வைப்பேன்.
1: நீங்க சொல்லும் போது பேருந்து அனுபவம் சொல்லும் போது, சமீபத்துல ஒரு பேருந்து பயணத்துல நான் பயணிச்சுட்டு இருக்கும் போது எனக்கான ஒரு சின்ன அனுபவம் இருக்கு, அதையும் நான் அப்படியே சொல்லிட்டுமா? என்ன ஆச்சுன்னா, பேருந்துக்கு எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க, பயங்கர கூட்டம், செம கூட்டமா, நிறைய கிரௌடா இருக்கு, ஃபுல்லா கீழே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க பேருந்துல ஏறதுக்காக. பேருந்துல இருந்து இருக்கிறவங்க இன்னும் இறங்கவே இல்லை, இறங்கறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் பயங்கரமா இவங்க முண்டி அடிச்சுட்டு ஏறுறாங்க, இறங்கவும் முடியல ஏறவும் முடியல, அப்படியான ஒரு சூழல். ஸோ முகமே தெரியாத யாரோ ஒருத்தவங்க, அவங்க முகத்தை கூட நான் பார்க்கல சரியா, அவங்க என்ன பண்றாங்க, அங்க ஜன்னல் வழியா அந்த கையை என்கிட்ட கொடுத்து உங்க பையை கொடுங்க நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க முகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சோ அந்த ஒரு நிமிஷம் வந்து நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க, ரொம்ப ஒரு ஆமா, திரும்பி பாக்குறதுக்குள்ள அவங்க இறங்கிட்டாங்க, அவங்க என்னோட நன்றிய வந்து அவங்க ஏத்துக்கிறதுக்கு அது நிக்க நேரம் இல்ல, அவங்க ஆமா எதிர்பாராம செஞ்சாங்க.
2: பிறப்பிலேயே வளர்க்கப்படணுங்க, யாருக்காவது இடம் கொடுக்கணும். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி வளர்ப்பேன், யாராவது வயசான ஒண்ணுண்டா நீங்க உட்காந்துறாங்க எப்பா பேருந்துல உடனே இடம் கொடுத்துருங்கன்னு அதே மாதிரி அவங்க கொடுக்குற பழக்கம் உண்டு. அதே மாதிரி இந்த சாக்லேட் போட்டு வச்சுக்கிறேன் பரிசுல, சின்ன சின்ன குட்டி சாக்லேட் வச்சிருக்கேன். இந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப அழுது பீரிட்டு சில நேரங்கள்ல அழுவாங்க பேருந்துல, அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது, பெற்றோர்கள் அதெல்லாம் எதுவுமே கொண்டுட்டு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு அவஸ்தனையா இருக்குமா, ஒரே ஒரு ரூபாய் சாக்லேட் தான் கையில கொடுத்த உடனே சிரிக்கும் பாருங்க நம்மள பார்த்து அந்த குழந்தை. அது நிறைய நிறைய நேரத்துல அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒருத்தவங்க வயசானவங்க கோயிலுக்கு போயிட்டு ஏதோ அவசரமா வண்டியில ஏறிட்டாங்க, சாப்பிடவும் இல்ல, தம்பதியர் தான் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க, நல்லா மயக்கம், பசி மயக்கம், அந்த அம்மாவுக்கு தண்ணி கூட வாங்கி வைக்கல. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு பிரஷர் வேற இருக்கு, எங்க வீட்டுக்காரரு கிராமத்து வண்டி போயிருமே ஏத்தி விட்டுட்டாருமா, மயக்கம் வருது அப்படின்னு சொல்லும் போது, நான் அந்த பிள்ளைகளுக்கு பேரம் பேத்திக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு போற பழக்கம் உண்டு, அதுல ரெண்டு வாழைப்பழத்தை பிச்சு கொடுத்து ஒரு நம்ம தண்ணி இந்த கைத்துல வச்சிருந்தேன் கேள்வ, அதை கொடுத்த உடனே அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த அம்மாக்கு தண்ணி விட்டு உயிர் வந்தது மாதிரி இருந்துச்சு.
1: அது அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பயன் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும், அதான் பயன் தெரியவர்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றிமா.
2: அந்த மாதிரி எல்லாருக்குமே உதவி செய்ய பழகணும். ஏழை எளியது நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஏதோ பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் போய் செய்யறதை விட்டுட்டு, கண்ணுக்கு புலப்படாத பாரதியார் சொல்லுவாரு, கண்ணுக்கு புலப்படாத இறைவனுக்கு நீ தொண்டு செய்வதை விட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஏழை எளிய உன்னோட உடன் பிறந்திருக்க ஏழையா இருந்தா அவங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம உதவி செய்யும் போது நம்மளுக்கு நேரடியா இறைவன் வந்து நம்மளுக்கு அருள்
1: கொடுப்பாரு. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: கிளமங்கலம் ஆர் முருகன்.
1: ஆ முருகன் சார், சொல்லுங்க.
3: நலமா மேடம்.
1: ஆ நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நாங்க நலமா தான் இருக்கோம் மேடம்.
1: இன்னைக்கு நம்ம தலைப்பு தெரியுங்களா?
3: ஆ கேட்ட மேடம், கேட்டதா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: நான் ஒரு மருத்துவமனையில ஒருத்தர் நோயாளி ஒருத்தர் வந்து எனக்கு காலையில டீ வாங்கி சொன்னாரு, தேநீர் வாங்கி சொல்ல வச்சு அவரு நானும் வாங்கி வந்து கொடுத்தேன்.

0: இந்த இது நான் எப்பயும் மறக்க மாட்டேன்பா அப்படின்ட்டு அவரு எனக்கு கமிஷன் ஒரு 20 ரூபா கொடுத்தாரு. அவர் கொடுக்கும் போதே வேணாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம வேற யாராவது வாங்கி வந்து கொடுத்தாலும் வச்சு வச்சு பண்ணிட்டேன். அவர் வம்பு பண்ணி என் கையில கொடுத்தாரு, நான் வேணாம்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் வந்து எங்க வீட்டுக்கு நான் போய்க்கினு இருக்கும் போது அப்போ ஒருத்தர் டூ வீலர்லாம் வந்து கொண்டு இருந்தாரு. அங்க நானும் வரங்க வீட்டு வரைக்கும் வரங்க அப்படின்னு சொன்னேன் நான். அப்ப யாருமே தெரியல, நான் அந்த இடத்த திருப்பிட்டு நான் அந்த ஊர் போறலவா, நான் வேற வழி போறேன்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அங்க இறக்கிறேங்க, எனக்கு பக்கம் தாங்க எங்க அந்த நான் இறங்குற இடத்துக்கும் எங்க வீட்டுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிப்பான்ட்டு நான் என்ன அமர வச்சாரு அந்த வண்டியில, அவர் வண்டியில. அதான் யாருமே எனக்கு தெரியாது அவரை, நான் முன்ன பண்ண பார்த்தது கிடையாது அவரை. ஆமாம், அதுவும் நானும் மறக்கவும் மாட்டேன். அதே போல வந்து இங்க டீ வாங்கி கொடுத்ததும் நான் மறக்கவும் மாட்டேன் மேடம். ஆனா சின்ன சின்ன உதவி, அது போல வந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றபடி வேற ஏதாவது அவங்க நம்மளால இயன்ற உதவி, அதான் பொண்ணோ பொருளோ எதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு அன்னதானம் பண்றது வந்து தானத்திலே சிறந்தது வந்து அன்னதானம். அப்புறம் மற்றொன்று கன்று, கண்ணு சொல்லுவாங்க மேடம். அது கண்ணு கொடுத்தாலும் போற பார்வை இல்லாதவங்களுக்கு நம்ம கண் தானம் பண்ணலாம், இல்ல அன்னதானம் பண்ணலாம். யாருன்னு எவருன்னே தெரியாது. நம்ம நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கண்ணு வந்து 10 பேரை இந்த உலகத்தையே பாக்குது. அதுபோல அன்னதானம் இருக்கு, அது இப்ப பசியோட நேரத்தை நம்ம வீட்டுல நாடி யாராவது வந்துட்டாங்கன்னா அப்ப நம்மளுக்கு அவங்க யாரு எவருன்னு தெரியாத நம்ம வந்து நம்ம சாப்பாடு கொடுத்தனா இருந்தா நான் கையெடுத்து கும்பிட்டு நான் எப்பயுமே இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு நானும் செஞ்சிருக்கேன் மேடம்.
1: நிச்சயமா, நன்றி நன்றி சார், அழகா சொன்னீங்க, நன்றி.
0: நன்றி மேடம், உங்களுக்கும் நன்றி. என்னுடைய கருத்து இதுதான் மேடம், மற்ற நேருக்கு வழி ஒண்ணும்.
1: நன்றி நன்றி. ஸோ நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:14. நேயர் நேரத்தில் இணைஞ்சிருக்கிறோம். நேயர் நேரத்தில் இன்றைக்கி வந்து பிறருக்கு உதவிய அனுபவம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நேயர்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இணைப்பில் வந்து அழகாக அவங்களோட கருத்துக்களை வச்சுட்ருக்காங்க. உதவி பண்ணுறது அப்படிங்கிறது வெறும் பணத்தை கொடுக்கறது அந்த மாதிரி கிடையாது. ஒருத்தருக்கு தேவையான நேரத்தில் அன்பாக பேசுறது, சரியான வழியை காட்டுறது, ஏன் ஒரு ரோடு கிராஸ் பண்ணுற வைக்கிறது கூட ஒரு நல்ல உதவி தான். ஏதோ ஒரு பெரியவரோ இல்லை முடியாதவங்களோ வந்து ரோடு கிராஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கை கொடுத்து இட்டுட்டு போயிட்டு அவங்களால சில பேர் வந்து அப்படியே தடுமா வாங்க ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: கொஞ்ச நாளாகும்.
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். யார் பேசுறீங்க?
2: எப்படி இருக்கீங்க? நான் குழந்தைநாதன், வாரியங்காவல்.
1: வாரியங்காவல் குழந்தை சார், சொல்லுங்க.
2: அது எதுமே சரிதாமா, அன்புதாமா இருக்கணும். நம்ம ஒருவர் இருந்தேன், அந்த அன்பு இருந்தாலே அனைத்தையும் சாதிக்கலாம்.
1: அன்புதான் சிவம் இல்லையா?
2: அன்பு சொல்றாங்க பெரியவங்க, நம்மளோட வயசுல பிறந்த அன்பே சிவன் சொல்றாங்க. அன்புக்கு நேர் எதனுடைய திருவள்ளுவரே தானே சொல்றாரு.
1: ஆமா,
2: அன்புதான். அன்பு இல்லாம எதையும் பெற முடியாது, உதவ முடியாது. அன்பு இருந்தால் நம்ம எதையும் கண்டிப்பாக வாங்கலாம்.
1: பிறருக்கு உதவிய அனுபவம் பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதாவது உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து இன்னைக்கு உங்களோட அந்த பயணங்களை, பிறருக்கு உதவிய அந்த நெகிழ்வான தருணங்களை, இல்ல நீங்க மத்தவங்க மூலியமா எடுத்துக்கிட்ட உதவி எப்படி இருந்துச்சு, அது உங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத விஷயங்களா இருந்துச்சா, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களோட அந்த விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் பாத்தீங்கன்னா 2275240, 2275250 ஆகிய இரு எண்கள்ல. ஒருவேளை நீங்க வெளியூர்ல இருந்து தொடர்பு கொள்றீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற முன் குறியீட்டு என்ன முன் இணைத்து பேசுங்க. சோ தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நிலையத்தில் நேரம் 11:22. நேயர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைய நேயர் நேர தலைப்பு என்ன அப்படின்னா, பிறருக்கு உதவிய அனுபவம். அழகா நேயர்கள் வந்து இணைப்பில் அவங்களோட விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க வந்து பயனடைவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா. ஆனால் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே செல்ஃபாக சில விஷயங்கள் வந்து ஹெல்த்தியாக வந்து நடக்குமா, சில மாற்றங்கள். அது என்ன அப்படின்னா, நாம் பிறருக்கு உதவி செய்யும் போது நம்ம மூளையில் என்டார்ஃபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரக்குமா. இதனால தான் உதவி செஞ்ச உடனே நமக்கு ஒரு அலாதியான ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்குது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயத்தை ரீச் ஆகிட்டு ஒரு அடைஞ்சிட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும், சில நேரங்களில் ஒரு திருப்தி. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன்கள் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்குமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் தினமும் தொடர்ந்து பிறருக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவங்களுக்கு

ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்மியாகும், மன அழுத்தம் குறையுது, ரத்த அழுத்தம் சீராகி ஆயில் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக நிறைய நம்ம செய்யணும். பிரதி பலன் பாராமல் நிறைய பேர் உதவி செய்கிற இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிட்டிருக்குனே சொல்லலாம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை கேட்க நான் அவளோட காத்துட்ருக்க நிலையத்தில். ஸோ நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2275 240 2275 250 ஆகிய ஏரியன்களில்

0: என்ன தலைப்பு
1: பேசலாம் சார்? ஒரு நிமிஷம்,
0: தலைப்பு சொல்லுங்க.
1: ஆ, பிறருக்கு உதவிய அனுபவம் அப்படிங்கிற தலைப்புல பேசிருக்கோம். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
0: கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
1: ஆ, சொல்லுங்க முகமது சார்.
0: என்னோட கிளாஸ் பண்ண 40 பேர் படிச்சா அதில் ஒரு பையன் வந்து எக்ஸாம் டேட்டில் புஸ்தகம் தொலைஞ்சு
1: போச்சுக்கேன்.
0: அப்புறமே குமாரில் அந்த புக் ஸ்டாலில் போய்கிட்ட அந்த புஸ்தகம் இப்போ வராதுன்ட்டாங்க. உடனே அந்த பையனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு கம்பல்சரி மாதிரி பண்ணணும். கொஞ்சம் அந்த பேப்பர் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு அவனை தக்க உதவி பண்ணி அவனுக்கு பத்தியில் வந்து அவன் பாஸ் பண்ணிட்டான்.
1: சூப்பர் சூப்பர்.
0: ஆமாம், நான் வந்து தவறிட்டேன் அந்த தெருவில். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த தேர்வில் எழுதி கம்ப்ளீட் பண்ணேன். அதனால் அந்த பையனை வந்து நல்லா படிக்கிறது நல்ல முடிச்சுட்டு இப்போ வந்து பேங்கில் வேலை பார்த்து அவன் ரிட்டையர் ஆகிட்டான் அந்த பையன்.
1: அவர் இப்போ உங்களோட தொடர்பில் இருக்காருங்களா?
0: ஆ, இல்லை, ஃபோனில் அது பேசிக்கொண்டு
1: பேசுவார்.
0: ஆமாம், அதனால் அந்த பையனுக்கு வந்து ஒரு உதவி பண்ணது எனக்கு இன்னும்
1: நிச்சயமா. நீங்க ஒரு வங்கி அதிகாரியை உருவாக்கி இருக்கீங்க, அந்த வயதுல நம்ம பெருமிதம் கொள்ளலாம் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் இந்த தகவல் படியாது.
1: சோ, இந்த நிகழ்வு நடந்து எந்த வருஷம் நடந்ததுங்க சார்?
0: 1978.
1: 78. இன்னும் பசுமையா மனசுல இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றி சார். நன்றி நன்றி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
0: வேற ஒண்ணும் இல்ல. இந்த நிகழ்ச்சியை கேட்டவங்களுக்கு அந்த பையனுக்கு தெரியும்.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நன்றி முகமது சார்,
0: இணைப்பில்
1: வந்து உங்களோட விஷயங்களை சொன்னதுக்காக. ஸோ, பிறருக்கு உதவிய அனுபவம் அப்படிங்கிற தலைப்பில் நேயர் அழகாக பேசினார். அவர் வந்து செஞ்ச ஒரு உதவி இன்றைக்கி வந்து ஒரு வங்கி அதிகாரியே வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கும் ஒரு நல்ல விஷயம் தானே அது. ஸோ, அவருக்கு அந்த வங்கி அதிகாரியாக இருந்தவருக்கு அது என்ன எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பேசலாம் பிறர்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 11:30 நேயர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: எம் ராஜு, நோலம்பூர்.
0: ஆ, சொல்லுங்க ராஜு சார்.
1: நான் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு பயணம் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், கோயம்புத்தூர்.
0: சரிங்க சார்.
1: பார்த்துட்டு 2 மணிக்கு மேல 3 மணிக்குள்ள பஸ் ஏறத்துக்கு திண்டுவனம் பஸ்ஸுக்கு இந்த சைட்ல வந்து நிற்பேன்.
0: சரிங்க.
1: யாரோ மயிலாடுதுறை போறவர் காசை எங்க விட்டாங்கன்னு ஒன்றும் புரியல. பஸ் ஆச்சு இருந்ததுன்னா ஊருக்கு போவேன். எம்மாந்தர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டு என்ன மட்டும் கேட்டாப்லாம்.
0: சரி,
1: எவ்வளோ வேணும்பாங்க?
0: நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு அவருக்கு தோணி இருக்கு இல்லையா?
1: 300 ரூபா இருந்தா போதும் அப்படி என்ன?
0: கொஞ்சம் பெரிய தொகை தான் இல்ல அந்த நேரத்துக்கு.
1: நானும் கொஞ்சம் ஒரு 4,500 ரூபாய்க்கு வச்சுக்கிறேன்.
0: சரி,
1: ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்து போன் நம்பரு கொடுக்குறான்னு போன் நம்பர் கொடுத்துட்டு போனாரு. மறாவது அதே கிழமையில அவருக்கும் ஓபி பாக்குற வேலை, எனக்கும் ஓபி பாக்குற வேலை.
0: சரி,
1: அதே மாதிரி தந்து கொடுத்துட்டாரு. அவரும் ஒரு மயிலாடுதுறை பக்கத்துல ஒரு கிராமம், விவசாயி தான். முகத்தை பார்த்தா இந்த பிப்பாயிட்டு கேஸ் மாதிரி தெரியல. அதால அவங்க ஒரு உதவி செய்தா. அது எதிர்க்க கோயம்பூடு எதிர்க்கே 2 மெடிக்கல் ஷாப் இருக்கும். அங்க யாரோ பணத்தை ஒரு 500 ரூபா தான் இருக்கேன், ஒரு 10,000 இருக்கேன் தவற விட்டாங்க. அதுல ஒரு போன் நம்பரும் எழுதி வச்சிருந்தாங்க. அதை எடுத்து அந்த கடைக்கு இதை பிரிச்சு இந்த போனுக்கு போடுமாண்ணா அந்த மெடிக்கல் பாப்பாவ. அப்புறம் போட்ட பிறகு பணம் இங்க கட்சித்து அந்த மெடிக்கல் பேரைய அந்த பாப்பா சொல்லிச்சு. அங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துல அந்த ஆள் வந்து வாங்கி முடியும் ரூபாய். அதான் இப்ப சமீபத்துல செய்த உதவி.
0: சூப்பர், சூப்பர் சார்.
1: அது அது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத யதார்த்தமா நடக்கிறது
0: தொடர்ந்து இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறதுனாலதான் நிறைய நல்ல விஷயங்களும் இன்னும் இருக்கு.

0: அப்படின்னு மனிதம் சாகல அப்படின்ற ஒரு விஷயம் புலப்படுது. ரொம்ப நன்றி இணைப்புல வந்து பேசுனதுக்கு ராஜு சார்.
1: நல்லது நல்லது,
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். உடையார்பாளையம் அஜின்.
0: உடையார்பாளையம் என்ன சார் பேரு?
2: உடையார்பாளையம் அஜிம்.
0: அஜிம் சொல்லுங்க. அஜிம் சார்,
2: பிறருக்கு உதவி செய்த அனுபவங்களா?
0: ஆமாங்க சார்.
2: அதாவது கல்லூரியில படித்து கொண்டிருந்த ஒரு மாணவனுக்கு அந்த பணம் கட்டணும், அந்த காலேஜ் ஃபீஸ் கட்டினாதான் ஹால் டிக்கெட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவருடைய அந்த பையனுடைய தகப்பனார் வந்து என்கிட்ட கேக்குறாரு. அப்ப எதையுமே நான் எதிர்பார்க்காம கொடுத்தேன். அவரு படிச்சுட்டு நல்லாதான் இருக்கிறாரு, ஆனா என்னோட தொடர்பு தான் அறுத்துக்கிட்டாரு.
0: இது ஒரு சிறிய வருத்தம்,
2: பெரிய வருத்தம் எனக்கு. அத வந்து இப்ப அதனாலதான் நான் பேரை குறிப்பிட்டு சொல்லல, செய்யற உதவி வந்து சொல்லக்கூடாது இன்னாருக்கு செஞ்சேன்னு.
0: உதவி செய்யணும் நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க நேரிடும், உதவி செய்ய முடியாம போயிடும்.
2: அப்போ என்ன ரீசன்னே தெரியல, என்ன ரீசன்னே தெரியல.
0: சரி சரி,
2: பார்த்தா கூட பேச மாட்டேங்கிறாரு.
0: ஸோ நம்ம உதவியை முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும், அங்கீகரிக்கணும், இல்லை ஞாபகப்படுத்தி அதை கொஞ்சம் நினைவு கூறணும், இல்லை தேவைப்பட்ட நேரத்தில் நமக்கு திருப்பி செலுத்தணுன்ற அந்த எண்ணங்கள் வேணும் சார், இல்லையா?
2: ஆனால்
0: தொடர்பு வந்து துண்டிச்சுட்டாரு. ஸோ எவ்வளோ வந்து ஒரு நன்றி சார், நன்றி நன்றி. ஸோ இப்போ நம்ம ராஜு சார் சொன்ன மாதிரி தான், இப்போ நிறைய இடங்களில் பேருந்து நிறுத்தத்தில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பஸ்ஸுக்கு வந்து அந்த போக வேண்டிய பஸ் காசை வந்து தொலைச்சிட்டேன், இவ்வளோ தர முடியுமா, அவ்வளோ தர முடியுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையிலுமே வந்து உண்மையான தேவை கூட அவங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய ஏமாற்று விஷயங்களும் நடக்கிறதுனால உண்மையிலே உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட என்ன இவங்க தருவாங்களான்னு தெரியலையே, இல்லை வேறு எதுக்கோ கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு சில தயக்கங்கள்லாம் இப்போது நிறைய இப்போது நடந்துட்டுருக்கு. உண்மையிலே அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அரங்கேறதுனால அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த நபர் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜு சார் சொன்ன மாதிரி அந்த நபர் அதே முறை இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு அந்த காசை வந்து அழகாக திருப்பி செலுத்திட்டுருக்காரு. ஸோ அவர் ஏமாத்திருந்தாருன்னா அடுத்த முறை ராஜு சார் வந்து இந்த மாதிரி யாருக்கா தேவைப்படும் போது அவர் உதவி செய்யாமல் கூட போவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பேசலாம். பிறருக்கு உதவிய அனுபவம், அதில் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்போ இல்லை மன சங்கடமோ இல்லை நல்ல விஷயங்களாக இருந்தாலுமே நம்ம நீங்கள் வந்து உதவி வாங்கிக்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸோ அதாவது சில என்ன சொல்லுது அனுபவ பகிர்வுகள்னு பார்த்தீங்கன்னா, சாலையில் வந்து பைக் சாவியை வண்டியிலேயே மறந்துட்டு போன ஒருத்தருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து அருகில் இருந்த கடையில் ஒப்படைச்சிட்டு தகவலை ஒருத்தர் விட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து சாவியை வாங்கிக்கிட்டு, மிக முக்கியமாக வேலையாக நான் வந்தேன், சாவி தொலைஞ்சிருந்தால் பெரிய சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ந்து கூறிய நிறைய அனுபவங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ ஒரு சின்ன வந்து நம்ம செய்கிற ஒரு உதவி வந்து மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த ஒரு சின்ன அனுபவ பகிர்வை வந்து உணர்த்துது. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், தொடர்ந்து நீங்கள் எங்களோட பேசலாம். 2275240 2275250 ஆகிய இரு எண்களில் பாடலுக்கு அப்புறமா பேசலாம்.

0: நிலையத்தில் நேரம் 11:40. 10 நொடி. இப்போ நம்ம கூட பேச ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க.
1: மேடம், பிறருக்கு உதவி அனுபவங்கிறது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் தான் மேடம்.
0: சரிங்க சார்.
1: அதாவது மகிழ்வித்து மகிழ்னு சொல்லியிருக்காங்க. கூடுமான வரைக்கும் நான் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட உதவி கேட்கறவங்க எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன். சமீபத்துல கூட ஒரு நண்பர் வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. அவருடைய ஃபேமிலி மெம்பர் அவருடைய பிள்ளைங்களை, சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறக்காண்டி பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் நான் தான் அந்த ஃப்ரெண்டோட இருந்தேன். ஒரு நாள்ல நைட்டுக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்க, பகல்ல புள்ள நான் தான் இருந்து அந்த நண்பருக்கு பணிவிடை செஞ்சேன். தேவையான பணிவிடைகள் எல்லாமே நான் தான் செஞ்சேன். இன்னைக்கும் அவங்க எனக்கு நன்றி கடன் பட்டவனா இருக்காங்க, நானும் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டவனா இருக்கேன். இப்படி என்னால முடிஞ்சத சின்ன சின்ன உதவிகளை நான் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். அதுல வந்து கிடைக்கிற மகிழ்ச்சி அது அனுபவிச்சு
0: பார்த்தவங்களுக்கு
1: உதவும் போது, அதாவது அன்பை கொடுத்து பாரு வந்து அவங்க அடுத்தவங்க பெறும்போது அதுல பெற மகிழ்ச்சி கூடுதலா இருக்கும். அதை வந்து உணர்ந்தவர்கள் தெரியும் மேடம். நன்றி, வணக்கம்.
0: அருமை அருமை பாபு சார், நன்றி. உங்க பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: நான் திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: வாங்க வெங்கடேசன் சார், சொல்லுங்க சார்.
2: சொன்ன ஒப்புரவாளனும் இருக்கேன், ஈகையாளனும் இருக்கேன், செய்நன்றி அறிதலாவும் இருக்கேன். ஏன்னா அது மனிதனோட மனிதன் அதுக்காக தான் பிறந்திருக்கான். இதழ் இசைப்படி வாழுதல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொல்லி போட்டுக்க. இந்த வள்ளுவன் வகுத்த குரலையே ஈதல் இசைப்படி வாழுதல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு ஒரு குரல் போட்டுக்க. அது அந்த அந்த குரலோட பொருள் ஆரஞ்சு பார்த்துட்டு எல்லாருமே பிறருக்கு உதவி செய்யணுங்கிற அந்த வட்டத்துக்குள்ள வந்துருவோம். எதுக்கு சொல்றாருன்னா, ஈதல் இசைப்படி வாழுதல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னா, இறக்கும் தருவாயில எல்லாரும் ஒரு நாள் வரப்போறோம். அப்போ அந்த நம்மள வந்து அந்த அந்த சம்பந்தப்பட்ட இதுல வந்து நம்ம ரதத்துல நம்மள கூட்டிட்டு போறாங்க, அங்க போய் எல்லாம் மத்த மத்த காரியங்கள்லாம் செய்யறாங்கன்னா எல்லாரும் கூட வராங்க பாருங்க. அவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு அவங்கவுங்க கிளம்பி போயிடுவாங்களாம்.
0: ஆமா,
2: ஆனா நம்ம உயிர்

0: ஒரு இடத்துல பயணிச்சு பாருங்க, அந்த உயிர் கூட யாரா வராங்கன்னு சொன்னாக்க அங்க யாரும் வரமாட்டாங்க. ஆனா நீங்க
1: உதவி
0: அந்த உதவியாளர் நினைப்பாங்க. அப்ப உயிருக்கு நீ செஞ்சது இவ்வளவுதானா, அவங்க வந்து எல்லாரும் அந்த சடங்கு செஞ்சவங்க எல்லாம் அவங்கத்தக்குவாரு உதவி செய்யணுங்கிற ஒரு
1: உதவி செய்யாமல் சில நேரங்கள் இருக்கிறது நல்லது. உதவி என்ற பேர்ல உபத்திரம் செய்யாம இருக்கிறது
0: செய்யறத விட பெரியது. இதுதான் வள்ளுவன் உரையாசிரியர் ஒழுக்கம் செய்யக்கூடாதுன்னு உனக்கு போட்டாரு. தீவை செய்யாத அப்படின்னா ஒரு அறம் செய்யாத நீ வெற்றி பெற்ற
1: அப்படிங்கிற
0: அது மாதிரி நான் அது மாதிரி செய்யுமா கையில் பொருள் கொடுத்து செய்யல நிலை வந்து கண்காணிக்கப்படுது. எல்லாரும் தூக்கி வைக்கிறோம் வேற சாவியை கொடுத்துருப்போனாரு அவரோட இது சொல்லி சொன்னாரு அந்த வாகனத்தோட சாவி. நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு வாகனத்தை ஒரு வலது காலால அழுத்தியே கொண்டு
1: போய்
0: ஆமா டோ பண்றது. காரணம் என்னன்னா அவன் என் பெட்ரோல கொடுத்து அவனை பின்னாடி கூட்டிட்டு வரலாம், இருந்தாலும் எனக்கும் அது பயணமா இருக்கும் அவனுக்கும் பயணமா இருக்கு. என்ன பண்ணி வழியில உட்காரு பாஞ்சில உட்காருச்சு என் காலிட்டு பயணிச்சிருந்தா அவனும் பயணிச்சு ஒரு வந்து உடனே கரெக்டா அவன் பெட்ரோல் பம்பு
1: சூப்பர். சோ ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு வந்து நேரம் இருக்க மாட்டுதுங்க சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வழியில நம்ம எத்தனையோ பேரை பாக்குறோம், ரொம்ப அவசரமா எல்லாம் பயங்கர வேகமா போயிட்டு இருக்காங்க. வழியில யாராவது பெட்ரோல் இல்லாம நின்னாலோ இல்ல வண்டி வேற ஏதாவது வந்து ஏதாவது மக்கார் பண்ணி நின்னாலோ கூட நின்னு என்ன ஆச்சுன்னு கேக்குற அளவுக்கு நேரம் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க நின்னு கேக்கும் போது அவங்க ரொம்ப அந்த நேரத்துக்கு ரொம்ப பெரிய தெய்வமா தெரிவாங்க நம்ம கண் முன்னாடி இல்லீங்களா. என்னன்னு தெரியல இணைப்புல இருக்காங்க ஆனா வந்து அவர் பேசுறது கேட்க மாட்டேது. பேசலாம் தொடர்ந்து இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மீண்டும் இளமங்கலம் ஆர் முருகன்.
1: முருகன் சார் திரும்ப வந்திருக்கீங்க, அப்ப ஏதோ சொல்ல விருப்பப்படுறீங்க.
2: நான் மறந்துட்டேன் மேடம். அதான் ஒரு மனுஷன் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது வந்து மனசுல வச்சிருக்கூடாது மேடம்.
1: சரி.
2: அப்புறம் வந்து நான் வந்து 2 பெண்களுக்கு மகாபலிபுரம் சுற்றுலாவுக்கு சென்றிருந்தாங்க. அப்ப நானும் கூட போயிருந்தேன். என்ன பண்ணா அந்த 2 பெண் பிள்ளைகளை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க கடல் அலையில வந்து உள்ள இழுத்து கொண்டு போயிட்டு நம்ம அந்த டைம்ல வந்து முடிய பிடிச்சி இழுத்து வந்தா அப்ப ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இந்த தம்பியே இல்லனா உங்க 2 பேருமே நான் பாத்திருக்க முடியாது. நன்றி தம்பி அப்படின்னு எனக்கு நன்றி சொன்னாரு
1: அவரு. அந்த 2 உயிரை நீங்க இது பண்ணிருக்கீங்க இல்லையா.
2: ஆமாங்க மேடம். அதான் பிறருக்கு நம்ம வந்து உதவி செய்யறத வந்து நம்ம மனசுல வச்சிருக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நான் அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு செய்யறதான் அதை மனசுல வச்சிருக்கணும் நம்ம. அதான் நம்ம பிறருக்கு உதவி செய்ய மனசுல வச்சிருந்தா அவன் மனிதனே கிடையாது மேடம்.
1: ஆனா சில நேரங்கள்ல நாம இந்த மாதிரி விஷயங்களை மத்தவங்க கிட்ட பகிர்றது மூலமா அது மூலமா அது ஒரு அலைவரிசை மாதிரி அப்படியே கடந்துட்டே அதாவது எல்லாருமே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எப்படி ரத்த தானம் கண் தானம் உடல் உறுப்பு தானம்லாம் வந்து விளம்பரப்படுத்துறாங்களோ அப்பதானே 4 பேர் அதை பார்க்கும்போது அவங்க வந்து சரி நாமளும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும் இல்லையா. அதனால சில நேரங்களை நம்ம சொல்லலாம் இல்லீங்களா.
2: ஆமாங்க மேடம்.
1: சரிங்க சார். நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி. பிறருக்கு உதவிய அனுபவம் பற்றி இன்னைக்கு நேயர்கள் ரொம்ப அழகாக இணைப்பில் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய அவங்களோட அவங்க லைஃப்ல நடந்த அவங்க நிறைய பேருக்கு செஞ்ச உதவி இல்லை அவங்க வந்து மற்றவங்களால அவங்க வாங்கிக்கிட்ட உதவி அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேயர் கூட ஒருத்தர் சொன்னார், அதாவது பரீட்சை நேரத்தில் வந்து அவருக்கு சரியான புத்தகம் வாங்கி கொடுத்து நான் வந்து பரீட்சையில் தவறிட்டேன், அவர் வந்து இன்றைக்கி வங்கி அதிகாரியாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கூட அழகாக நெகிழ்ந்து போய் சொன்னார். பரீட்சை நேரத்தில் பதட்டத்தில் பேனாவை கூட நிறைய பேர் மறந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மறந்துட்டு வரும்போது அந்த நேரத்தில் பேனாவை கொடுத்து அந்த பேனாவை

கொடுக்கும்போது அவங்க முகத்தில் தெரிகிற அந்த ஒரு பெற்றி புன்னகை இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு வார்த்தையும் அது எந்த ஒரு இதுவுமே அது எந்த ஒரு பொருளுமே ஈடாகாது, அவ்வளோ ஒரு அந்த முகத்தில் ஒரு ஸோ அந்த நேரத்துக்கு நம்ம பெரிய விஷயமா தெரியும், அந்த பேனாவும் பெரிய விஷயமா தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்திருக்கும் நமக்கு, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்குற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அந்த பேனாவை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற உதவி, அது பேனாவோ அது பொருளோ அது காசோ, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் நன்றியே எதிர்பார்க்க மாட்டாங்க நிறைய பேர், அந்த நன்றியை எதிர்பார்க்க நகர்ந்து அடுத்த வேலைக்கு அவங்க மாட்டு அவங்க பயணப்பட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நன்றியை வந்து உங்களோட நன்றியை வந்து எதிர்பார்த்துட்டு அவங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல மனிதர்கள் இருந்து தான் இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: நிலையத்தில் நேரம் 11:53 நேயர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைய நேயர் நேரத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவிய அனுபவம். ரொம்ப சுவாரஸ்யமாக நேயர்கள் எல்லாம் இணைப்பில் வந்து அவங்களோட விஷயங்களை, அவங்க செஞ்ச உதவிகளை அழகாக பகிர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களுடைய கருத்தையும் கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: நெய்வேலி கிழக்கு வந்தியம் அரசடிப்பம் சரவணன்.
0: சரவணன் சார் சொல்லுங்க. நெய்வேலியா சார் நீங்க?
1: நெய்வேலி பக்கத்துல தான்.
0: சொல்லுங்க சரவணன் சார்.
1: அந்த பிறருக்கு உதவி பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயம் இருக்கு. அதுக்கு தமிழகத்துல இருந்து பல பகுதியில இருந்து இங்க வருவாங்க. அவங்க நடத்துகிற சில பஸ்ல வருவாங்க, அதிகமா பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல வருவாங்க. அவங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு ஒரு ஃபால்ட்டோ ரிப்பேர், ஒரு ஒரு தளங்களை வண்டியில ஒரு ரிப்பேர் ஆகிட்டு இருந்துச்சுங்க. இங்க ஊர்ல இருந்து இப்படி பார்த்தாலும் 5 கிலோமீட்டர் போனாதான் ஒரு நகரத்துக்கு போக முடியும். ஆமா, அங்க இருந்து அங்க போய் தான் அவங்க சரி பண்ணி எடுத்துட்டு போக முடியும். அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் கொஞ்சம் நாங்க தேடி வருவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம்.
0: அந்த மன மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல.
1: ஆமா, எப்படி 5 கிலோமீட்டர் தள்ளிட்டு போறது, நீங்க செஞ்சு கொடுத்தீங்க, அந்த ஒரு மகிழ்ச்சி என்கிட்ட அவங்களுக்கு இருந்து பாக்கலாம். அதை நாங்க பார்ப்போம். அடிக்கடி
0: இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் இன்னும் இருக்காங்கன்னு கேக்கும்போது ரொம்ப நெகிழ்வா இருக்கு. இல்ல என்ன சார், இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி உதவி செய்யறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னும் போது உண்மையிலுமே வந்து மனிதம் சாகல அப்படிங்கறத திரும்ப நம்ம ஆணித்தரமா அடிச்சு சொல்லலாம்.
1: அது நீ கேட்ட பிறகு எங்களுக்கு நினைக்கிற அந்த தகவலை.
0: ரொம்ப நன்றி சரவணன் சார், அழகா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நிறைவா வந்து உங்களோட கருத்தை அழகா சொன்னீங்க. நன்றி. நன்றி சார். ஸோ அதாவது பெரிய அளவில் வந்து உதவி செய்ய முடியா விட்டால் கூட ஒரு சின்ன புன்னகை இல்லை வழிகாட்டுதல், ஒரு நல்ல வார்த்தை கூட வந்து நம்ம உதவியாக நம்ம நினைக்கலாம். ஸோ அதே மாதிரி லிசனிங் ஏர்னு சொல்லுவாங்க, நம்ம காது கொடுத்து கேட்போம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நிறைய மன கஷ்டம், மன ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட விஷயங்களை கேட்கறதுக்கு ஒரு ஷோல்டர் இல்லை, ஒரு தோல் இல்லை, நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்கறதுக்கு ஒரு இது இல்லையே அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கொடுக்குற நேரம் கூட அவங்களுக்கு நிச்சயமாக, நம்ம செலவிடுற நேரம் கூட ஒரு பெரிய உதவிதான். ரொம்ப அழகா நம்ம நேயர்கள் நிறைய விஷயம் பகிர்ந்துகிட்டாங்க. மனசுக்கு அவ்வளோ வந்து ஒரு நிறைவா இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி. உதவி செய்யறதுக்கு பெரிய மனசு இருந்தா போதும், பெரிய பணம் தேவையில்லை நிச்சயமா அப்படிங்கறத அழகா சொன்ன நிகழ்ச்சி இது, நிரூபிச்சிருக்கு திரும்ப திரும்ப. இந்த நாளில் நாமளும் முடிஞ்சவரை யாருக்காவது ஒரு உதவி செஞ்சுட்டு அவங்க புன்னகைக்கு நிச்சயமா நம்ம காரணமா இருக்கணும். அடுத்த நிகழ்ச்சியில நிச்சயமா சந்திக்கலாம். பிறருக்கு உதவி செய்வதன் மூலமா நிச்சயம் மனிதம் வந்து இன்னும் பொய்த்து போகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறேன். நிகழ்ச்சியில் இன்று உங்களோடு இணைந்திருந்த நான் உங்கள் அன்பு சிநேகிதி அனிதா.

0: நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
1: உழைப்பவர் அரங்கம்,
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
1: இன்றைய உழைப்பவர் அரங்கத்தில் புதுச்சேரி வில்லியனூர் ஓவியர் எஸ் அரியபுத்திரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் ஐயா.
3: எந்த படம் யாருடைய படம் கொடுத்தாலும் வரைஞ்சு
4: கொடுப்போம்.
3: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு நேயர்கள் வந்து உங்ககிட்ட பெயிண்டிங் கொடுத்து வரைய சொல்லாங்க, அதுக்கு எப்படியாவது ஒரு தக்க வருமானம்.
4: கண்டிப்பா அவங்க வந்து இது சரியில்லைன்ற ஒரு வார்த்தையை இதுவரையில நானு ஏற்பாடு பண்ணது கிடையாது, செஞ்சது கிடையாது. திருப்தியா பண்ணி கொடுத்து பாருங்க. பக்கத்துல இருக்குது தெலுங்கானா, ஹைதராபாத்
3: போட்டோ வச்சு வரைறீங்க இல்லீங்களா?
4: உத்தரப்பிரதேஷ் போகுது, கன்னியாகுமரி போகுது, தமிழ்நாடு போகுது.
3: நீங்க வரைஞ்ச படத்தை நான் இப்ப பாக்குறேன். அந்த போட்டோவும் நீங்க வரைஞ்ச படமும் அப்படியே நேச்சுரலா இருக்கு, ஒன்னும் மிஸ் ஆகல. இது பென்சில் டிராயிங் வரைஞ்சிக்கிறீங்க, அந்த அளவுக்கு தத்ரூபமா வரைறீங்க. இந்த படம் எங்க போகுது ஐயா?
4: தெலுங்கானா போகுதுன்னு. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் போன வருஷம் வந்தாங்க,
3: கலை மற்றும் கைவினை கிராமத்துக்கு
4: வந்தாங்க. அப்போ வரும்போது இவங்க வரங்கன்னு தெரிஞ்சு நான் அவங்கள வந்து புகைப்படமா நான் வரைஞ்சி வச்சுட்டேன், ஃப்ரேம் பண்ணலாம் வச்சுட்டேன். பட் இருந்தாலும் அவங்க கிட்ட நேரடியா அதை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டம் இருந்துக்கும். இருந்தாலும் அவங்க பாக்குறாங்க, பார்வைக்கு வச்சிடறேன் சொல்லிட்டு இங்க ஸ்டாண்ட்ல வச்சுட்டேன். நேரா வந்தாங்க, பார்த்தாங்க, உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததும் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா அவங்க என்னை பாராட்டி ரொம்ப அற்புதமா எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு பெரிய திருப்தி.
3: இப்ப நான் பாக்குற படம் கூட நம்ம இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவருடைய புகைப்படத்தை வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க. அந்த போட்டோல கூட பக்கத்துல துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க. அந்த புகைப்படம் அழகா இருக்கு.
4: இந்த படம் வந்து பக்கத்துல என்னுடைய மனைவி, ஒரு கணவன் மனைவி, ஒரு ஓவியராகிய இருந்து ஒரு ஜனாதிபதியை சந்திக்கிற லெவலுக்கான ஒரு கடவுள் அந்த பிராப்தத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுப்பதுக்கு காரணம்னா அந்த கலைத்துறை மேல உண்மை உழைப்பு உயர்வு லெவல்ல லட்சியத்தோட வாழ்ந்ததுனால
3: தீராத ஒரு காதல்.
4: இன்னைக்கு அந்த ஓவியத்துறையில இருந்ததுனால இன்னைக்கு அவங்க அங்க இருந்து வந்து நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்கள நம்ம சந்திக்கிற அளவுக்கு நம்மளுக்கான ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்குது. அந்த கடவுள் கொடுத்த பிரிய பிராப்தம் அம்மாவை நேரடியாவே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த கலைத்திறமையால கிடைச்சது. அதனால இந்த கணவன் மனைவி ஆகிய ரெண்டு பேருமே அதை கொடுக்கும் போது
3: சந்தோஷம்.
4: இந்த சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பிரச்சனை. பார்த்ததுமே அவங்க உள்ள வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அவங்க கையில வந்து நம்ம போய் வாங்கணும், வாங்குற சந்தர்ப்பம் நிறைய இருக்கு. இப்ப நம்மளே கொடுக்கற லெவல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பெரிய விஷயம், பெரிய பெரிய பெரிய மகத்தான ஒரு வெற்றி. அந்த கோவியத்துறையில எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பிராப்தத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த விருது கொடுத்தாங்கல்ல கலைமணி விருது, அந்த புகைப்படத்தை அப்படியே வரைந்து என்னுடைய அதிகாரப்பூர்வமான ஆபீஸ்ல அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய வாரிசுகள் என்னுடைய பிற்காலத்துக்கு நடைமுறையில் வருகின்றவர்கள் இதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படணும்.
3: கலைமாமணி விருது வாங்கும் போது எடுத்த புகைப்படத்தை அப்படியே ஓவியமா வரைஞ்சிருக்கு,
4: தத்ரூபமா வரைஞ்சி வச்சிருக்கேன். என்ன காரணம்னா அந்த நேரத்துல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது.

0: வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை கிடைச்சது. அப்போ பிள்ளைங்கள்லாம் அந்த பொருளெல்லாம் வாங்கினு சொல்லி அங்கே வீட்டில் உட்காந்துனே நான் பண்ணேன். அந்த நோய் ஏற்பட்டு இருக்கும்போது பண்ணேன். பேருங்க அந்த மகாத்மா காந்தி படம் இருக்கு பாருங்க மேலே, அது மகாத்மா காந்தி கிட்டத்தட்ட 83 வரைஞ்சது. இன்னைக்கு அது புகைப்படம், அதை யார் பார்த்தாலும் அது போஸ்டர் படம் தான் சொல்லுவவங்களுக்கு கோசம், வரைஞ்சு சொல்ல மாட்டாங்க.
1: உங்க ஸ்டுடியோல மகாத்மா காந்தி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கு.
0: ஆமா,
1: அது நீங்க வரைஞ்ச மாதிரி தெரியலையா?
0: அது வரைஞ்சது ஐயா, 83 வரைஞ்சது ஐயா.
1: இவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருக்கீங்களா?
0: அன்பும் கொடுத்ததுனாலதான் அதெல்லாம். இன்னைக்கு அதை பத்தி பேசுறீங்கல்ல, அதுவே ரொம்ப பெரிய ஒரு கொடுத்த மாதிரியா இருக்குது. அதுவும் முதன்மையான ஒரு மகாத்மா காந்தி, அவர் படத்தையும் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். புரட்சி தலைவர் MGR மக்கள் கூடவே வாழ்ந்தவங்களா நம்ம வந்து என்னைக்கும் நம்மளுக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், அவங்களுக்கான ஒரு புகழாரம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அத்தனை பேரும் பாருங்க, இங்க இருக்கிறவங்க பூராவே உண்மை உழைப்பு அப்படிஞ்சவங்க தாப்பாங்க. எல்லாராலையும் உள்ளார வந்து இருக்க முடியாது, நான் சொல்றதுக்கு இல்ல. உண்மையிலுமே மனசாட்சி தான் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து டெய்லி அவங்கள வந்து நான் கண்காணிச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு அவங்களுக்கு பூ வச்சுட்டு அப்புறமேட்டு தான் அடுத்த வேலையை இருப்பேன்.
1: இப்ப உங்களுக்கு பிடிச்ச பாடல ஒன்னு சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
0: பிடிச்ச பாடல் தான் என்னுடைய போன்லயே வச்சிருக்கேன்.
1: என்ன பண்ணுங்க?
0: தர்மம் தலைக்காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் என்ற ஒரு வார்த்தைகள்
1: நல்ல வரிகள்.
0: தலைவருக்காக வந்து கண்ணதாசன் எழுதின பாடல் அது.
1: TMS பாடியிருப்பாரு.
0: ஆமா, இன்னைக்கும் அது உயிர் இருக்கு. இன்னைக்கும் அதை வந்து நான் தொடர்ந்து அந்த பாட்டை வந்து என் காலட்டோன்லயும் வச்சிருக்கேன். போன எடுத்தாலே அந்த பாட்டை அவங்களுக்கு ஒழிக்கும். அதனாலே அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அந்த ஒரு நன்மதிப்போட தான் நம்ம கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இந்த பாடல் வந்து உண்மை உழைப்பு உயர்வு தர்மம் தலைக்காக்குன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, உண்மைதான் ஜெயிக்கும், மற்ற எதுவுமே ஜெயிக்காது.
1: ஐயா, நீங்க கேட்ட தர்மம் தலைக்காக்கும் படத்துல

0: ஒரு அழகான பாடலை கேட்டோம். இப்ப ஓவியத்துறையில வந்து ஒரு சிலர் சொல்ற கேட்டிருக்கேன், கொஞ்சம் நலிவடைஞ்சு போச்சு, நீங்க சொல்ற விளம்பரம் இல்ல, கட் அவுட் இல்ல, கடையில பெயர் பலகையில் எல்லாமே மாறி போய் இப்ப டிஜிட்டல் முறையில வந்துருது, அதனால ஓவியர்கள்லாம் நலிவடைஞ்சு மற்ற தொழிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம மற்ற ஓவியர்கள் சொல்றதை கேட்டுருவோம். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
1: இது உண்மைதான ஒரு விஷயம்தான். அது அந்த காலத்துல வந்து ஒரு ஆயுத பூஜையா இருக்கட்டும், ஒரு கடை ஓப்பனா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு நாளா இருக்கட்டும், இந்த போர்டை புதுப்பிச்சு அதை வந்து அலங்காரம் பண்ணி அதுக்கு ஒரு மாலை போட்டு அதுக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு ஆயுத பூசை கொண்டாடுவாங்க, ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க அதுக்கு ஒரு பெருமை தேடி தருவாங்க. இப்போதான் வந்து நீழப்படம் இந்த டிஜிட்டல் படம் வந்து அதை பற்றி அவங்க சிந்திக்கிற வேலைக்கு பேருக்குதா பார்த்தமா கொண்டமான்னு இருக்குது. ஆனால் அந்தந்த விதையில கலர்லேயே அவங்கவுங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் நம்ம பழைய தொழில் இன்னும் அழியாமல் இருக்கிறதுக்காக அனைத்து கலைஞர்களுக்கும் நம்ம வந்து பழைய தொழிலை எடுத்து நடத்த வேண்டும், எடுத்து செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம். இந்த தொழில இருக்கிறவங்க மேல் மேலும் இந்த கம்ப்யூட்டர்ல கத்துக்கிட்டு அவங்க இந்த தொழிலையே விட்டுட்டு அதுல போயிட்டாங்க.
0: இப்ப எல்லாம் திருமணம் கூட பாத்தீங்கன்னா பல விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேனர்
1: எல்லாத்துல
0: எல்லா உருவங்களும் அதிலே கொண்டு வந்துறாங்க, ஈஸியா கொண்டு வந்துறாங்க. அதுக்கு ஒரு ஓவியரே தேவையில்லை போல இருக்கு.
1: தேவையில்லை. அப்போ வந்து நாங்க வந்து அந்த ஓவியர் அவங்க பேரை போட்டாக்க அந்த பேரை போட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பேனர் கிணறு எல்லாமே பண்ணி பெரிய பெரிய பேனர்ல பண்ணுவோம். படத்தை வரைஞ்சு கொடுப்போம். இப்போ எலெக்ஷன் நேரத்துலாம் படம் வரைஞ்சோம்னா அதை போட்டோம், டிராபிக்லாம் ஜாம் ஆச்சு. அப்பேற்பட்ட டிராபிக் ஜாம் ஆன காலகட்டத்திலாம் நம்ம அந்த படத்தை வரைஞ்சி அந்த வரைகிற முறை இந்த தத்ரூபமான அந்த படங்கள் பார்க்கறதுக்கு பெரிய பெரிய விஷயம். எத்தனை அரசியல் தலைவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, எத்தனையோ தலைவர்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிருக்காங்க, எவ்வளோ பேரை சந்திச்சாச்சு. சந்திச்சுட்டு அழகாக அமைதியாக நிம்மதியாக இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு நமக்கு வந்து ஒரு பென்ஷன் கொடுக்குறாங்க, முதியோர் பென்ஷன் தான் கொடுக்குறாங்க. கலைத்திறமையில் இருக்கிற பென்ஷன்லாம் இதுவரையில் வாங்கலை, இதுவரையில் அவங்களுக்கான முன்னறிவிப்பு எதுவும் இல்லை.
0: இப்போ எவ்வளோ டிஜிட்டல் வந்தாலும் நீங்கள் அந்த ஓவியத் தொழில கண்டினியூ பண்ணிருக்கீங்க?
1: அது எத்தனை டிஜிட்டல் வந்தாலும் ஓவியத் தொழில தாங்க கண்டினியூ பண்ணுறேங்க.
0: இதில் நல்ல வருமானம்,
1: வருமானம்ன்றதே பிரச்சனை இல்லை ஐயா. இந்த தொழிலை மறுபடியும் வந்து ஐயா கிட்ட போனாக்கா அண்ணங்கிட்ட போனாக்கா அந்த பண்ணி கொடுப்பாரு. நிறைய கம்ப்யூட்டர்லாம் வந்துடுது. இந்த கம்ப்யூட்டரில் வரும்போது இந்த படம்லாம் இப்படி மாறி இருக்குது, இப்படி மாறி இருக்குது, படமே முகமே இருக்காது, வெறியுமே கண்ணு ஒரு பக்கம் குறவா இருக்கும், ஒரு பக்கம் அதனால வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எதாவது பண்ணி கொடுன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். அது எத்தனை அவங்க பூஜை பண்ணுவாங்க பாரு, அந்த திருப்தி தான் நம்ம செய்து கொடுக்குற திருப்தி. அவங்க எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, இதுக்கு பணம் உள்ளத்துல வாங்கணும் அவ்வளோத்துல வாங்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் கிடையாது. நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறோம். நம்ம பொருள் நம்ம ஓவியம் அவங்க வீட்டில் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சப்போஸ் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ஊரில் நான் வந்து உடம்பு சரியிலேருந்து ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அந்த டாக்டர் ஹாலில் என்னுடைய படம் மாட்டேங்குது. அப்போ அது உத்து பார்க்கும்போது எப்படி வந்தது ஏது வந்து நான் உங்க கேட்கறதுக்கான அங்கே இடத்துல போயிருக்குது, அந்த இடத்துல பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து ஒரு போர்ட்ரேட் வரைய சொல்லி என்ன கொடுத்தாங்க, அவங்கள எனக்கு அடையாளம் தெரியாது, ஆனால் படத்தை வச்சு ஒரு பிள்ளைய நான் கண்டுபிடிச்சேன், நம்ம வரைஞ்ச படம் மாதிரி இருக்குது அந்த பிள்ளைய, ஆனால் டாக்டர் அந்த பிள்ளை. இதெல்லாம் வந்து நிறைய பார்த்துட்டு ஆனால் போய் பேச மாட்டேன், கொல்ல மாட்டேன், எதுவும் ஒரு தவறான செயல் எதுன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன். இப்படிலாம் வந்து நிறைய அற்புதமான ஒரு நிகழ்வுகள்லாம் ஓவியங்கள்லாம்
0: ஓவியர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்களா? எப்படி
1: ஓவியர்கள்லாம் இருக்காங்க? ஓவியர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இப்ப எல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் ஓவிய துறையில தான் நிறைய பேர் எல்லாருமே போயிடுச்சுங்க இருக்கிற பிள்ளைங்கள்லாம். இப்ப பழைய காலத்து ஓவியர்கள்லாம் யாரும் இல்லை உண்மையிலுமே, அது வெளிப்படையா சொல்றதுக்கு இல்லைன்னா இந்த புதுச்சேரியில காந்தி அரசு ஒருத்தர் இருக்கிற இருந்துக்கின்னு கொடுத்து இருக்கிறேன், இன்னும் என் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் அந்த கை வேலையை விடாம ஏதோ கடவுள் புண்ணியத்துல அந்த கண் பார்வையை நமக்கும் நம்ம உடல் நம்மளுக்கு தகுதி கிடைக்கிறதுனால அதெல்லாம் கிளீனா
0: பண்ணிக்கிட்டு
1: தான் இருக்கிறோம், இன்னும் பண்ணுவோம், இருக்கிறவர்கள் பண்ணிட்டு தான் இருக்கு.
0: ஐயோ, இப்போ வந்து நாங்கள் உங்களை புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில இருந்து உங்களை சந்திச்சு பேசினிருக்கிறேன். இங்கே எப்படி வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இந்த கலை மற்றும் கைவினை கிராமத்திற்கு வந்ததுக்கான காரணம் என்னங்கன்னா,
0: வில்லியனூர்ல பெரிய கடை வச்சிருந்தீங்க.
1: வில்லியனூர்ல பெரிய கடை வச்சிருந்தேன், நிறைய பண்ணியிருந்தேன். அப்புறம் நிறைய வெளியெல்லாம் போனவன்லாம் பெரிய விளம்பரம் எல்லாம் பண்ணா நிறைய எல்லாம் முடிச்சாச்சு. அப்படின்னு இருக்கும்போது கலை மற்றும் கைவினை கிராமத்துக்காரத்தான ஒரு அதிகாரம், கலைஞர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆபீஸ் ஒன்று, ஏடி ஆபீஸ் ஒன்று இருக்கு, அவங்க மூலியமா கார்டு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கார்டு எல்லாம் கூட நான் இந்த கண்ணாடி பெயிண்டிங்காக எல்லாம் ஓவியத்தெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி என்ன வாங்கும் போதெல்லாம் அது வந்து கவர்மெண்ட் கார்டுன்றதுனால அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்தது.
0: இது யாரும் நடத்துறாங்க?
1: இது வந்து கவர்மெண்ட் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்க. இது நடத்தும் போது இங்க வந்து கிட்டத்தட்ட 17-20 கடைகள் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு இது ஏற்கனவே திறந்தாங்க, பட் இருந்தாலும் நிலைப்பாடு எல்லாம் இருந்தது. அப்புறம் ரெயின்படி அம்மா வந்தாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் பார்வையிட்டு மறுபடியும் அந்த வந்து ஓபன் பண்ணி செய்யணும் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டு அரசாங்கமே இதை வந்து எடுத்து நடத்தி அப்புறம் பிரைவேட்டுக்காகவும் விட்டாங்க. பிரைவேட் ஐயா வந்தாங்க, இங்க எல்லாம் பார்த்து எங்களெல்லாம் வச்சு செஞ்சு அரசாங்க அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. இந்த இடத்துல ஆளுக்கு ஒரு கடை கொடுங்க அப்படின்னு,
0: உங்களுக்கு ஒரு கடை,
1: எனக்கு ஒரு கடை கொடுத்தாங்க. ஓவியத்துக்குன்னு எனக்கு ஒரு கடை கொடுத்துருக்காங்க.
0: என்னென்ன கடை எல்லாம் இருக்குங்க?
1: இங்க வந்து இந்த லேம்ப் எல்லாம் ஏறி இருப்பது ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்தது வந்து

0: கொட்டாஞ்சியில சேர ஒரு கோகனட் ஷெல், அது சம்பந்தப்பட்ட கலைஞர்கள், அவர் பெரிய கலைஞர். அதுக்கடுத்து தோல் சம்பந்த பேக் செப்பல் அது செய்யறதுக்கு ஒரு கடை. அதுக்கடுத்து பாய் கோரை பாய் சம்பந்தப்பட்ட கடைங்க, அந்த ஒரு கலைஞர்கள் கடை. அதுக்கடுத்து மெழுகு சம்பந்தப்பட்டது, மெழுகுல செய்யறாங்கல்ல அது சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ஒரு கடை. அதுக்கடுத்தது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு ஒரு கடை. இன்னொருத்தர் புதுசா ஒருத்தருக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஒருத்தருக்காரு. அதுக்கடுத்தது வந்து ஷெல்லு கடல்ல சிப்பிகள் கிளிஞ்சல்கள் அதை வச்சு ஒரு பெரிய கலைத்திறமையை செய்யக்கூடிய ஒரு கலைஞர் இருக்காரு. அதுக்கடுத்தது மர வேலை செய்யப்பட்ட பொம்மைகள்லாம் செய்த ஒரு கலைஞர் ஒருத்தர் இருக்காரு, மணிமரன் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கடுத்தது இந்த காந்தி ஆர்ட்ஸ்ன்றது நம்ம கலைஞர்னா அரிய புத்திரிக்கு கலைமணி ஓய்யர் ஆகிய நாயர்கள் எந்த கடையில இருக்கேன். அதுக்கடுத்து முத்துன்ற ஒரு சிற்ப வேலைகள் கல் சிற்பம். அதுக்கடுத்தது வந்து டெரக்கோட்டா அண்ணாண்ட இருக்கு, சண்முகம் சார் டெரக்கோட்டா இருந்து
1: மண்பாண்ட.
0: அதுக்கடுத்தது வந்து பேப்பர் மிஷில செய்யற ஒரு நண்பர் ஒருத்தர், அருமையான ஒரு கலைஞர் ஒருத்தர் இருக்காரு. பேப்பர்லயே எல்லாம் போர்டுல சேர்த்து பயில் சேர்த்து அவரு கலைப்பத்தன்மை இருக்கு. எத்தனை காலேஜ் மாணவர் வந்தாலும் உள்ளர வந்து பாத்து இருந்து அவங்களோட பேப்பர் எடுத்துக்கிட்டு கூட என்ன நிக்கோ சேர்ல எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். எத்தனை பேரும் இங்க வந்து போனாங்கன்னாக்க கலை மற்றும் கைவினை கிராமத்துக்கு வந்து போனாலே அது திருப்தியா போறாங்க.
1: சார், நீங்க அந்த ஓவிய தொழில பல வருஷமா இருக்கிறீங்க, ஓவிய தொழிலுக்கு உங்களையே அர்ப்பணிச்சுன்னு வரீங்க. அதனால புதுச்சேரி கலை பண்பாட்டு துறை வந்து உங்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்துருக்கு. இது இல்லாம என்னென்ன விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
0: வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிருக்கு. இந்த கலைமாமணி விருதாளர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்திருக்கிறேன். இப்ப நிறைய கலைமாமணிகள்லாம் இப்ப நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு புதுசா கலைஞர் எல்லாம் கொடுக்கறாங்க. அது கொடுக்கும்போது அவங்கவுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்டது கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நெகிழ்வான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க வந்து கூட இருந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்களை கௌரவிக்கிற ஒரு சூழ்நிலையும் கிடைக்கும்.
1: நீங்க வரைந்த ஓவியங்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கும்
0: எல்லாம் போயிருக்கோம்.
1: ஏன்னா இங்க டூரிஸ்ட் நிறைய வராங்க,
0: வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் நீங்க யாரும் என்ன ஊருன்னு எதுல கேட்க முடியாது, கொள்ள முடியாது. வரங்களா வந்து வாங்கிட்டு போறாங்க, கொண்டு வாங்க. சப்போஸ் போன் நம்பர் கொடுப்பாங்க, எடுத்து போவாங்க. அவங்க கவனம் இல்லாம எப்ப பெரும்பாலும் போன் நம்பர் வாங்கி போனாங்களோ அந்த நேரத்துக்கு அவங்க பயன்பாட்டு கொண்டு வரது தான் பார்ப்பாங்க.
1: சார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
0: ரவிவர்மன் எழுதாத கலையோ,
1: ரவிவர்மன் எழுதாத கலையோ, அந்த பாடல் பிடிக்குங்களா? ஏன் அந்த பாடல் பிடிக்க காரணம் என்ன சார்?
0: ரவிவர்மர் பெரிய ஓவியர், அவர் வரைந்த ஓவியங்கள்லாம் பண்றாங்க, புகழ் பெற்றாங்க. இந்த பாடலுக்கே ஒரு பெரிய பெருமிதம் கிடைச்சிக்குது. அந்த பாடல் மூலியமா அந்த ஓவியத்துக்கு பெருமிதம் கிடைச்சிக்குது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: ரவி

0: இந்த ஒரு அழகான பாடலை கேட்டோம். வளரும் இளம் தலைமுறையினர் இந்த ஓவியத் தொழிலில் ஒரு ஆர்வமா வரையறாங்களா, இதில் ஈடுபாட்டோடு வராங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: பிள்ளைங்கள்லாம் இப்ப நிறைய அந்த காலேஜில் வந்து படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களாம் அங்க போய் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா வரைகிறாங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஓவியர்களும் ஆசிரியர்களும் ப்ரொஃபஸர்களும் திறம்பட செய்து பாரதியார் பல்கலைக்கூடத்து மூலியமா வர பிள்ளைங்கள்லாம் நல்லா வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நிறைய சம்பாதிக்கிறாங்க, கொள்றாங்க, பெரிய லெவல்ல வராங்க. அதனால இந்த பாரதியார் பல்கலைக்கூடம் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா பயன்படுது அந்த அளவுக்கு சிறப்பா பயன்படுது. இந்த மாணவர்கள் இந்த பாரதியார் பல்கலைக்கூடத்துல வந்து பயின்று அவங்களுடைய பயிற்சிகளை முடித்து விட்டு செல்லும் பொழுது அவர்கள் ரொம்ப திருப்தியா நாம எப்படியா இருந்தாலும் நல்லபடியா இருப்போம். ஆனா எக்காரணத்து கொண்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு வரவே வராது, உயர்ந்த குணம் தான் வரும். அந்த மாதிரி லெவல பாரதியார் பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கிறார்கள் என்று மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: அதுவும் பாரதியார் பள்ளிக்கூடத்துல பெயிண்டிங், டிராயிங், விஷுவல் கம்யூனிகேஷன், ஸ்கல்ப்சர், டெக்ஸ்டைல் டிசைன் இதெல்லாம் நிறைய சொல்லி தராங்க இல்லைங்களா?
1: நிறைய பண்ணி தராங்க. இப்ப நிறைய இம்ப்ரூவ் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட பாரதியார் பள்ளிக்கூடத்துல 4 வருஷம் டே காலேஜ், ஈவினிங் காலேஜ், 3 வருஷமும் படிச்சான்
0: பிள்ளை.
1: அங்கதான் படிக்க வச்சேன். பெரிய ஒரு பேர் கிடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா இருக்கிறான். இப்ப நிறைய திரைப்படங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்கிறான். அதே மாதிரி 2024 பெரிய ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று நடந்தது. அப்போ ஒரு பேச்சு திறமையும் இல்லாம ஒரு பிள்ளைக்கு டான்ஸ்னா தெரியும். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல கலைமுற்று கைவினை கிராமத்து மூலியமா கலைமோனி விருதார் சங்கத்து மூலியமா ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்தினோம். அந்த ப்ரோக்ராம்ல அந்த புள்ள வந்து டான்ஸ் ஆகவே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்னமோ டான்ஸ் ஆடினேன். அப்போ 2024 ஒரு படத்தை வரைஞ்சி அன்பளிப்பா நான் தம்பிக்கு கொடுத்தேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அந்த பிள்ளைய பார்க்கும்போது.
0: சார், இப்ப ஓவிய படிப்புக்குன்னு தனியா இருக்கு இல்லைங்களா? புதுச்சேரியில அரியாங்குப்பம் பாரதியார் பள்ளிக்கூடம், சென்னையில ஓவிய கல்லூரி, கும்பகோணத்துல ஓவிய கல்லூரி, இன்னும் மற்ற வெளி மாநிலங்களும் இருக்குது. அதுபோல நீங்க படிச்சுட்டு இந்த ஓவிய தொழில் வரல?
1: ஒரு என்னுடைய கமர்ஷியலா தான் அப்போ வந்து அதை போய் படிக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. இந்த இடத்துல இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது.
0: நீங்க இருந்தபோது ஓவிய காலேஜ் வந்துருக்காதுன்னு
1: நினைக்கிறேன். ஆனா தெரியல.
0: புதுச்சேரியில
1: கிடையாது,
0: சென்னையில இருந்து.
1: புதுச்சேரியில, சென்னையில கவின் கலை கல்லூரி.
0: ஏன்னா நடிகர் சிவகுமாரே ஓவியர் தானே?
1: ஓவியர் தான்.
0: அங்க படிச்சு
1: இருந்ததுக்கு அது ஒரு பயன்பாட்டு கொண்டு வந்தாங்க. இங்க நாங்க வந்த பிற்பாடு தான் அங்க வந்து பாரதியார் பள்ளிகள் கூட எல்லாம் வந்தது. நம்ம எல்லாம் காலேஜில் முடிச்சுட்டு வெளியே வந்த பிற்பாடு தான் எல்லாம் பிள்ளைகளை கொண்டாந்து சேர்த்து விட்டோம். யாரும் ஒன்றும் கிடையாது.
0: இன்னும் நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: ஒரு கருத்து ஒன்று சொல்ல நான் விரும்பிக்கிறேன். என்னன்னா, நிறைய பிள்ளை படிக்க, இன்ஜினியர் படிக்க வைக்க போறேன், டாக்டர் படிக்க வைக்க போறேன், வக்கீலுக்கு படிக்க வைக்க போறேன், மற்றபடி கமர்ஷியலாக வேற ஏதாவது படிக்க வைக்க போறேன் அப்படின்னு படிக்க வைக்கும்போது இந்த ஓவியத்துறையில படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பிள்ளைகளுக்கு ஒன்று படிக்க வைக்கிறாங்க. படிச்சு அது ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு ஆளாய் வெளியே வரும்போது இதை அரசாங்க கவனத்துல கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அரசாங்க ரீதியா கவர்மெண்ட் பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும். மிக பணி ஒன்புடன், தாழ்மையுடன், அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது ஏன்னா எத்தனை லட்சம் செலவானாலும் செலவாத பற்றியில் தன்னுடைய இமேஜை, தன்னுடைய மைண்டு, தன்னுடைய மூளையை வச்சு இந்த பாரதியார் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களும் ஓவியத்துறையில் படித்த மாணவர்களுக்கும் இந்த அரசாங்கம்

0: ஒரு நன் மதிப்பை கொடுத்து அவர்களுக்கு அனைத்து பள்ளிகளிலும் ஓவிய ஆசிரியர்களாக இந்த பிள்ளைகளை சேர்த்து நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்து இந்த ஓவியத்துறைக்கு பெரிய ஒரு பெருமிதம் அடைய வேண்டும். இதை சம்பந்தப்பட்ட இந்த வேண்டுகோளை கலைமணி அறியபுத்திரியாக்கிய நான் அருமையான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். அந்த வேண்டுகோளை அவர்கள் ஏற்று நன்மதிப்புடன் படிக்கிற பிள்ளைகளை நல்லபடியாக ஓவிய பணியிடங்களை பிள்ளைங்களுக்கு அமைத்து கொடுக்குமாறும் மிக பணி ஒன்புடன் தாழ்மையுடன் அன்புடன் உயர்ந்த நோக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்பட பண்ண வேண்டும். நீ ஓவியத்துறையில் படிக்கிறியா, உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரியான எத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படுது. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஓவிய ஆசிரியர்களை கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அத்தனை பேருக்கும் வேலை கொடுத்து சிறப்பிக்குமாறு மிக தாழ்மையுடன் அன்புடன் பெருமதிப்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நீங்க சொன்ன மாதிரி ஓவிய படிப்பு படிச்சவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருக்கும்,
0: வாழ்வாதாரம் ஏன்னா அதை நம்பி இருக்கும். உலகத்துறை இருந்தாலும் அதையே தான் நம்பி இருக்கும். இன்னைக்கு அந்த ஓவியத்துறையில் இருக்கிறவங்க வேற எந்த தொழில போய் அவங்களுக்கு அந்த புல் கான்செப்டும் அந்த ஓவியத்து மேலதான் இருக்கும்.
1: சார், உங்களை போன்ற ஓவிய கலைஞர்களாக இருக்கட்டும், நலிந்த ஓவிய கலைஞர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது என்ன? அதாவது அரசிடமிருந்து ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: அரசிடமிருந்து அனைத்து பேரும் எதிர்பார்க்கிறார்கள். இருந்தாலும் யார் யாரு எந்தெந்த ஊர்ல எப்படிப்பட்ட கலைஞர்கள் இருக்கிறார்கள், ஓவியர்கள் இருக்கிறார்கள், இதை ஓவிய சம்பந்தப்பட்ட அந்த பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இருக்கிற பேராசிரியர்களும் இவர்களையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கான ஒரு நன்மதிப்பு கொடுக்குமாறும் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மூத்த ஓவியர்கள், முதிர்ந்த ஓவியர்கள் அவர்களால் ஜீரணிக்க முடியாத வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறார்கள் நிறைய பேர். அது இந்த டிஜிட்டல் வந்ததுனால அதை பத்தி சிந்திக்கிற அந்த அறிவாற்றல் கண்டு கொண்டு போறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதுக்கு நிறைய முதல் வைக்க வேண்டியதா இருக்கும். அந்த மேட்டு போய் கம்ப்யூட்டர்ல போய் என்ன போய் உட்கார என்ன உட்காரணா உட்கார முடியாது. கையால கொடு, இது ஒரு நாள் படுத்துறேன் என்ன கேட்பாங்க. சார், உனக்கு நான் வேணுமா, என்ன பயன்படுத்திக்கிறியா, பயன்படுத்திக்க. எனக்கு உள்ளத்துல கூட அவ்வளோத்துல கூட சத்தம் போட்டு நான் வந்து பெருசா ஒன்னு கேட்கல. என்னுடைய பொருள் உங்ககிட்ட இருக்கு, என்னுடைய ஓவியம் உங்க வீட்டில் இருக்கு. நான் எத்தனை வருஷம் சொன்னாலும் என்னுடைய வாரித்துகளோ யாராவது பார்த்தானோ காந்தியாஸ் இல்ல அரியபுத்திரி வரைஞ்சதுங்க, பரவாயில்ல அப்படி இருக்கு பாருங்க. பிற்காலத்தில் நான் இருக்க மாட்டேன், ஆனா
1: படைப்புகள்
0: இருக்கும், அதுதான் பேசும். நீங்க எவ்வளவு அங்க காசு கொடுத்தீங்க, அதெல்லாம் நீ எவ்வளவு வாங்கிக்கிறீங்க, ஐயோ ஒரு இந்த ஓவியத்துக்கு உறவு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பேசவோ பேசாது, அந்த உயிரோட்டம் தான் பேசும். இன்னைக்கு நிறைய இடத்துல பேசுது.
1: எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு.
0: அதான் சந்தோஷமே, எவ்வளோத்துல வச்சுக்கிறாங்களோ வச்சு இல்லையா அவங்க இவ்வளோத்துல கொடுத்தாங்க, அதனால நான் சந்தோஷமாக்குறேன். நான் பொருளை வாங்கிட்டேன், அந்த வாங்கிட்டேன், அந்த மாதிரியே நான் வச்சிருந்தது கிடையாது. நம்ம பொருள், நம்ம கைப்பட பறஞ்சது, நம்ம உயிரோட்டம் அவங்க வீட்டில் இருக்கு, அவங்க இடத்துல இருக்குது.
1: இது வரைக்கும் வரைந்த ஓவியங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஓவியம், மறக்க முடியாத ஓவியம்?
0: மறக்க முடியாத ஒன்று செம்ஜார் படம் பண்ணதுக்கு ஒன்று, மகாத்மா காந்தி படம் ஒன்று, சிவாஜி நேசன் படம் ஒன்று பண்ணியிருந்தேன் அவர் பிளாக் அண்ட் ஒயிட்டில். அது அப்புறம் நிறைய தாய் தோப்புங்க, நிறைய பெற்றோர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்குறேன். அவங்க வந்து அதை திருப்தியா எடுத்துன்னு போய் அந்த பூஜை பண்ணும் போது இருக்கிற அந்த சந்தோஷம்
1: அளவிட முடியாத சந்தோஷம்,
0: அளவிட முடியாத சந்தோஷம், அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது ஐயா. ஓவியத்துறையில இருக்கிறவங்க அந்த ஓவியத்தை வரைஞ்சி அந்த படம் வந்து அவங்க வீட்டுல மாட்டிருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஓவியரா இருந்தாலும் என் பொண்ணு படத்தை வரைஞ்ச படம் தான் என் வீட்டுல இருக்கும். அது பார்த்துட்டு தான் டெய்லி நான் அதை கும்பிட்டு என் பொண்ணுகிட்ட எங்க அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்து சாமி கும்பிட்டு தான் அடுத்த வேலை தான் மத்தது.
1: நீங்க சொன்ன மாதிரியே எங்களுடைய வீட்லயும் என்னுடைய அப்பா படத்தை பெயிண்டிங் பண்ணி மாட்டிருக்கிறேன்.
0: அதான், அதுதான் அப்பாவுக்காக நீங்க செய்யற பெரிய பாக்கியம். அவங்கள வந்து நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களை அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைங்க எங்க போறாங்க, நான் பிள்ளைக்கு நல்லபடியா நடக்கணும்னு நம்மளுக்கு தவம் கொடுத்து நமக்கு வந்து டெய்லி ஆசீர்வாதம் பண்ணணும்.
1: ஏன்னா நம்ம அந்த புகைப்படத்தை ஸ்டூடியோல கொடுத்து கூட போட்டோ மாட்டலாம், இருந்தாலும் நம்ம ஓவியர்ன்றோம்.
0: அது நிலப்படம், அது ஜெராக்ஸ். அது ஸ்டூடியோல கொடுத்து மாட்டி அதை வைக்கிறத விட இப்ப கூட காஞ்சிபுரத்துல இருந்து ஒருத்தர் வந்தாங்க. இப்போ நான் ஒரு படம் பண்ணி கொடுத்தேன், அந்த படத்தை எத்தனை போய் ஹாலில் வச்சுருக்காங்க. அந்த படத்தை பண்ணுறதுக்கு நேரடியாக வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஈஸ்வரன் படம் தான் அது, அந்த படத்தை பண்ணி கொடுத்தேன். வெறும் தலை தான் அந்த படத்தை நான் புகைப்படத்தை காமிக்கிறப்ப அவ்வளோ பெருமை. அவங்க எனக்கு இந்த இடத்துல ஹாலில் மாட்டிருக்கிறேன், இந்த பூஜை ரூமில் மாட்டிருக்கேன், இந்த இடத்துல மாட்டிருக்கேன், புகைப்படத்தை எடுத்து அனுப்புகிறாங்க. டெல்லியிலேருந்து அனுப்புகிறாங்க, அவங்க மாட்டின படத்தை எடுத்து அனுப்புகிறாங்க. பாடகி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க படத்தை பண்ணி அனுப்பிச்சேன். அவங்க படத்தில் அவங்க எங்கள் படத்தை எங்கே மாட்டிக்கிறாங்களா, அந்த ஹாலிலேருந்து ஹைதராபாத்து ஏதோ ஊர்லேருந்து பெங்களூர்லேருந்து எனக்கு வந்தது மறுபடியும்.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி காந்தி புகைப்படம், முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய புகைப்படம், டாக்டர் அம்பேத்கருடைய புகைப்படம் வரைஞ்சது மாதிரி இருக்கும், ராஜாஜி புகைப்படம், எல்லாமே வரைந்த ஓவியங்கள் தான் மாட்டுறேன்.
0: வரைந்த ஓவியம் தான் இருக்கணும், அதான் உயிர்ப்பு. இதேமாரி ராஜீவ்காந்தி படம் வந்து பண்ணி கொடுத்தேன் நானு, அது எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு வராங்க, எவ்வளோ படத்தை புகைப்படத்தை மாட்டினாலும் இந்த படத்தை பார்க்குறாங்க, ஓவியமாக வரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலை மற்றும் கைவினை கிராமத்துக்கு ஆகாஷ்வாணி வந்தது பெருமையா இருக்குது, ரொம்ப சந்தோஷம்.
1: கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் வாழ்க்கை முறையை நீங்களும் ஒரு ஓவியரா இருந்து ஒரு செவனே வாழ்ந்து கொண்டு வரீங்க. உங்க ஓவிய தொழில் இன்னும் மென்மேலும் சிறக்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பா வாழ்த்துக்கள்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாகவும் ஆகாஷ்வாணி எங்களை நேர்முகமாக ஒரு இந்த பேட்டி எடுத்து பொதுமக்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றி வணக்கம். ஆகாஷ்வாணிக்கு இந்த பெருமிதமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி ஐயா, வணக்கம் ஐயா.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: இன்றைய உழைப்பவர் அரங்கத்தில் இதுவரை புதுச்சேரி வில்லியனூர் ஓவியர் எஸ் அரியபுத்திரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு, மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: நேரம் 12:30 வருவது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் திருப்பனந்தாள் எஸ் முத்து கந்தசாமி பாடியுள்ள அப்பர் திருக்குறுந்தொகை இடம்பெறுகிறது. முதலாவதாக மட்டுவார் குழலால் என தொடங்கும் அப்பர் குறுந்தொகை. பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பன்னிசை மாலையில் தொடக்கமாக மட்டுவார் குழலால் என தொடங்கும் அப்பர் திருக்குறுந்தொகை.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப்பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரக பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது

0: வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்தெந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதி உதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்பு கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும் புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 பாம்பு கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல்பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்

0: சுமார் 1 லட்சம் ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30க்கும் மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக 800 கோடி டாலர் செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50 19:00.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: அவர்கள் அடிக்கடி பாட்டு பாடினார்கள். உரத்த உற்சாகம் நிறைந்த குரலில் அநேகமாக எல்லாருக்குமே தெரிந்த வெகு சாதாரணமான பாடல்களை பாடினார்கள். சமயங்களில் அவர்கள் புதிய பாடல்களை, கருத்தாழம் கொண்ட பாடல்களை பாடினார்கள். இனிமையான இங்கிதத்தோடும் அசாதாரண கீத சுகத்தோடும் பாடினார்கள். இந்த பாடல்களை அவர்கள் உரக்க பாடுவதில்லை, தேவாலய சங்கீதத்தைப் போல தாழ்ந்த குரலில் பாடினார்கள். அந்த பாடல்களை பாடும்போது அவர்களது முகங்கள் கன்றி சிவக்கும், வெளிரட்டு வெளுக்கும், கணீரென ஒலிக்கும் அந்த மணி வார்த்தைகளில் ஒரு மகாசக்தி பிரதிபலிக்கும். முக்கியமாக இந்த புதிய பாடல்களில் ஒன்று மட்டும் தாயின் உள்ளத்தை மிகவும் கவர்ந்து கிளறிவிட்டது. சந்தேகமும் நிச்சயமின்மையும் கொடிப்போல் பின்னி பிணைந்து இரண்டு மண்டிக் கிடக்கும் ஒரு பாதையிலே தன்னந்தனியான தானே துணையாக செல்லும் ஒரு துயரப்பட்ட ஆத்மாவின் துன்பமயமான வேதனை புலம்பல் அல்ல அந்த பாடல். தேவையால் நசுக்கப்பட்டு, பயத்தால் ஒடுக்கப்பட்டு, உருவமோ நிறமோ இல்லாத அப்பாவி உள்ளங்களின் முறையீட்டையும் அந்த பாடல் பிரதிபலிக்கவில்லை. இருளிலே இடமும் வழியும் தெரியாமல் தட்டுத்தடுமாறும் சக்திகளின் சோக மூச்சுக்களையோ, நன்மையாகட்டும் தீமையாகட்டும், எதன் மீதும் கண்மூடித்தனமான அசுர வெறியோடு மோதி சாட முளையும் வீராப்பு குரல்களையோ அந்த பாடல் பிரதிபலிக்கவில்லை. எதையும் உருப்படியாய் கட்டி வளர்க்க திராணியற்ற, எல்லாவற்றையும் நாசமாக்கும் திறமை பெற்ற அர்த்தமற்ற துன்பக் குரலையோ, பழிக்கு பழிவாங்கும் வெறுப்புணர்ச்சியையோ அவர்கள் பாடவில்லை. வெறி உணர்ச்சியையோ அவர்கள் பாடவில்லை. சொல்லப்போனால் பழைய அடிமை உலகத்தின் எந்தவிதமான சாயையும் அந்த பாட்டில் இல்லவே இல்லை. தாய்க்கு அந்த பாடலில் இருந்த கூரிய சொற்களும் கடுமையான ராக மூச்சும் பிடிக்கவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகளையும் ராகத்தையும் அமுங்கடித்து இதயத்தில் சிந்தனைக்கு வயப்படாத ஏதோ ஒரு உணர்ச்சியை மேலோங்க செய்யும் ஒரு இனம் தெரியாத மகாசக்தியை அவள் அந்த இளைஞர்களின் கண்களிலும் முகங்களிலும் கண்டாள். அவர்களது இதயங்களில் அது வாழ்ந்து வருவதாக உணர்ந்தாள். எந்தவித சொல்லுக்கும் ராக சுகத்துக்கும் கட்டுப்படாத இந்த ஏதோ ஒன்றுக்கு எப்போதும் தனி கவனத்துடன் தான் கேட்ட அந்த பாடல் மற்ற பாடல்களை

0: விட ஆழமான உணர்ச்சி பெருக்கை அவளுக்கு ஊட்டியது. அவர்கள் அந்த பாடலை மற்றவற்றை விட மெதுவான குரலில்தான் பாடினார்கள். என்றாலும் அவர்கள் பாடிய முறைதான் வலிமை மிக்கதாக தோன்றியது. மார்ச் மாதத்தின் நிர்மலமான நாளொன்றைப் போல், வசந்த காலத்தின் வரவை அறிவிக்கும் ஒரு தினத்தைப் போல் அந்த பாடல் எல்லோரையும் தன் வசப்படுத்தி இழுத்தது. இந்த பாடலை தெருக்களின் வழியே நாம் பாடி செல்வதற்குரிய காலம் வந்துவிட்டது என்று நிக்கோலாய் வெசோவ் ஷிகோவ் உணர்ச்சியற்று சொல்லுவான். சமீபத்தில் செய்த ஒரு திருட்டு குற்றத்திற்காக அவனது தந்தை தனிலோ சிறை தண்டனை பெற்று சென்றபோது நிக்கோலாய் தன் தோழர்களை பார்த்து சொன்னான், இனிமேல் நாம் எங்கள் வீட்டிலேயே கூடலாம். ஒவ்வொரு நாள் மாலையிலும் பாவல் வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவனுடன் யாராவது ஒரு நண்பனும் கூட வந்து சேருவான். அவர்கள் உட்கார்ந்து படிப்பார்கள், குறிப்பு எடுப்பார்கள். அவர்களுக்குள்ள அவசரத்தில் முகம் கை கழுவிக்கொள்ள மறந்து போய்விடுவார்கள். சாப்பிடும்போதும் தேநீர் அருந்தும் போதும் அவர்களது கையிலே புத்தகங்கள் இருக்கும். அவர்கள் எதை பற்றிதான் பேசிக்கொள்கிறார்கள் என்பதை அறிவது தாய்க்கு வரவர சிரமமாகிக் கொண்டிருந்தது. நாம் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கத்தான் வேண்டும் என்று பாவல் அடிக்கடி சொல்வான். வாழ்க்கை வெகு வேகமாக ஜுரவேகத்தில் முன்னேறிக் கொண்டிருந்தது. அவர்கள் ஒவ்வொரு புத்தகத்தையும் சீக்கிரமே படித்து முடித்து மறு புத்தகத்தை படிக்கத் தொடங்கினார்கள். மலர் மலராய் சென்று வண்டு தேன் உண்ணுவதைப் போல அவர்கள் விரைந்து விரைந்து புத்தகம் புத்தகமாக படித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நம்மை பற்றி பேசத் தொடங்கிவிட்டார்கள், நம்மீது சீக்கிரமே வலை வீசப் போகிறார்கள் என்று சொன்னான் நிக்கோலாய் வெசோவ் ஷிகோவ். வலையில் விழுவதுதானே குருவிக்கு தலைவிதி என்றான் ஹஹோல். தாய்க்கு அந்த ஹஹோலின் மீது நாளுக்கு நாள் வாஞ்சை அதிகரித்தது. அவன் அம்மா என்று அருமையாக அழைக்கும்போது ஒரு பச்சிளம் குழந்தை தன் மென்மையான பிஞ்சுக்கரத்தால் அவளது கன்னத்தை வருடி கொடுப்பது போன்ற சுகம் தாய்க்கு தட்டுப்பட்டது. பாவலுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று வேறு வேலைகள் இருந்தால் ஹஹோல் அவளுக்கு விறகு தரித்து கொடுப்பான். ஒரு நாள் அவன் ஒரு பலகையை சுமந்து கொண்டு வந்து போட்டு கோடாரியால் அதை செதுக்கினான். உளுத்து உபயோகமற்று போன வாசற்படியை அகற்றிவிட்டு அந்த பலகையால் வெகு சீக்கிரத்தில் லாவகமாய் ஒரு வாசற்படி செய்து போட்டுவிட்டான். ஒரு தடவை வீட்டின் வேலியை வெகு திறமையோடு பழுது பார்த்து சீராக்கினான். அவன் வேலை செய்யும் போதெல்லாம் ஏதோ ஒரு சோகமயமான இனிய கீதத்தை சீட்டி அடித்து கொண்டிருந்தான். ஹஹோல் இங்கேயே வழக்கமாய் சாப்பிடட்டுமே என்று ஒரு நாள் தன் மகனிடம் சொன்னாள் தாய். அது உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லதே, நீங்கள் இருவரும் ஒருவரை தேடி ஒருவர் ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம் அல்லவா? உங்களுக்கு அனாவசிய தொல்லை எதற்காக என்று தோளை குலுக்கிக் கொண்டே சொன்னான் பாவல். அபத்தம் ஏதோ ஒரு வகையில் ஆயுள் பூராவும் தொல்லையாய்த்தானே இருக்கிறது. அவனை போன்ற நல்ல மனிதனுக்காக தொல்லைப்படலாம் என்றாள் தாய். சரி, உன் இஷ்டம். அவன் இங்கு வந்தால் எனக்கு சந்தோஷம்தான் என்றான் மகன். ஹஹோல் வந்து சேர்ந்தான். தொழிலாளர் குடியிருப்பின் கோடியிலிருந்து அந்த சின்னஞ்சிறிய வீடு ஊர் ஜனங்களின் கவனத்தை கவர்ந்தது. அதன் சுவர்களை எத்தனையோ சந்தேக கண்கள் ஏற்கனவே கூர்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தன. அந்த வீட்டை பற்றி எண்ணற்ற வதந்திகள் இறக்கை முளைத்து அதிவேகமாக பறந்து பரவின. வீட்டின் சுவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு பரம ரகசியம் பதுங்கி கிடப்பதாகவும் அதை விரட்டி அடிக்க வேண்டும் எனவும் ஜனங்கள் எண்ணிக்கொண்டார்கள். ராத்திரி வேளைகளில் அவர்கள் ஜன்னலின் வழியே தலையை நீட்டி எட்டி பார்த்தார்கள். சமயங்களில் ஜன்னல் கண்ணாடியை கையால் தட்டிவிட்டு உடனே பயத்தால் விழுந்தடித்து கொண்டு ஓடி சென்றார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
3: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
2: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போடாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே
2: வாங்கினேன். இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
3: பெருசா வந்துட்டா.
2: நீ இப்ப கிளம்பு.
4: ஆர்பிஐ சொல்கிறது.
5: நிதி

0: தாயார் அறிவு பெண்களின் உயர்வு.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8

0: 6 ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினம்தோறும் காலை 6:15
2: நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா
1: தெய்வீக ராகம், தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
0: நேரம் 1:08.
3: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் என் நிகழ்ச்சி மகளிர் நேரம். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய நிகழ்ச்சியில குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் புதுச்சேரி குழந்தைகள் ஆணைய முன்னாள் தலைவர் டாக்டர் தேவிப்ரியா அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை கேட்க போறீங்க. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுதல் குறித்து எந்த அளவுக்கு தாய்மார்கள் விழிப்புணர்வு பெற்று இருக்காங்க அப்படின்ட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
4: 6 மாதம் வரையும் எக்ஸ்க்ளூசிவ்லின்னு ஒரு வேர்டு அப்பப்போ நம்ம சொல்லிட்டே இருப்போம். அது கண்டிப்பாக தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு முக்கியம். முதல் 6 மாதம் தாய்ப்பால் வேற எதுவுமே தேவையில்லை அந்த குழந்தைக்கு. அத்தனை சத்துக்களும் நிறைந்தது தாய்ப்பால். ஸோ ஏன் நம்ம அந்த தாய்ப்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? மறைமுகமாக பெண்களே நீங்கள் கொஞ்சம் அதில் பார்க்கணும் ஒரு விஷயம். அந்த குழந்தைக்கு தான் நம்ம தாய்ப்பாலை கொடுக்க சொல்கிறாங்கன்னு பெண்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. ரொம்ப செல்ஃபிஷாக பெண்கள் நீங்கள் இருக்கீங்க. நம்ம அழகு போயிடும், என்னோடய வேலை போயிடும், நான் ரொம்ப நாள் வீட்டில் இருக்க முடியாது, ரொம்ப செல்ஃபிஷாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த தாய்ப்பால் கொடுப்பதே நமக்கானது தான்றதை நீங்கள் தயவு செய்து எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் அந்த பெண்களுக்கு, இந்த தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு 1 வயசு வரைக்கும் கொடுக்கலாம், 1.5 வயசு வரைக்கும் கொடுக்கலான்ற மனநிலையே வரும், மனம் பக்குவப்படும். ஸோ நான் என் குழந்தைக்கு 1.5 வயசு வரைக்கும் பால் கொடுத்தேன், நான் எவ்வளோ பெருமையாக நான் எப்படி சொல்லிக்கிறேனோ. என்னுடைய வேலைகளை, என்னுடைய கிளினிக் எல்லாத்தையுமே விட்டுட்டு என்னுடைய குழந்தைக்கு நான் 1.5 வயசு வரைக்கும் பால் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஏன் அந்த பால் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய ஆரோக்கியமும் அதில் தான் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பெண்கள் அதில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த கொலஸ்ட்ரம்ங்கிற அந்த முதல் 15 நிமிடத்துக்குள்ளார நமக்கு கிடைக்கிற அந்த முதல் பால், அந்த பால் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு. அதை நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பெண்கள் வந்து இது பண்ணுறது கிடையாது. அந்த இம்யூனோகுளோபுலின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேறு எங்கேயுமே அந்த குழந்தைக்கு. ஏன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு குழந்தைக்கு நீங்கள் அந்த குழந்தைக்கு வெளியிலேருந்து எதாவது ஊட்ட முடியுமா? முடியாது. ஸோ அதற்கான ஒரே வழி என்ன? தாய்ப்பாலில் இருக்கின்ற அந்த எதிர்ப்பு சக்தி தான். அதுக்கு தான் நானுமே ஒரு விஷயத்தை மக்களிடம் நீங்கள் எடுத்து போகும்போது அதோட பேரில் அந்த கொலஸ்ட்ரம், இம்யூனோகுளோபின் இந்த பேர்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதற்குள்ளே இருக்கிற சத்துக்களை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டா போதும். எஸ் அதில் தான் அத்தனையும் அடங்கியிருக்கு, அதுதான் உயிர் நாடி அப்படின்னு நம்ம வந்து பொதுமக்களுக்கு, தாய்மார்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தைங்களெல்லாம் யார் எப்படி வளர்க்க முடியும்? அவர்களுக்கு அந்த பாலில் வெறி இன்னைக்கு வரைக்கும் வெளியேற்றிட்டுருக்காங்க. அது இந்த விஷயம் போய் சேர்ந்து சேரணும். அப்போது அந்த முதல் பால் அதோட கொடுக்கின்ற கண்டினியூஸாக நம்ம அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற இது வந்து அந்த குழந்தையோட எதிர்ப்பு சக்தி மிக மிக நல்லா இருக்கும். இதை ஒவ்வொரு பெண்ணும் புரிஞ்சுக்கணும்.
3: ஜங்க் உணவுகள் மற்றும் குளிர்பானங்களின் நீண்டகால பாதிப்புகள் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
4: ஒன்றே ஒன்று அவாய்ட் பண்ணணும். என்ன அப்படின்னாக்கா, அவுட்சைட் ஃபுட்டு, அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டு. அவுட் சைடுன்னு கிடையாது, வெளியூருக்கெல்லாம் போனால் நம்ம ஹோட்டலில் சாப்பிடணும், அங்கேயுமே வந்து நல்ல கொதிச்ச வேக வச்ச பொருட்களாக நம்ம சாப்பிட்டுட்டோன்னா எந்த ஒரு கிருமியோ இல்லை வயிற்றுக்கு இது பண்ணுறதோ குறைந்தபட்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அது கொதிக்காத பொருட்கள், வேக வைக்காத பொருட்களை நம்ம சாப்பிடும் பொழுது அப்போது நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றது, குழந்தைகளுக்கு வந்து நிறைய அவசப்படுறது வந்து நம்ம பார்க்குறோம். ஃபேக்ட் ஃபுட்லாம் இருக்குது பாருங்கள், அதை அவாய்ட் பண்ணாலே போதும், குழந்தைகள் ஆரோக்கியமாக தான் இருப்பார்கள்.
3: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 KHz-இல் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நாம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
2: குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதற்கான காரணங்கள் அப்படின்ட்டு நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்க மேம்?
3: குழந்தைங்களுக்கு அடிக்கடி நோய்கள் வந்து எப்பயுமே காதுல வலிச்சுட்டு, ஏதாவது மூக்கு ஒழுகிட்டு இருக்கிறது, காது வலிச்சுட்டே இருக்கும் சில குழந்தைகளுக்கு, தொண்டை அடைச்சிட்டு தொண்டை இரும்பிட்டே இருக்குவாங்க, இல்லை ஸ்கின்ல நிறைய ரேஷஸ், ஸ்கின்ல நிறைய சின்ன சின்ன கொப்பளங்கள், ஏதோ ஒரு புண்ணு எப்பயோ எதுவுமே ஆறாம ஒன்று இருக்கு. இதே மாதிரி வந்து ப்ரொலாங்டாக இருக்குது, அதாவது நீண்ட காலம் வருது அப்படின்னாலே நீங்கள் அதை வந்து தாமதிக்கக்கூடாது. அப்போ தான் அந்த குழந்தைக்கு இன்டர்வென்ஷன் வேணும், அந்த குழந்தைகளுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட், ஏதாவது பீடியாட்ரிஷன் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அந்த டைம் தான் வேணும். அது எதோட அறிகுறி போயிது அப்படின்னா, அந்த குழந்தைக்கான எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது.

0: ன்றதுக்கான அறிகுறி இதுதான். அப்போ நோய்கள் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே வரும் தானே, நமக்கெல்லாம் சாதாரண தலைவலி ஜோரம் சளி இது வந்து இயற்கை தானே. அது நீண்ட காலம் வருது அப்படின்னாலே காது அடைக்குது, மூக்கு அடைச்சிட்டே இருக்குது, எப்பயுமே சளி பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் இண்டிகேஷன் நீண்ட காலம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களுக்கு, அதுதான் வந்து அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் அவங்க பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த அனீமியான்ற அந்த இரத்த சோகையிலிருந்து அந்த குழந்தை பாதுகாக்கப்படும்னா பிறந்ததுலேருந்து கணக்கு இல்லை. தாய்மார் தாய்கிட்ட இருந்தே அந்த அனீமியா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது குழந்தைங்களுக்கு. ஸோ தாய் வந்து ரத்த சோகையோடு இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் ஆக்டிவாக இருப்பது இல்லை. ஸோ ப்ரீமெச்சூர்ட் பேபிலாம் இருக்கு இல்லையா, ஸோ குறை பிரசவம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த குழந்தைகளுக்குமே வந்து இந்த ரத்த சோகைகள் இருக்கிறது வந்து நிறைய பார்க்குறோம். நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரத்த சோகை தான் மிக அதிக அளவில் பெண்கள் வந்து ரத்த சோகையினால் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போது இரும்பு சத்துள்ள உணவுகளை வந்து அவங்க தேடி சாப்பிடுவது மிக நல்லது. அது கூடவே வந்து விட்டமின் சி நிறைந்த உணவுகள் அப்படி இருக்கும்போது அதோடைய உடல் எடுத்துக்கக்கூடிய அது அப்சார்ப்ஷன் இது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பழ வகைகள் நீங்கள் அது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இது இது சாப்பிட்டா இது அப்படின்லாம் கிடையாது நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போது இரும்பு சத்து நிறைந்த விஷயங்கள் வந்து மாமிசத்தில் இருக்குது, கீரை வகைகள் இருக்குது, பழ வகைகள் இருக்கு இல்லையா, இப்போ விட்டமின்ஸ் எல்லாம் பழ வகைகள் இருக்கு இல்லையா. அப்போது ஒரு பொதுவான வார்த்தைகளால் கீரை சாப்பிடுங்க, பழ வகைகளும் சேர்த்து சாப்பிடுங்க, மாமிசம் சாப்பிட்றவங்க மாமிசமும் சாப்பிடுங்க, கூடவே வந்து இந்த பழ வகைகள் ஏன்னா அங்கே அந்த புளிப்புத்தன்மை உள்ள அந்த சுவை உள்ள பழங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரிந்தது தான் விட்டமின் சி நிறையா அதில் இருக்கிறது தான். அதே மாதிரி தான் ஏபிசிடி எல்லா விட்டமின்ஸும் தேவையான அளவுகள் தேவையான பொருட்களில் உங்களை அறியாமலே நாம் விதவிதமான பழங்களை சாப்பிடும்பொழுதும் விதவிதமான காய்கறிகளை சாப்பிடும்பொழுதும் நம்மளை அறியாமலே அந்த உணவுகள் வழியாக நமக்கு அந்த சத்துக்கள் வந்து நமக்கு சேர்ந்துது. இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு சாப்பிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒன்றே ஒன்று ஆராய்ந்து சாப்பிட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா புரதச்சத்து நிறைந்த புரோட்டீன் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறோமான அது மட்டும் நம்ம ஆராய்ஞ்சிட்டாலே போதும். மீதி ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. மீதி சின்ன சின்ன எல்லாத்தையுமே மினரல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ணியிருக்க முடியாது. நிறைய மினரல்ஸ் வந்து நமக்கு தண்ணியிலே சிலது கிடச்சிரும். ஸோ பழ வகைகளில் தண்ணீரில் எல்லாமே நம்மளை அறியாமல் நமக்கு எல்லாமே கிடச்சிரும். ப்ரோட்டீன் மட்டும் நிறைய கொண்டை கடலை வகைகள் அந்த மாதிரி கடலை வகைகள் எல்லாம் வந்து நிறைய புரத சத்துக்கள் நிறையா இருக்கும். மாமிசங்கள்லையும் நிறைய புரத சத்துக்களும் இருக்கும். நமக்கு தேவையான அயன் எல்லாமே கிடச்சிரும் அதில். ஸோ இதனால் நம்ம வேறுபடுத்தி பார்த்து பார்த்து இது பண்ணிட்டுருக்க வேண்டியதில்லை ஒவ்வொன்றையும். ஆனால் தாய்மார் ஆரோக்கியமாக இருக்கும்போதே இந்த உணவுகளை இதை சாப்பிட்றத குழந்தைகள் வேடிக்கை பார்த்துட்டே வளர்கிறாங்க இல்லையா. அப்போ சின்ன பருவத்திலே நம்ம அதை ஊட்டி பழகிட்டோன்னா அந்த குழந்தைகள் அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்களுடைய காலகட்டங்கள் வளர்ந்து வருகின்ற பருவம் வரும்பொழுது அவங்க இதே உணவை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ எட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நாம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: பாராட்டு மற்றும் கண்டிப்பு, இதுல சரியான சமநிலை எப்படி இருக்கணும் மேம்?
2: உலகத்துல குழந்தைகளுக்கு ஒரே சந்தோஷம் எதுனா அப்பா அம்மா நம்மளை பாராட்டிடுவது, கை தட்டி சிரிச்சு அந்த குழந்தைய பாராட்டுவது. அப்போ இந்த தாய் தந்தைக்கு முக்கியமான ஒரு விஷயம் இதுல இருந்து என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைய பாராட்டுவது முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குழந்தைகளை கண்டித்து வளர்ப்பதும் முக்கியம் அப்படிங்கறத அதுல தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க கண்டிக்கிறத நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க செய்யற செயலை அந்தந்த இடங்கள்ல அந்த செயலை செய்யும் பொழுதே நீங்க கண்டிச்சிடணும். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு புரியாது, திடீர்னு ஒரு நாள் நீங்க போய் பட்டுன்னு அடிப்பீங்க முதுகுல, இல்ல அந்த காதை பிடிச்சி நீங்க திருகும் பொழுது ஏன் அப்பா அம்மா நம்மளை அடிக்கிறாங்க, ஏன் நம்ம திருகுறாங்க இந்த இடத்துல அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு புரியவே புரியாது. புரிதலே இல்லாத குழந்தைய போய் நீங்க வெறும்னே இதை செய்வியா இதை செய்வியான்னு நீங்க அடிப்பதற்கு பதில், அந்த குழந்தை அந்த செயலை செய்யும் பொழுதே இதை செய்தால் இது நிகழும், இது உனக்கு நடக்கும், இது எதிராளிக்கு நடக்கும், இன்னொரு குழந்தைக்கு இப்படி நடக்கும், இதனால் தாய் தந்தைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத அந்த இடத்துலயே நீங்கள் சொல்லி கொடுத்தால் ஒழிய அந்த குழந்தைகள் கத்துக்கவே கத்துக்காது. அது 15 வயதானாலும் கத்துக்கவே முடியாதது. ஸோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த செயல் நடக்கும் பொழுதே அந்த விஷயத்தை நம்ம மிக விரிவாக அந்த குழந்தையோட உட்கார்ந்து மெதுவாக நம்ம அதை சொல்லி கொடுக்கும் பட்சத்தில் நல்ல குழந்தைகளாக அவங்க வளருவாங்க. அதே கண்டிக்கிற தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் அந்த குழந்தை ஒரு நல்ல செயல் செய்யும் பொழுது நிச்சயமாக பாராட்ட தவறாதீர்கள், ஓ அம்மா வந்து இந்த செயல் நம்ம செஞ்சுருக்கோம், போய் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இதை கிளீன் பண்ணி வச்சுருக்கோம், அந்த நேரத்தில் உடனே வந்து அப்பாவும் அம்மாவும் நம்மளை இவ்வளோ பாராட்டுறாங்களே, அந்த குழந்தை அந்த செயலை திருப்பி செய்ய முற்படும், ஓகே இது நம்ம நல்லது பண்ணியிருக்கோம் போல இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த குழந்தை விளையாடுகின்ற இடத்துல அது போய் அதை பகிர்ந்துக்கும், அப்போ இன்னொரு குழந்தை அதை பார்த்து இன்னொன்று கற்றுக்கும். ஸோ கண்டிப்பது பாராட்டுவது ரெண்டும் சம அளவுலேயே நம்ம அதை கொண்டு போகணும். பாராட்டுவதற்கு ஒரு விஷயம் இல்லைனாலும் அந்த குழந்தைய சில விஷயங்களை செய்ய வச்சு பாராட்ட தெரியணும் நமக்கும். அப்போது எல்லா அட்வைஸும் எல்லா அவேர்னஸும் பெரியவங்களுக்கு தான் தேவைன்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது இப்போ புரியுதா? ஸோ அதோட இது தொடர்பு படுத்தி பாருங்கள். அப்போது இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. அப்போது இந்த குழந்தை வந்து இன்னொரு குழந்தைய போய் சொல்லி கொடுக்குது இல்லையா, அப்போ இந்த குழந்தை தானாகவே இப்போ அதுவே சொல்லி கொடுக்கும்.

0: பத்தி அந்த குழந்தைய விளையாட விடாம நீங்க தடுத்து பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு செயல் செஞ்சிட்டீங்க, அந்த குழந்தை போய் பெருமை அடிச்சுக்கணும், வெளியில போய் பெருமையா சொல்லிக்கணும், ஏய் எங்க அம்மா நான் செஞ்சேன், எனக்கு இந்த பொம்மை வாங்கி கொடுத்தாங்க, இந்த சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு கை தட்டினாங்க, எனக்கு கொஞ்சினாங்க, ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா. அது விளையாட விடும்பொழுதுதான் அது போய் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கும், நான் இதை செஞ்சேன், எங்க அம்மா அடிச்சாங்க, நான் அதனாலதான் சோகமா இருக்கேன், அதனாலதான் நான் அழறேன் அப்படின்னு அந்த குழந்தை அந்த விளையாடுகின்ற இடத்துல போய் பகிர்ந்துக்கும் பொழுது இன்னொரு குழந்தை அதை கத்துக்குது. அதற்கு பதில் இப்போ நடக்கிற ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, பார் அந்த வீட்டு குழந்தை என்ன செய்யுது, அந்த வீட்டு குழந்தை என்ன பண்ணுது, பார் எவ்வளோ அவங்க அம்மா பார் எப்படி கொஞ்சுறாங்க, அந்த குழந்தை எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கு, என்ன படிக்குது, எவ்வளோ இது பண்ணுது, எவ்வளோ ப்ராம்ப்டாக இருக்குது, எவ்வளோ அழகாக டைமுக்கு வருது போகுது அப்படின்னு நீங்கள் அந்த குழந்தைய வச்சு நீங்கள் சொல்ல சொல்ல மன காயம் ஏற்படுகின்ற குழந்தை அந்த சொற்களின் மேல் அதற்கு வெறுப்பு வராது. அந்த குழந்தையின் மேல் தான், எந்த குழந்தையை பாராட்டுகிறோமோ அந்த குழந்தையின் மேல்தான் அதுக்கு வெறுப்பு வறுமை ஒழிய எதிராளிகளை நல்ல கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு அந்த குழந்தைக்கு மனம் வராது. ஏன்னா அது புரியாத வயது, குழந்தைகள் மேல தவறே கிடையாது. பிறந்ததுலேருந்து அது 20 வயசு வரைக்கும், நம்ம 18 வயசு தான் குழந்தைகள்னு நம்ம நிர்ணயிச்சு வச்சுருக்கோம், கிடையவே கிடையாது. குழந்தைகள் ஒரு 20-21 வயசு வரைக்கும் இன்றைக்கி குழந்தைகளாகவே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளி உலகத்தை காமிக்கவில்லை, ஒரு உற்றார் உறவினர்களோட வீட்டுக்கு விசேஷத்துக்கு கூப்பிட்டு போவதில்லை, ஒரு இறப்புக்கு கூப்பிட்டு போவதில்லை, எந்த விசேஷத்துக்கும் கூப்பிட்டு போகாமல் அந்த குழந்தை திடீர்னு காலேஜ் லைஃப்பை போய் 19-18 வயசில் காலேஜ் லைஃப்பில் வெளியில் அப்போ தான் ஃப்ரீடம். ஏன்னா ஸ்கூல்லையும் வந்து காலையில் 7 மணிக்கு வைக்கிறாங்க, 6:30 கூட சில ஸ்கூல் வைக்கிறாங்க, ராத்திரி 7 மணிக்கு 8 மணிக்கு விடுற ஸ்கூல்லாம் இருக்காங்க. அதுக்கும் இந்த பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் செவி சாய்ச்சிக்கிட்டு அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு ஒரு 4 செவத்துக்குள்ளார போயிட்டு நம்ம அந்த குழந்தைய அடைச்சி வச்சு வெளி உலகமே தெரியாமல் வளர்த்து வளர்த்து அது 18 வயசில் போய் காலேஜுக்கு உள்ளே வெளியே போகும்போது முதன் முதல்ல வெளி உலகத்தை ஃப்ரீடத்தை பார்க்குது. அப்போ அந்த குழந்தைக்கு நல்லது தெரில, கெட்டது தெரில, உற்றார் உறவினர்கள் தெரியல, எது நம்மளுடைய நேர்மையான ஆசை, எது நேர்மையற்ற ஆசை, எது அடுத்தவருக்கு துன்புறுத்தும், எது தனக்கு துன்புறுத்தும், எது தண்டனைக்குரியது, எது தண்டனை இல்லாதது அப்படின்னு அதை பிரிச்சே பார்க்க தெரியாம நீங்க கொண்டு போயிட்டு வெளியில கதவை 4 செவத்துல அடைச்சிருந்த கதவை டப்புன்னு திறந்து வெளிச்சத்தை காமிச்சிடுறீங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு புரிதல் இல்லாம ஒருத்தரோட அடிச்சுக்கிட்டு ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டு அதனாலதான் வந்து நிறைய பிரச்சனைகள், அதனாலதான் நிறைய சட்டம் ஒழுங்க பிரச்சனை அளவுக்கு போயிடுது. செட்டு செட்டா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு சினிமாவை பார்த்து இத இங்க அடிச்சா அவன் உயிர் போகும், அவனுக்கு வலிக்கும்ன்ற அந்த வலியவே உணர தெரியாம குழந்தைகளை நம்ம வளர்த்துட்டே வரும். நமக்கு வலிக்குது இல்லையா, அப்படி குத்தனா நமக்கு வலிக்குது அப்படின்னா அதே வழிதானே அடுத்தவனுக்கு இருக்கும்ன்றத என்னைக்கு நாம் பெற்றோர்கள் என்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு இத ஒரு படிப்பா இல்லாம வாழ்வியல் முறையாக இதை சொல்லி கொடுத்து வளர்த்து வராங்களோ அன்னைக்குதான் மிக அழகான இளைஞர்கள், மிக மிக அழகான இளைஞர்கள், இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுகின்ற இளைஞர்களாக ஒருத்தரோட ஒருத்தரோட அனுசரிச்சு டாலரன்ஸ் கத்துக்கிட்டு அனுசரிச்சு மிக அழகான கலர்ஃபுல்லான இளைஞர்கள் வெளியே வருவாங்க என்பதில் மாற்று கருத்தே இல்லை, ஐயமே கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நாம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம் கற்பிப்பது எப்படி மேம்?
2: எந்த ஒரு ஆண் குழந்தை தன் தாயை நேசிக்கிறதோ, எந்த ஒரு ஆண் தன் தாயை அபரீத மிதமாக கொஞ்சி கொலாவி தாயோட கட்டி அணைச்சி விளையாடி தாய்க்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து வளர்ந்து வருகிறானோ, தாயை மதிக்க தெரிந்த எந்த ஒரு ஆண் குழந்தையும் வெளி உலகத்துக்கு வந்த பிற்பாடு இன்னும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது மிக மிக மரியாதையாக பார்ப்பான் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ வளர்ப்பு வீட்டிலிருந்து மாற்றம் வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும். ஸ்கூல்ல இருந்தோ அரசாங்கமோ வேறு யாருமே இதை செய்யவே முடியாத ஒரு செயல் இது. வீட்டுக்குள்ள குழந்தை கஞ்சா பொட்டலத்தை பிரிச்சு ஒரு பையனோ யாரோ ஒரு குழந்தை கஞ்சா பொட்டலத்தை பிரிச்சு கூழ் வச்சுக்கிட்டோ இல்லை தனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு போதை வஸ்துக்களோட வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குழந்தைய இங்கே டியூஷன், இங்கே ஒரு கோச்சிங், இங்கே ஒரு இது, இங்கே ஒரு இதுன்னு குழந்தைங்க வந்து வெளியிலேயே நீண்ட நேரம் இருக்கிறார்களோ, குழந்தைங்க எங்கேயோ கோச்சிங்கில் தான் இருக்காங்கன்னு நம்பி அம்மா அப்பா வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை அங்கே இருக்கவே இருக்காது, அது வேற எங்கேயோ இருக்கும். ஸ்கூலில் இருக்கவே இருக்காது, வேற எங்கேயோ போய் ஏதோ ஒரு தகாத செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைகளை நீங்கள் வீட்டுக்குள்ளே அரவணைச்சி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைகள் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக. ஆரோக்கியம் என்பது உடல் அளவில் இல்லை, மன அளவில் ஆரோக்கியம், மன அளவில் தைரியம், மன அளவில் தன்னம்பிக்கை. இப்போ தன்னம்பிக்கையோடு ஒரு இளைஞர் வரணும் அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளே அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தாய் தந்தையர் உற்றார் உறவினர்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். பிச்சை எடுப்பவர்களை பார்த்துருக்கீங்களா? நிறைய பிச்சை எடுக்கிறவங்க தன்னுடைய சொந்த மண்ணில் தான் பிறந்த இடத்துல பிச்சை எடுக்க மாட்டான், அவனுக்கு அவமானமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். தன்னோட இடத்துல இருந்து பல கிலோமீட்டர் தூரம் பஸ் ஏறி போய் ஒரு இடத்துல இறங்கி பிச்சை எடுக்க, பிஸ்னஸாக கூட இது நடக்குது. பி உலகத்தில் தூரமாக போய் தான் பிச்சை எடுக்க, அவங்களுக்கு கூட தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த தன்மானம். அந்த தன்மானம் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் இடத்துல வந்து தன்மானம் அஃபெக்ட் ஆக விடமாட்டாங்க, அது பாதிப்படைய விடமாட்டாங்க. அதே தான் இளைஞர்கள் பெண்கள் தன்னுடைய லொக்காலிட்டியில் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் தான் சிறப்பாக வாழணும்னு தான் எண்ணுவாங்க. அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைகளை நீங்கள் கோச்சிங் கோச்சிங் படிப்பு படிப்புன்னு புக்கில் இருப்பதே அந்த மூளைக்குள்ள கொண்டு போறதுக்கு நீங்க முனைப்பு காட்டும் பொழுது வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தையை நீங்க சேர்க்கறதில்ல. ராத்திரி 8 மணிக்கு வருது, நீங்களும் வேலை வேலைன்னு வெளியில சுத்திட்டு 8 மணிக்கு வருவீங்க. ஒவ்வொருத்தரோட ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே இல்லாம இருக்கு, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தொடர்பே இல்லாம இருக்கு. சோ இந்த தொடர்பு எப்போ அழகா க்ளோஸா கொஞ்சம் நியரஸ்டா வருதோ அப்போ நீங்க எதிர்பார்க்கிற இந்த பிரச்சனைகள், மன உளைச்சல் கேக்குறீங்க இல்லையா, மன உளைச்சல் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன், இந்த வேர்டெல்லாம் அப்படியே பொடி பொடியா போய் காணாம போய்விடும். ஸோ குழந்தைகளை நீங்கள் வீட்டுக்குள்ளே சேருங்க. அதிக நேரம் வந்து வெளியில் எதையோ எதிர்பார்த்து எதிர்காலத்தோடைய அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீண்ட காலம் 5 வயது 30 வயதுக்கு அப்போ வருகின்ற அந்த காலத்தை எதிர்நோக்கி எதிர்நோக்கி நிகழ்காலத்தை நம்ம எழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இன்றைய நிகழ்காலம் தான் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பெற்றோர்களும் இந்த சமுதாயம் உணரணும். இது கவர்மெண்ட் உணர்ந்தால் தான் அதற்கு தகுந்தாற் போல சிலபஸ்லாம் வந்து நம்ம கொடுக்க முடியும். நிறைய சிலபஸ் வச்சுட்டு பெற்றோர் ஆசிரியர்களுக்கு தனித்தனியாக

0: விதமாக சிலபஸ், அவ்வளோ சிலபஸையும் ஒரு ஆசிரியரால் செய்ய முடியல, டைம் பத்தலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு குழந்தை அதே டைமுக்குள்ளார அவ்வளோத்தையும் அதை படிக்கணும். ஸோ அதற்கான காலகட்டம் டைம் கொடுங்க, குழந்தைங்களுக்கான அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழகான கலர்ஃபுல்லான ஒரு குழந்தைகளாக வளர்ந்து வருவார்கள்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நாம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பில் பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் நீங்க கூற விரும்பும் முக்கியமான விழிப்புணர்வு செய்தி என்னன்னு சொல்றீங்களா மேம்?
1: குழந்தைகள் வளத்தோடு நலத்தோடு வளரணும் அப்படிங்கிற இந்த டாபிக் கீழே இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம், டிஸ்கஸ் பண்ணோம். இந்த விஷயங்களில் சில பேருக்கு மாற்றுக்கருத்து இருக்கலாம், சில பேருக்கு ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். முதல்ல நேயர்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காதிங்க. எல்லா விஷயத்துலையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காதிங்க. இந்த குற்றம் கண்டுபிடிச்சு தான் நல்லவைகள் தெரியாமவே அழிஞ்சு போகுது. ஸோ இந்த நல்லவைகள் தெரியணும் அப்படின்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற மனசை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மாற்றிக்கணும்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. யாரோ தவறுதலாகவே நம்மளிடம் பேசுகிறாங்க, தவறாகவே நம்மளை சித்தரிக்கிறாங்க, தவறாகவே நடந்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த இடத்த விட்டு எட்ட போயிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த சொற்களை திருப்பி பண்ணாமல் அதே வார்த்தைகளை திருப்பி நம்ம பயன்படுத்தாமல் வார்த்தைகளை மாற்றி பயன்படுத்தலாம், அன்பு செலுத்தலாம். இல்லை அன்பு செலுத்துவது கூட இன்னும் அதிக அளவில் வந்து அக்கறை காட்டலாம். நம் எதிர்த்தரப்பினருக்கு நாம் அதிக அளவில் கன்சிஸ்டண்ட்டாக எந்த மாற்றமும் இல்லாமல் நம்ம அதை செலுத்திட்டே வரும் பட்சத்தில் எப்படிப்பட்ட மனிதர்களும் தன்னுடைய கெட்ட குணங்களை எல்லாம் மாற்றி அந்த கெட்ட குணங்கள் நம் கண் முன்னாடியே மறைவதை நீங்கள் பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாகவே இதை வந்து நான் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கேன், நடைமுறைப்படுத்தியிருக்கேன். ஸோ ஒரு எதிராளி நமக்கு வந்து தவறான வார்த்தைகளை அந்த ஒரு வார்த்தையோடவே முடிஞ்சிருக்கும். நாம் அதை மேற்கொண்டு அந்த வார்த்தைகளை நம்ம திருப்பி நம்ம அதை பயன்படுத்த நம்ம எதிராளிக்கு நாம் இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஆக்சுவலாக நமக்கு அதில் வந்து எதுவுமே ஒரு பதிலோ அதற்கான ஒரு நல்ல விளைவுகளோ கிடைச்சதாகவே இது வரைக்கும் சரித்திரத்திலே கிடையாது. ஆனால் எதிராளிக்கு நாம் தான் இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நான் இதில் இருந்து சொல்ல வர்றேன். நாம் வந்து ஒரு நல்ல சந்ததியினர், எதிர்கால சந்ததியினரை நம்ம உருவாக்கணும்னு நம்ம முனைப்போடு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் மாற்றம் நம்மள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அன்பாக பழகுங்க, அன்பாக பேசுங்க. எதிராளி அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நாம் அன்பு செலுத்தும் பொழுது அன்பை விட மேலானது அக்கறை. அந்த அக்கறை செலுத்தும் பொழுது அதை புரிஞ்சுக்குவாங்க. முதல் தடவை புரிஞ்சுக்கலனாலும் ரெண்டாவது தடவை புரிஞ்சுக்கலனாலும் காலப்போக்கில் அது புரியும் பொழுது உங்கள் மேலே ஒரு நன்மதிப்பு தான் ஏற்படும். இதை பார்த்து

0: பார்த்து பார்த்து வளர்ந்து வருகின்ற இளம் பருவத்தினர் நிச்சயமாக இதே பேட்டர்னை அவங்களும் ஃபாலோ பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சினிமாவில் சில விஷயங்களை செய்கிறாங்க இல்லையா, அதை சரி என்று நாம தான் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் டிக்கெட் வாங்கி போய் பார்க்குறோம். அப்போது சினிமாவில் சரி என்பது இங்க சட்டம் ஒத்துக்கவில்லையே என்பதை நாம் பொதுமக்கள் கண்டிப்பாக சிந்திச்சு செயல்படணும். சினிமா துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சினிமாவில் எது உண்மை இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை உண்மையாக பார்க்கின்ற மனப்பக்குவம் உள்ள இளம் பருவத்தினர் அதிக பெர்சன்டேஜ் நம்ம இங்க இருக்காங்க அப்படிங்கறத மனதில் வச்சுக்கிட்டு அடிச்சவனை பத்தி மட்டுமே ஹீரோயிசம் பண்றவங்களை மட்டுமே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பெருசா காட்டி அடிப்பட்டவனோட நிலைமையும் அவனுடைய வீடும் அவனோட குடும்பமும் அவனுடைய குழந்தைகளும் என்னென்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாம அதை வெளி உலகத்துக்கு காமிக்கணும். ஏன்னா எல்லாமே இப்ப வந்து சோசியல் மீடியாவும் திரை தான் வந்து டாமினேட் ஆயிட்டு இருக்கு. எதை நம்ம கொண்டு போனாலுமே திரையின் வாயிலாகவும் மீடியா வாயிலாக தான் நம்ம கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுகின்றான் அப்படிங்கிறத நீங்க ஒரு சாதாரணமாக ஒரு கன்ஷாட்டை எடுத்துடுறீங்க, சாதாரணமாக ஒரு கத்தியால ஒருத்தரை வெட்டுறதை எடுத்துடுறீங்க, அந்த வெட்டுப்பட்டவனோட குடும்பம் என்ன என்பது அது திரையில அதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டி இல்லாமவே போயிடுறது. அப்போ ஒரு கெட்டவன் என்னவா ஆகுறான் அப்படிங்கிறத நீங்க சிம்பிளா ஒன்று சொல்லியிருக்கலாம், சிம்பிளாக சொல்ல வரலாம். அப்படி இல்லாம நாம அதை ஹைப்ல நம்மளோட அது வந்து அந்த வியாபாரத்தின் நோக்கில் நம்ம சில விஷயங்கள் செய்யும்போது அது சட்ட ரீதியாக சரியில்லை என்பதை இன்னமும் நாம் இளைஞர்கள்கிட்ட போய் சேரலை என்பது தான் இன்னைக்கு இருக்கிற குற்ற எண்ணிக்கையின் அடிப்படையை வச்சு பேசிட்டு இருக்கேன். குற்ற எண்ணிக்கை குறையாமல் போயிட்டே இருக்கிறது வந்து இதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டராக நான் பார்க்கிறேன். இந்த முக்கியமான காரணியை யார் குறைக்கணும் அப்படி என்பது, எந்த துறை இதில் தலையிடணும் என்பது அரசாங்கம் தான் வந்து இதில் தலையிட்டு சில விஷயங்களை கைட்லைன்ஸை சில விஷயங்களை மாற்றணும். அப்போது திரையில் சரி என்று சொல்வது நிகழ் உலகத்தில் நடைமுறையில் சட்டத்திற்கு புறம்பானது என்பதுன்னு இருக்குது. ஸோ ஒரு பெண்ணை ஒருத்தவன் தொடர்ந்து போயிட்டு இருக்கான், விளையாடுறான், சினிமாவில் அதை நம்ம கை கொட்டி சிரிக்கிறோம் பார்க்குறோம், அந்த பெண்ணுடைய அழகை பற்றி தான் பாட்டுக்களாகவே வருது, பெண்ணை வர்ணித்து தான் பாட்டுக்களாகவே வருது. ஆனால் அது நிகழ் காலத்தில் நடைமுறை உலகத்தில் அது குற்றம் என்று வருகிறது. ஸோ பெண்ணுக்கு எதிரான சட்டங்கள், பெண்ணுக்கு எதிரான விஷயங்கள், பெண்ணுக்கு எதிரான இதை மறைமுகமாக வந்து அங்கே வருது. ஆனால் இந்த குற்றங்களின் எண்ணிக்கையின் வாயிலாக நாம் உணர்கிறோம். ஸோ அப்போ இந்த உணர்தலாக மட்டும் வச்சு இல்லாமல் அதை தீர்வும் நம்ம தானே செய்யணும். அப்போ தீர்வு யார் கொண்டு வருவது? அப்போ அங்கே சட்ட ரீதியாக சரியில்லாத ஒரு விஷயத்த நாம் திருப்பி ரிப்பீட்டடாக இளைஞர்கள்கிட்ட நம்மளோட இளைய சமுதாயத்துக்கிட்ட கொண்டு போகக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுகிறேன். குழந்தைகள் விஷயத்தையும் வந்து சில சினிமால வந்து ரொம்ப பெரிய விஷயமாக காமிக்கிறோம். குழந்தைகளை சித்தரிப்பது, பெண்களை சித்தரிக்கின்ற விதங்களையும் வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இந்த துறை சார்ந்து மட்டும் பேசும்பொழுது அதுவும் வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. ஆடைகளுமே சில விஷயங்களை எப்படி நாம் கல்யாணத்துக்கு ஒரு ஆடை வச்சுருக்கோமோ, கல்யாணத்துக்குன்னு ஒரு ஆடை, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு விதமான ஆடை, வீட்டில் இருக்கும்போது ஒரு விதமான ஆடைன்னு சொல்லி ஆடையிலே விதவிதமான நாம்ளே பகுத்து வச்சுருக்கிறோமோ அதே பேட்டர்னில் தான் நாம் பொது இடங்களுக்கு பொது வெளியில் நாம் போகும்பொழுது ஏன் நம்ம வந்து நம்மளோட ஆடையோட பேட்டர்ன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத பெண்களும் உணர்ந்து சுயமாக சில விஷயங்களை நாமளே சிந்திச்சு அடுத்தவர்கள் கண்களுக்கு நாம் எப்படி தெரியணும் அப்படிங்கிறத நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்காக யாருமே வந்து இன்னொருத்தவங்க ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை நம்மளோட தனிப்பட்ட உரிமைகளில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட தனிநபர் சில விஷயங்களை உணர்ந்து பொது இடங்களில் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி போகணும், நம்ம வீட்டை விட்டு வெளியில் அடி வச்சிட்டோம் அப்படின்னாலே ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அங்கே உள்ளே வந்துடுது. ஸோ பொது வெளியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு தனி நபரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். அது தாயும் தந்தைக்கான மிக மிக முக்கியமான ஒரு பணியாக சொல்லிக் கொடுத்தல், இந்த முக்கியமான ஒரு கற்பித்தலாக இது இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையுடனும் வளர்வது நம் அனைவரின் பொறுப்பு. அன்பான அரவணைப்பு, நல்ல உணவு பழக்கம், தரமான

0: கல்வி மற்றும் பாதுகாப்பான சூழல் இவையே அவர்களின் அழகான எதிர்காலத்திற்கு அடித்தளம். குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்ட புதுச்சேரி முன்னாள் குழந்தைகள் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் தேவிப்ரியா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மேம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: in Assam, red alert for heavy rainfall in Gujarat, central Maharashtra and parts of Goa for the next 2 days, and Indian shuttler Ayush Shetty enters pre-quarterfinals, defeating Indonesia's Alvi Farhan in China Open Badminton Tournament. And with that, we end the Midday News.
1: நேரம் 2 மணி 15 நிமிடம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.

இசை தட்டுகளில் தூசி படியலாம், ஆனால் பழைய பாடல்கள் தரும் தாளத்திற்கு என்றுமே தூசி படிவதில்லை. ஆம் நேர்களே, இது என்றும் இனியவை.

என்றும் இனிய வை நிகழ்ச்சியில் வரும் தொடக்கமாக வரும் பாடல். சலசி காப்பி என்ற அபூர்வமான ராகத்தில் அமைந்த பாடல் என்று இசை ஆர்வலர் திரு பிஜிஎஸ் மணியன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பாடலை கேட்கும்போதெல்லாம் சுசிலாமாவின் பக்தியும் காதலும் பொங்கி வழியும். ஆலாபனையில் நம்மை மறப்பது இயல்புதான். கொஞ்சம் கொஞ்சமாக வேகமெடுத்து கடைசியில் கண்ணா கண்ணா என்று உச்சஸ்தாயில் சென்று நிறுத்துவார். அது மிகவுமே கிளாசிக்காக இருக்கும். வயலினோடு குழல் வீணை பின்னணி இசைக்க மணி ஓசையையும் தாளத்துடன் ஒலிக்கவிட்டிருப்பார் திரை இசை திலகம். பாடல் முடிந்த பின்னும் மனதில் ரீங்காரம் செய்யும் இனிய பாடல். பாடலின் படம் வானம் பாடி, வரிகள் கண்ணதாசன், பாடலின் குரல் பி. சுஷீலா, இசை கே. வி. மகாதேவன்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடிவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

நேரம் 2:23:16. இணைந்திருக்கிறோம். இது என்றும் இனியவை. பழைய பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக வருகிறது இந்த பாடலின் படத்தின் சுவாரஸ்ய பின்னணி. நாயகி பணக்கார பெண் ஏழை ஆசிரியரை காதலிக்கிறாள். அவனோடு இது பொருந்தாத காதல் என்று சொல்லி பார்க்கிறான். ஆனால் அவளோ உறுதியாக இருக்கிறாள். அவன் தயக்கத்தை போக்கவும் தன் வாதத்தால் முனைகிறாள். இதை ஒரு கேள்வி பதில் உரையாடலாக இனிமையான பாடல் வரிகளாக மாற்றியிருப்பார் கவிஞர். பாடல் வரிகளும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இரவும் பகலும் உன்னுருவம், அதில் இங்கும் அங்கும் உன்னுருவம். அடக்கம் என்பது பெண்ணுருவம், அதை அறிந்தால் மறையும் எண்ணுருவம். காதலனாக அவளை அவள் விரும்பினாலும் ஒரு ஆசிரியராக கண்ணியத்தோடு நாயகிக்கு அறிவுரை தரும் நளினம் இந்த பாடல் வரிகளில். பாடல் காட்சிகளில் நாயகன் நாயகி ஆகியோரது உருவங்கள் பல பொருட்களின் மேல் தோன்றி மறைவது மற்றும் இருவரது உருவங்களும் கலைந்து பின் அதே வேகத்தில் ஒன்று சேரும் உத்திகள் அப்போதைய தொழில்நுட்ப வசதிகளோடு ஒப்பிடுகையில் சாதனை என்றே சொல்லலாம். படம் சாரதா, இசை கே வி மகாதேவன், பாடலின் குரல் பி சுஷீலா.

நிலையத்தில் நேரம் 2:28:53. இணைந்துள்ளோம். இது என்றும் இனியவை. வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. மயங்குகிறாள் ஒரு மாது. இந்த பாடல் நாம் பலமுறை கேட்டு ரசித்த பாடல்தான். ஆனாலும் சுசீலாம்மா வாயிலிருந்து அத்தான் என்ற வார்த்தை எத்தனை பரிமாணங்களில் வருகிறது என்று கேளுங்கள். அதற்காகவே இதை எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்கலாம். முதல் அத்தான் அழைப்பு, இரண்டாவது அத்தான் கவனத்தை ஈர்க்க கொஞ்சம் அழுத்தமாக நெஞ்சம் உருகாதா இப்படி கேட்கும்போது உருகாமல் இருக்குமா என்ன? திருவாய்மொழியாலே

முதல் முறை பாடி நிறுத்தியதும் குழல் இசை குறும்புடன் இடை புகுந்து மறைவது சிறப்பு. அதேபோல் நாழிகை செல்வதும் நினைவில்லையா என்ற இடத்தில் முதல் முறை சித்தாரும் இரண்டாவது முறை வயலினும் அதே கேள்வியை கேட்பது போல் ஒலிக்கும். இந்த படத்தின் பாடல் மயங்குகிறாள் ஒரு மாது, படம் பாசமலர், இசை MSV ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன், குரல் பி. சுஷீலா.

என்றும் இனிய பழைய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். ஆம் நேர்களே, இது என்றும் இனியவை. 1968 வெளியான உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக உருவானதுதான் நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா பாடல். கவிஞர் வாலி எழுதிய இந்த மெலடி பாடலுக்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். பி சுஷீலா பாடிய இந்த பாடல் தமிழில் சிறந்த பாடகிக்கான முதல் தேசிய விருதை அவருக்கு பெற்றுத்தந்தது. நீக்கப்படவிருந்த பாடல் என்று சொன்னால் அது

மிகையாகாது. படப்பிடிப்புக்கு முந்தைய கட்டத்தில் படத்தின் நீளத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஏவி மெய்யப்ப செட்டியார் இந்த பாடலை திரைப்படத்திலிருந்து நீக்கிவிடலாம் என்று முடிவு செய்திருந்தாராம். ஆனால் படத்தின் முக்கியத்துவத்தை கருதி இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு மற்றும் குழுவினரின் வற்புறுத்தலால் பாடல் தக்க வைக்கப்பட்டது. ஒருவேளை ஏவிஎம் செட்டியார் எடுத்த முதல் முடிவின்படி பாடல் நீக்கப்பட்டிருந்தால் தமிழ் சினிமா ஒரு மாபெரும் கிளாசிக் பாடலை இழந்திருக்கும். அதேபோல் பி சுஷிலாவுக்கு கிடைத்த முதல் தேசிய விருதும் கை நழுவி போயிருக்கும். பாடல் கேட்போமா?

இன்றும் இனிய பழைய பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் என்றும் இனியவை நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் 2:40. அடுத்து வரவிருக்கும் பாடலின் படம் பஞ்சவர்ணக்கிளி. பாடலின் குரல் பி. சுஷீலா. இசை எம். எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். தன் காதலனை கண்ணனாக உருவகப்படுத்தி அவனுடன் எதிர்காலத்தில் வாழப்போகும் இனிமையான இல்லற வாழ்க்கையை ஒரு பெண் கற்பனை செய்து பாடுவது போல கண்ணதாசன் மிக எளிமையான அதே சமயம் ஆழமான வார்த்தைகளை எழுதியிருப்பார். இந்த திரைப்படம் 1950 வெளியான நோ மேன் ஆஃபர் ஓன் என்ற அமெரிக்க ஹாலிவுட் திரைப்படத்தின் கதையை தழுவி ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைத்து எடுக்கப்பட்டது. பாடலை கேட்போமா?

நிலையத்தில் நேரம் 2:44 என்றும் இனியவையில் தொடரும் அடுத்த பாடலின் படம். இந்த படம் முழுமையாக ஒரு நிஜ சர்க்கஸ் கூடாரத்தின் படமாக்கப்பட்ட ஒரு சாகச திரைப்படமாகும். எம்ஜிஆர் சர்க்கஸ் கலைஞராக நடித்திருப்பார். எம்ஜிஆர் நடிப்பில் 1966 வெளியான பறக்கும் பாவை திரைப்படத்தில் இடம்பெற்ற கல்யாண நாள் பார்க்க என்ற பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்களால்

என்றும் இனியவையில் வரும் அடுத்த பாடல் காற்று வந்தால். 1962 வெளியான காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழியாத காவியம். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கவியரசர் கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா குரல்களில் இந்த பாடல் உருவானது. மெல்லிசை மன்னர்கள் இருவரின் தனித்துவமான இசை கலவைக்கு இது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. புல்லாங்குழல் மற்றும் வயலின் ஒலிகளை மிக மென்மையாக பயன்படுத்தி காதலின் மெல்லிய உணர்வுகளை இசை மூலம் திரையில் கொண்டு வந்திருப்பார்கள். கவிஞரின் கற்பனை வளம், கண்ணதாசனின் வரிகள் இந்த பாடலின் மிகப்பெரிய பலம் என்று சொல்லலாம். காற்று வந்தால் தலைசாயும் நாணல், காதல் வந்தால் தலைசாயும் நாணம் என்ற ஒற்றை வரி காதலின் இயல்பான வெட்கத்தை மிக அழகாக விவரிக்கும். இயற்கைக்கும் காதலின் உணர்ச்சிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை ஒவ்வொரு வரியிலும் மிக நேர்த்தியாக பின்னி கொடுத்திருப்பார். கேட்போமா இந்த பாடலை?

என்றும் இனியவை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கண்ணான கண்ணனுக்கு. 1962 வெளியான ஆலயமணி திரைப்படத்தில் காலத்தால் அழியாத ஒரு மெலடி பாடல். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடல் இது. காதலின் ஆழத்தையும் எதிர்பார்ப்பையும் மிக அழகாக வெளிப்படுத்தும் பாடலின் சுவாரஸ்ய பின்னணி என்னவென்றால், இப்பாடலை புகழ்பெற்ற பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி சுஷீலா ஆகியோர் பாடியுள்ளனர். பொதுவாக பக்தி பாடல்களுக்கு பெயர் பெற்ற சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இது போன்ற ஒரு மென்மையான காதல் பாடலுக்கு குரல் கொடுத்தது ஒரு சிறப்பம்சம். பாடலை கேட்போமா?

0: நிறைவு பெற்றது என்றும் இனியவை. வருவது வானிலை அறிக்கை சென்னை.
1: ஆஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவலா ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.4 டிகிரி செல்சியஸும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 26ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும், தமிழகத்தின் பிற பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியும் நிலவக்கூடும். கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வுப்பாதை தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இம்மாதம் 25ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவாக 31.2 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 25.3 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி.

நிலையத்தில் நேரம் 3:16 16:00 பன்மொழி பாடல்களில் இணைந்திருக்கிறோம். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. ஜப் தக் ஹை ஜான் என்ற ஹிந்தி திரைப்படத்திற்காக குரல் கொடுத்திருப்போர் நீத்தி மோகன், சோஃபியா அஷ்ரஃப். பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். இதோ பாடல்.

பன்மொழி பாடல்களில் அடுத்து வருவது நரசிம்மம் என்ற மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து. பாடலின் இசை எம்ஜி ராதாகிருஷ்ணன், பாடலின் குரல்கள் கேஜே யேசுதாஸ், சுஜாதா மோகன், பாடலின் ஆசிரியர் கிரீஷ் பூஞ்சேரி.

நேரம் 3:26. பன்மொழி பாடல்களை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் டெல்லி 6 என்ற ஹிந்தி திரைப்படம். பாடலின் குரல் மோஹித் சௌஹான், பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: நேரம் 3:30:34 வருவது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் பிரபஞ்சம் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறுகிறது. தொடக்கமாக ரகுநாயகா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம். பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 3:39:39. சங்கீத சாரலில் அடுத்து தயமாடோ ரங்கா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர்நாமா, கல்யாணி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 3:47:40. சங்கீத சாரல் நிகழ்ச்சி இது. இன்றைய சங்கீத சாரலில் பிரபஞ்சம் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்ததாக கழல நேர்சின என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் தீபகம், தாளம் ஆதி.

நிறைவு பெற்றது சங்கீத சாரல் நிகழ்ச்சி. இன்றைய சங்கீத சாரலில் பிரபஞ்சம் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெற கேட்டோம்.

0: நேரம் 4:04.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது கற்பகம் ஸ்டுடியோஸ் வழங்கும் யுக தர்மம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கே ஆர் விஜயா, ராஜேஷ், ராஜு, சுலக்ஷனா, ஜி சீனிவாசன் மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை வசனம் இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். வரதட்சணை கொடுமை என்ற இந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த படத்தின் வெற்றிக்கு கதையும் உரையாடலும் தான் முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக ரசிக பெருமக்களும் பத்திரிகைகளும் பாராட்டியிருக்கின்றன. இந்த கதையை எழுதியவர் சத்யவதி என்ற புனை பெயரிலே நமது மாவட்ட கலெக்டர் திருமதி சாவித்திரி அம்மையார்தான் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அம்மையார் அவர்களை மேடைக்கு வரும்படி ரசிக பெருமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்னொன்று, இந்த படத்திற்கு கதை வசனம் எழுதியதற்காக நாங்கள் கொடுத்த தொகையை அம்மையார் அவர்கள் வாங்க மறுத்துவிட்டார்கள். வரதட்சணையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு சங்கத்தை நிறுவி அந்த சங்கத்திற்கு அம்மையார் அவர்களே தலைவராக இருந்து அரும் கொண்டாற்றி வருகிறார்கள். அந்த சங்கத்துக்கு இந்த தொகையை நிதி என்ற முறையிலேயாவது அம்மையார் அவர்கள் பெற்ற வேண்டும் என்று உங்கள் சார்பிலே கேட்டுக் கொள்கிறேன்.
1: வணக்கம். இந்த படத்தை பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சேன். இப்ப இருக்கிற மனோநிலையில என்னால பேச முடியல, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொதுவா இந்த வரதட்சணை அடியோட ஒழியணும். வணக்கம்
2: சாவித்ரி. எனக்கே தெரியாம சினிமாவுக்கு கதை வசனம் எழுதிருக்கேன். இது ஒண்ணுதானா இல்ல வேற படத்துக்கு எழுதிருக்கே? உங்ககிட்ட தான் கேக்குறேன்.
1: என்ன கேட்டீங்க?
2: என்னமா ஐஏஎஸ் படிச்சிருக்க, கலெக்டர் உத்தியோகம் பாக்குற, நீ எழுதின படத்தை பார்த்துட்டு தியேட்டர்ல அழுத, பேச முடியாம திணறன, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தாராதாரியா கொட்டிட்டு இருந்த, பைத்தியக்காரத்தனம் இல்ல பாக்கறவா திருப்பா?
3: எக்ஸ்கியூஸ் மீ மாமா, லேடி சென்டிமெண்ட் நீங்க ஒன்னும் டச் பண்ணிக்க முடியாது. நானே ரெண்டு மூணு இடத்துல ஃபீல் ஆயிட்டேன்னா பாருங்களேன், என்ன லேடியா மாமி. இருந்தாலும் என்னோட பிராங்க் ஒப்பீனியன், உங்க படத்துல எமோஷன் கொஞ்சம் ஓவர். கரெக்டரா?
4: என்ன கரெக்ட்? டேய் படம் பாக்குறதுக்கு எதுக்குடா போறோம்? பொழுதுபோக்குறதுக்கு தானே. வெறும் பொழுதுபோக்கு இருந்தா பத்தாதரா, சில படிப்பினைகளும் வேணும். மணி நீயே சொல்ற, இந்த படத்துல ரெண்டு மூணு இடத்துல உடம்பு சிலுக்குற மாதிரி இருந்ததா இல்லையா?
3: இருந்ததுப்பா, ஆனா வெறும் சிலுத்துக்கிட்டா மட்டும் போறாது, சிலுக்கும் வேணும். அப்படியே ஒரு செக்ஸ், ஒரு டிஷும் டிஷும், ஒரு ட்ரீம்,
4: அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எடுத்த எடுப்புல வரதட்சணை கொடுமை, கடன் கப்பி, ஹார்ட் அட்டாக், எல்லாமே ஒரே அன்னாச்சுரல்.
5: டேய் சுரேஷ் வாடங்க. எதுப்பா அன்னாச்சுரல்?
4: உன் கதையில எழுதிருக்கியே அப்ப பேச்ச கேட்டுக்கிட்டு தாலி கட்டாம போயிட்டானு. இந்த மாடர்ன் வேர்ல்டுல எந்த யங்ஸ்டர் அப்படி போக மாட்டான்.
5: போயிருக்காண்டா?
4: அவளே ஆத்திரத்துல எரிஞ்சிட்டு இருக்கா, அந்த எண்ணெய் ஊத்துறியா? போதும் எமோஷனல் கதையும், போமா போய் ரெஸ்ட் எடுத்து போ. லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் சாப்பிடுங்க, போங்க.
3: மாமா ஒன் மினிட், மாமி கதையில ஃபைட் இல்லாம போனது காரணம் எனக்கு இப்பதான் புரியுது.
4: என்ன
3: கதையில ஹீரோவே வில்லன், அதாவது மாப்பிளையே வில்லன் ஆயிட்டான். எவன் எவன் அடிப்பான்?
4: இப்ப நான் ஒன்னு அடிப்பேன். அம்மா அம்மா ஒரு நிமிஷம், இந்தாங்க பணம்.
5: என்னப்பா இது, பணத்தை எங்கிட்ட கொடுக்கற? நீ தானே பிஏ?
4: நான் கலெக்டர் பிஏ. வரதட்சணை ஒழிப்பு சங்க செக்ரட்டரி நீங்க தானே?
5: ஆமா ஆமா.
4: பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அம்மா தியேட்டர்லயே சொல்லிட்டாங்க.
5: அப்படியா? ஏன்பா, அம்மா எழுதின படத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற?
4: நல்லா தான் இருந்தது.
5: என்னப்பா இது இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? அம்மா எழுதின படத்தை பார்க்கும் போது என் நெஞ்சே வெடிச்சு அப்படியே.
3: பிஏ சார் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க போங்க. ஏமா அம்மா எங்க போயிட்டு இருக்காங்க? எந்த ரேஞ்சில சவுண்ட் கொடுத்தா அவங்க காதல விழுந்து அளந்து கத்திரிய? ஏமா இப்படி அநியாயமா காக்கா பிடிக்கிறேன்?
5: அப்படிலாம் பேசலன்னா அவங்க பொண்ணு உனக்கு கொடுக்க மாட்டாங்க.
3: நீ இப்படி ஓவரா காக்கா பிடிச்சுன்னா உலகத்துல எவங்க பொண்ணு எனக்கு கொடுக்க மாட்டாங்க. சரி கையில நிறைய நோட்டு விளையாடுதே, ஒரு அஞ்சு பத்து ஒரு ஃபைட் டன் எனக்கு உருவு.
5: இது பொது படம்,
3: அதனாலதான் சொல்றேன் தைரியமா உருவலாம். தனியார் படத்தை உருவு நான்
6: நிமித்திருவானே. சாப்பாடு
3: கமிங் கமிங். அம்மா ஃபைட் டன் ஃபைட் டன் ஃபைட் டன்.
4: கொஞ்சம்
3: தள்ளி உட்காருங்க.

0: ரமேஷ் என்ன டீ கடை வைக்க போற?
1: டீ சென்டர் ஓபன் பண்ண போற.
0: ஏண்டா தமிழ்ல டீ கடை? என்ன உன் கரெக்டர் மகன் சாயா கடை வச்சு கேவலம் இல்லையா?
1: அதான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், டீ கடை வைக்காத அம்மாவுக்கு கேவலம்னு சொன்னேன். பிரதர், கேவலம் டீ கடை வைக்கிறதுனால இல்ல, கலெக்டர் மகங்கிற செல்வாக்குல ஊரை மிரட்டிக்கிட்டு வீட்டுல உட்காந்துட்டு திங்கிறது இருக்குதே, அதான் படுகேவலம்.
2: நீ உட்கார் சாப்பிடு.
3: வழிகாட்டு
4: வீட்டிலேயே பலகாரம் பண்றோம் சார், இந்த மாதிரி ஸ்டாலுக்கு எல்லாம் குடுத்துட்டு இருக்கோம், நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்.
1: என்ன பலகாரம் வச்சிருக்க?
4: மசாலா வேர்க்கடல சார், மசாலா முந்திரி பருப்பு சார், பொட்டேட்டோ சிப்ஸ் சார், ஸ்வீட் சார், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க சார்.
5: சரக்கு புதுசுதா சார்?
4: ஓட்டையில சார், குட்டிடும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
5: தேவாமிர்தம் உங்களுக்கு எப்படி?
1: அதேதான். ஏமா விலை எப்படி?
4: கிலோ 10 ரூபாய் சார்.
5: ஏமன் கத்துற
4: காரத்தை சாட்டு பாருங்க சார்.
5: எல்லாமே பிரமாதம், எல்லாமே பிரமாதம்.
1: ஏமா காரணம் எப்படி?
4: கிலோ 7.50 சார்.
1: ஆமா நீ கொண்டு வந்த சரக்கு எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா இவ்வளவு சீப்பா கொடுக்குறே, உனக்கு கட்டுப்படி ஆகுதா?
4: மார்க்கெட்டை பிடிக்கணும்னா நஷ்டத்தை பார்த்தா முடியுமா சார்?
5: அது சார், ஆனா இன்னில இருந்து நம்ப

0: இதுல நம்ம குடும்பம் ரொம்ப ஏழை தெரியுது. அப்புறம் என்ன?
1: அப்ப இப்பவே பேசணும்.
0: அவளுடைய வேலை இங்க டெலிபோன்ல பேசுறதுதான், வர ஆம்பளைங்களோட பேசுறது இல்ல.
1: அதுக்கு தான் உன்ன கூட்டு வந்தேன்.
0: வெளிப்பட
1: வெளிப்பட
0: இருக்கேன். அது ரேஞ்ச் நம்பர் டூ. மூணாவது மூணு
1: முடிச்சிருக்கேன்.
0: அதுன்னா அறிமுகமே ரொம்ப மரியாதையாவும் தெய்வீகமாவும் இருக்கணும். கொஞ்சம் சர்க்கிடுச்சுனாலும் பட்ட கலண்டரும். நான் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி ஆகணும். நிறைய ஐடியாஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃபைட் இருக்க.
1: என் பர்ஸ் வச்சுக்க, இதுல நிறைய ஃபைட் இருக்கு.
0: இருக்குல்ல ஐடியா வந்தாச்சு. வா வாட.
2: இதான் எங்க வீடு. இந்த வீட்டுக்கு வர வழியும் பாத்துட்டீங்க. இப்போ என்ன பிடிச்சிருக்கா?
1: இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்
2: சொல்றேன். கொஞ்சம் அப்படி நேரா பாருங்க. அவர் எங்க அப்பா. வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு ஆஸ்மாங்கிற அழியாத சொத்தை சேர்த்து வச்சிருக்காரு. இப்பவும் என்ன பிடிச்சிருக்கா?
1: பிடிச்சிருக்கு.
2: அதோ அந்த முன்னில பாருங்க. பாத்தீங்களா, அவைய அக்கா முன்னாடியே பிடிச்சிட்டு ஒண்ணு வருது. அதுக்கு பிறவிலேயே இல்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு வருது. விளக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது ரெண்டையும் அவளுக்கு துணையா வச்சுட்டு அவ வீட்டுக்காரு போய் சேர்ந்துட்டாரு. மத்தபடி நான் பாக்குற வேலை, வாங்குற சம்பளம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னங்க இதுக்கப்புறமா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஹோட்டல்லயே என்னுடைய அபிப்பிராயத்தை நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். இப்ப நாங்க வந்திருக்கிறது உன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு போறதுக்கு.
2: சொல்லிடுற.
1: சொல்லு.
2: என் உள்ளமும் உணர்வுகளும் இவங்கள சுத்திக்கிட்டு இருக்கே தவிர என்ன பத்தியும் இந்த வயசுக்கு தக்க இந்த ஆசா பாசங்களோ இதுவரைக்கும் என்ன நெருங்கினதே இல்லை. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத விட ஒரு மரக்கட்டையை கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: மரக்கட்டை ஐடியா.
2: அதனால உங்களுக்கு சுகம் இல்லாம போனாலும் ஒரு தொந்தரவாவது இல்லாம இருக்குமே. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்பட தயாரா இருக்கேன் சாமி.
3: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு யுக தர்மம் திரைப்பட ஒளி சித்திரம் தொடரும்.
4: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். யுக தர்மம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
5: லெட்டர் படிச்சப்பா. இப்போ என்னதான் உங்க அம்மா வரதட்சணை ஒழிப்பு சங்கம் அதுக்கு நடத்திட்டு இருந்தாலும் நீ கடிதாசில எழுதியிருக்க பாரு. ஆஸ்மா, நுண்டி, குருடு, அந்த அளவுக்கு வறுமையா இருக்கிற ஒரு குடும்பத்தில இருந்து ஒரு பொண்ணு தனக்கு மருமகளா வர உங்க அம்மா சம்மதிப்பாளா? அத அனுபவத்துலதான் புரிஞ்சுக்கணும்.
6: அம்மா அம்மா அம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. இப்ப எனக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. இந்த விஷயத்த அம்மா காதுல போடாம.
7: என்ன விஷயம்
6: அம்மா? நம்ம வரதட்சணை ஒழிப்பு சங்கத்துல இந்த அம்மா மெம்பர் மட்டும் இல்ல, உபகாரியதர்சியும் கூட. அப்படி இருந்தோம் தம் மகன் கல்யாணத்துக்கு இந்த அம்மா 1,00,000 ரூபாய் வரதட்சணை வாங்கிட்டாங்கம்மா.
7: வரதட்சணை வாங்கினீங்களா?
6: நானா கை நீட்டி வாங்கலம்மா. என் பையன் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கான்றதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க, அவ்வளவுதான்.
7: எம்பிபிஎஸ் என்ன? எம்பிஏ படிச்சிருக்கமே, வரதட்சணை வாங்கலாமா?
1: அப்பா, எம்பிஏ படிச்சாலே அம்மா வரதட்சணை வாங்கப்படாதுங்குது. நான் வெறும் எம்எஸ்சி தரப்பா. இப்ப கேட்டீங்கன்னா ஒத்துக்குவாங்கப்பா.
7: உடனே இந்த அம்மா சங்கத்துல இருந்து விலக்கி இந்த மேட்டரை எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட்டு
1: விட்டுருங்க. சாத்திர ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அப்படி தனியா பேச மூடு இருக்குமோ?
7: இருக்குமே.
1: தேங்க்ஸ்.
7: இந்த விஷயத்தை ஏன் ரகசியமா சொல்ற?
1: இல்ல, பெரியவன் பயந்தான்.
7: நன்னா இருக்கு. என் லட்சியத்தை நிறைவேற்ற பிள்ளைகளே முன் வரும்போது அதை விட பெருமைப்படுறதுக்கு வேற என்ன இருக்கு? என்னங்க?
1: ஷூர் ஷூர்.
7: ஒரு நல்ல நாளா பாருங்க, நாம எல்லாருமா போய் பொண்ண பாத்துட்டு வந்துருவோம்.
1: ஏஷா இந்தப்பா, ஏ வேலை முடிஞ்சிட்டு.

0: ரொம்ப அதிர்ச்சியா இருக்கப்பா.
1: பாருங்க, உங்க பொண்ணை லவ் பண்ண விஷயம் உங்க குடும்ப நிலைமை எல்லாத்தையும் வீட்டுல சொல்லியாச்சு. அவங்க கலந்து ஆலோசனை பண்ணி உங்க பொண்ணுதான் மாட்டு பொண்ணுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதுல பாருங்க, திருதிருப்புன்னு இன்னைக்கே பொண்ணை பாக்கணும்ட்டாங்க. கலெக்டர் இல்லையா, எல்லாமே ஆடுறா. நாங்க நேர்ல வந்ததுக்கே நீங்க இந்த கதி ஆயிட்டீங்களே. கலெக்டர் மாதிரி பூந்தாங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க?
0: ஐயோ, நெஞ்சி அடைச்சிருக்கும்.
1: அந்த அடப்பை தடுக்கிறோம், நாங்க முன்கூட்டியே வந்திருக்கோம். அநேகமா கார் புறப்பட்டு இருக்கோம், எங்களை பைலட்னு வச்சுங்களேன்.
0: ஐயோ, கையும் உடனே கார் உடனே எனக்கு
1: எதுவும் உடவான பேசாம இருக்க. நீங்க எப்படின்னா பாக்க வரவாளுக்கு ஒரு காசு பலகாரம் கொடுத்தோம். ஐயோ, அவங்க நிலவை பூரா அவங்களுக்கு தெரியும். வரும்போது அவங்களே டிஃபன் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஐயோ, அது முறையா? நீங்க ரொம்ப உதறீங்க, கொஞ்சம் இடங்க. ஏங்க, இப்ப நீங்க இந்த சந்து வழியா தானே காசு வாங்க போவீங்க? அதே சந்து வழியா தான் அம்மா காரை விட்டு இறங்கி வந்துட்டே இருப்பாங்க. பாதியில மடக்கி கூட்டி வந்துருவாங்க. போனா
0: அப்புறம் ஒரு வழி இருக்கு, அப்படி போயிருக்குமா?
1: என்ன பாது, நேர் வழி சொன்னா கேட்கவே மாட்டேன். ஐயோ, கார் வந்தாச்சு.
2: சட்டை போட்டு
1: வந்து அம்மா கூட்டி வந்துடலாம். மம்மி மம்மி, என்ன ரூட் மாறி போறல? ரூட் இப்படி இருக்கு. அவ வீட்டு இதை விட கொஞ்சம் சுத்தமா இருக்கும். பட் ஆஸ் அ கலெக்டர் இது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி. எல்லாரும் வந்திருக்கலாம். வாங்க வாங்க.
2: அவ வந்துட்டு

0: எப்படி?
1: எங்க பூரண திருப்தி.
0: பொண்ணு நல்லா இருக்கமா? என்ன செக்ரட்டரி அம்மா?
2: என்னையா அம்மா?
0: பொண்ணு எப்படி? உங்களுக்கு எப்படி? எனக்கு பிடிச்சனால தான் நான் கேட்கறேன்.
2: உங்களுக்கு
1: சீக்கிரமாடலாமே
0: அவர் வந்ததும் காபி சாப்பிட்டு நம்ம அபிப்பிராயத்தை அவர்கிட்ட நேரடியா சொல்லிட்டா அவருக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அவ எல்லாருக்கும் நம்ம லலிதா அவ ரொம்ப பிடிச்சு போச்சு. கலெக்டமா முகூர்த்தமே பார்க்க சொல்லிட்டாப்பா.
3: அப்படியா? பகவான் கண்ணை திறந்துட்டான். எப்படியோ அந்த குழந்தையாவது நல்ல இடத்துல போய் சேர்ந்துட்டான். நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். எடுத்துருவோம் எடுத்துருவோம்.
1: காபி பிரமாதம்.
4: ஹோட்டல் காபி ஆச்சே.
1: அவட்ட சொல்லிட்டா புறப்படலாமே.
0: நான் தான் சொல்லிட்டேனே. சும்மா சொல்லிட்டு இருப்பா. முடிச்சிடலாம். எனக்கு ஆஃபீஸ் நிறைய வேலை இருக்கு. வாங்க வாங்க.
1: சாவித்ரி ஒரு நிமிஷம். பொண்ணு பார்க்க போன இடத்துல ஆரம்பத்துல உங்ககிட்ட இருந்த கலகலப்பு அங்கிருந்து புறப்படும் போது இல்ல. ஆமைக்கரை
0: அது
1: காரணம்
0: ஆபீஸ் மேட்டர் ஒன்னு திடீர்னு மைண்ட்ல தோணிடுச்சு.
1: ஆபீஸ் மேட்டர்னா தட் இஸ் ஓகே.
0: கொஞ்சம் நில்லுங்க. பொண்ணு வீடு ரொம்ப ஏழையா இருக்கு.
1: ஆமா.
0: கல்யாணத்தை ஆடம்பரம் இல்லாம வேண்டியவங்களை மட்டும் கூப்பிட்டு சிக்கனமா நம்ம வீட்டுக்குள்ளேயே.
1: அதான் கரெக்ட். என்ன
0: அதோட கல்யாணத்தை தள்ளி போடாம சீக்கிரமாவே.
1: ஏன் தள்ளி போடணும்? குயிக்கா முடிச்சிருவோம். எப்படிடா எப்படி நம்ம செட்டப்ப?
5: சரி, இப்ப நான் சுரேஷ் கிட்ட ஒரு உருப்படியான விஷயம் பேசணும்.
4: உருப்படியான விஷயமா? அப்ப நான் இருக்கப்படாத.
5: ஒதுங்கிட.
4: ஒதுங்கிறது என்ன? ஒரு ஃபைட் டன் வெட்டினா வீட்டுக்கே போயிடுறேன். இருக்கா
5: சுரேஷ்? நம்ம குடும்பத்து சாவி நம்ம அம்மா கல்ல இருக்கு தெரியும்.
6: ஆமா.
5: இதுக்கு மேல என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. நீ ஒரு உத்தியோகத்துல அமர்ந்து உன்னுடைய சொந்த கால நிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை தள்ளி போடணும். நீ அம்மாட்ட பர்மிஷன் வாங்க.
6: இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் நீ சொல்லி நான் கேட்கணும்ல? ஏய் பாடா.
5: சரிப்பா சரி.
0: கொஞ்சம் அப்படி போங்க. நில்லும். திரும்ப. நான் யாருங்கிறத தெரியறதா?
5: தெரியறது.
0: நீரும் யாருங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். என் மேல பழி சுமத்திட்டு போனீரே, அன்னைக்கு நீர் கேட்ட வரதட்சணை பணம் எவ்வளவு?
7: 10,000.
0: அந்த 10,000 எண்ணி என் கையில வச்சாதான் உம்மா பொண்ணு கழுத்துல தாலி ஏறும். கத்தி பிரயோஜனம் இல்ல.
7: உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா.
0: இதுக்கு மேலே எங்க அப்பா கெஞ்சினாரே.
7: பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாங்கம்மா.
0: இதே வார்த்தை அன்னைக்கு எங்க அப்பா சொன்னார்.

0: உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா.
1: அன்னைக்கு உன் காலையே விழுந்தாரே
0: அம்மா, என் நெஞ்சு வெடிச்சும் போயிருக்கு.
1: எங்க அப்பா நெஞ்சு வெடிச்சே போயிடுச்சு.
0: அதையெல்லாம் பேசி இப்ப என்னம்மா பிரயோஜனம்?
1: பணம் இருக்கா இல்லையா?
0: நான் எங்கம்மா போவேன்?
1: பொண்ணை அழைச்சிட்டு நல்ல வழியா?
2: என்ன இது
1: யுகதர்மம் நடந்துட்டு இருக்குன்னா?
2: அப்படின்னா
1: மத்த மூணு யுகத்திலயும் மனுஷா பண்ற பாவங்களுக்கு அடுத்த ஜென்மாவில் தான் தண்டனை. இந்த கலியுகத்துல இந்த ஜென்மத்துல பண்ற பாவத்துக்கு இந்த ஜென்மத்திலேயே தண்டனை அனுபவிச்சாகணுமே. அதே ஆரம்பமாயிடுச்சு.
2: நீயும் யுக தர்மமும் நீ எப்படி ஆவேசமா வந்துட்டு இருக்க, அவர் எப்படி அழுதுட்டு இருக்க
1: சொல்றேன். ரமேஷ் படம் அன்னைக்கு படத்துல வந்த மாப்பிளைக்கு ஒரு பேரு சொன்னீங்க, என்னது?
2: பேடி ராஸ்கல் சொன்ன.
1: அது இந்த ஆள் தாண்டா.
3: எப்பவோ நடந்த சமாச்சாரம், அதை இப்ப நினைச்சு நீ ஆவேசப்பட்டு அவரையும் அழ வச்சு, இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இந்த பாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு தாலி கட்ட சொல்லு.
1: தாலி கட்டாதா?
2: ஆமா.
1: பணம் 10,000 கையில வரணும், இல்லன்னா என் புள்ள தாலி கட்ட மாட்டான்.
2: நீங்க இப்ப வந்து பணம் கட்டா என்ன? அப்ப 10 பேர்
3: சாவித்ரி, நீ மாவட்ட கலெக்டர், இத்தனோண்டு தப்பு பண்ணாலும் இவ்வளவு பெருசா வெளியில வந்துரும். அது மாத்திரமல்ல, வரதட்சணை ஒழிக்கிறதுக்கு நீ சங்கம் நடத்திட்டு இருக்க, அதுக்கு நீதான் தலைவர்.
1: இதுவும் வரதட்சணை ஒழிக்கிறதுல ஒரு வழிதான்.
3: எப்படிமா? இந்த கையால வாங்கிட்டு இந்த கையால ஒழிப்பேன்னா?
1: இருங்க, கொலை பண்ணவங்களுக்கு கோர்ட்ல மரண தண்டனை கொடுக்கறாங்களே, ஏன்?
3: அந்த தண்டனைக்கு பயந்து மத்தவா செய்யாம இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான்.
1: அத போல நான் கேட்கிற இந்த வரதட்சணைனால வரதட்சணை கொடுமையே இந்த உலகத்தை விட்டு அழியணும். அதுக்காகத்தான்.
3: என்ன வேணாலும் சப்ப கட்டு கட்டு, என் மனசாட்சிக்கு என்ன படுறது தெரியுமா? நீ பழிக்கு பழி வாங்க நினைக்கிறேன்.
1: ஆமா,
3: இதனால நோக்கு திருப்தியா?
1: நேக்கில்லா திருப்தி என் தாப்பனா இருக்கு.
3: உன் தோப்பனா தான் எப்போ போய் சேர்ந்தாரு?
1: வர்றாரு.
3: எப்போ?
1: கனவுல.
3: எப்படி?
1: ஆவி ரூபமா வந்து பழி வாங்குடி பழி வாங்குடின்னு சொல்லிட்டே இருக்கார்.
3: சாவித்ரி, அவ செஞ்சது மன்னிக்க முடியாத மகா தப்பு தான். அவளாலதான் உன் தோப்பனார் இறந்தார்.
1: ஐயோ, செத்தது என் தாப்பனார் மட்டும் இல்லன்னா எனக்கு ஒரு தங்கி இருந்தா. ஆமா, அவளும் வயசுக்கு வந்தவா. அவளையும் சேர்த்து தான் அந்த கூட்டத்தலைவன் சொன்னா, உங்க ரெண்டு பேரையும் வச்சு தாரடி உங்க அப்பா பிசினஸ் பண்றான்னு. தண்டாளா நிக்கிறிய, சொன்னியா இல்லையா? எப்படியோ ஒரு வழியா அவ செத்துட்டா. நான் சேர்த்து செத்துதான் படிச்சேன், கலெக்டரானேன். அந்த நிலைமைக்கு வந்து கூட காலம் கடந்து நான் கல்யாணம் பண்ணிட்டதுனால எனக்கு நீங்க தானே கிடைச்சேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போறச்ச என்னெல்லாம் பேசிருக்கா தெரியுமோ? இந்த அம்மா இருக்கிற லட்சணத்துக்கு இந்த கறிக்கட்டு தானே கிடைச்சா? இப்படி சில பேரு, இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தான், உள்ளூர் 1,000 இருக்கும். அப்படி பல பேரு, இத்தனை கேவலத்தை நான் கேட்க வேண்டி வந்தது யாரால?
3: போதும்மா போதும். இவ்வளவு சொன்னதை விட எடுத்த எடுப்பிலே அந்த கறிக்கட்ட மேட்டரை சொல்லிட்டீனா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். இதோ பார், நோக்கு என்ன தோன்றதோ அத்தனையும் உன் மனம் போல நடச்சிக்க போ.
2: அப்பா அப்பா, என்னடா நீங்க இப்படி வந்துட்டு போயிட்டு அப்படிப்பா? டேய், அவ தன்ன மறந்து பேசிட்டு இருக்கான். யாருகிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப யாரும் அவளை பேசி சரி பண்ண முடியாது. அவ தானா இறங்கி வந்தாதான் உண்டு.
1: ஏன் இன்னும் எல்லாரும் உட்கார்ந்துண்டு? 10,000 கொடுத்தா கல்யாணம், அத குடுக்க வக்கு இல்ல. பொண்ணை அழிச்சுன்னு வெளியே போயிடலாம். போங்க போங்க, கல்யாணம் நின்னுடுத்து.
2: உன் கால நிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை தள்ளி போடுன்னு கேட்டியா? ஓகே, இப்ப என்ன பண்ண
4: போற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா.
2: கொஞ்ச நேரத்து முன்னாடி நெஞ்சு நிமித்திட்டு வந்தியே.
4: அது நியாயம் கேட்கணும்னு வந்தேன். தாலி கட்டும்னு அம்மா அவங்க கமையா?
2: அன்னைக்கு தள்ளி போடுன தாய்ங்களை பாரு, அது மடத்தனும். இன்னைக்கு அம்மாக்கு பயந்துட்டு தாலி கட்ட தடுமாற பாரு, அது பச்சை அயோக்கியத்தனம். இப்ப சொல்லு, அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறியா இல்ல நான் கட்டட்டுமா?
5: என்ன செய்யறோம் சொல்லுங்கம்மா, நான் செய்யறேன்.
1: இல்லப்பா, என் வீட்டுக்காரரும் நாம் பெத்த பிள்ளைகளும் என்ன உயிரோட தூக்கி வெளியில இருந்துட்டா, குடும்ப தலைவிக்குண்டான மரியாதை போடுத்து. என் உத்தியோகத்துக்குண்டான மரியாதை நான் காப்பாத்திக்க வேண்டாமோ? இனி ஒரு கண நான் இங்க நின்னா கலெக்டர் கூட பாக்காம என் கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளிடுவா. அதுக்கு முன்னாடி நான் போயிடுறப்பா, நீ போய் வண்டி எடு.
3: உன்னை நிக்க சொன்னது மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வாமான்னு உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறதுக்காக அல்ல. என்ன கட்டிண்டு இத்தனை வருஷமா நீ அனுபவிச்ச எல்லா வேதனையும் இன்னையோட தீரணும். உனக்கு வயசாயிட்டாலும் நீ விருப்பப்பட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது எத்தனையோ பேர் முன் வருவா. அப்படி வரவன் ரோஜா நேரம் கொண்டவனா இருக்கணும். அவனும் நீயும் பல ஃபங்க்ஷனுக்கு போகணும். அங்க பாக்குறவா இந்த அம்மாவுக்கு ஏத்த ஜோடி இவர்தான்னு சொல்லணும். அதை கேட்டு நீ சந்தோஷப்படணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு அனுப்புறேன்டி.

இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் யுக தர்மம் திரைப்பட ஒளிச்சித்திரம். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: 20 യുഗധർമ്മം திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: நமஸ்காரம் சார்.
2: வாங்க சார், என்ன சார் வேணும்? வேர்க்கடலையா, சிப்ஸா, மைசூர் பாக்கா?
1: இத்தனையும் எங்கிட்ட இருக்கு. மயிலாப்பூர்ல பெரிய ஸ்டால் வச்சிருக்கேன். இந்த மாதிரி டீ சென்டர், ஸ்நேக் பார் எல்லாத்துக்கும் நான் தான் சப்ளை பண்றேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமோ?
2: ஒண்ணும் வேணாம், எங்களுக்கு பர்மனண்டா ஒரு பாப்பி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு.
1: அவளை விட சீப்பா தரேன் சார்.
2: அவ்வளவு சீப்பா நீர் மட்டும் இல்லையா, உலகத்துல வேற யாராலையும் கொடுக்க முடியாது.
1: இருக்கா சுவாமி, கண்ட வஸ்துக்களை கலப்படம் பண்ணா பேசப்பட பேசலாம். சுவாமி, பதார்த்தம் கொண்டு வந்திருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் பேசலாம்.
2: பண்ணி முடியும். தெரியுது தெரியுது.
1: ஆமா, இந்த பலகாரத்தெல்லாம் நீங்க எங்க போய் வாங்குறீங்க?
2: நாங்க போய் வாங்குறோம், எங்களை தேடி கொண்டாந்து குடுத்துட்டு போறாங்க ஐயா.
1: அப்படி கொடுக்கறது ஒரு பொண்ணு தானே?
2: நீரும் அவகிட்டதான் வாங்குறீரா?
1: நாசமா போச்சு, இத்தனை என் கடை பலகாரம் தான் ஐயா. இன்ன சரி ஒரு பொண்ணு கார்ல வந்து என் கடையில இத்தனை வாங்கிட்டு போயிட்டே இருக்கா.
2: ஒரு கடையில பலகாரத்தை வாங்கி இன்னொரு கடையில வித்து பிழைக்கிறவ தினசரி கார்ல வர முடியுமா?
1: அங்கதான் எனக்கு குழப்பமா இருக்கு. மத்ததெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. சத்தையுங்க, கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிறேன்
2: சார். நீங்க என்ன யோசனை பண்றீங்க?
3: என்னென்னமோ யோசனை பண்றப்பா.
1: என்ன சார், பாலை தேடுதான் நிறைய சப்ளை பண்ணலாம்.
3: சரி, விலையெல்லாம் அப்படி?
2: ஏன் சார், ஏன் சார்,
3: விலைய கேட்கலாமேப்பா.
2: ஐயோ, இவங்கிட்ட நீங்க விலகில ஏதாவது கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த பொண்ணு பாலையும் எங்கிட்ட தான் வாங்குறாங்க, இவன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். இந்த பாருங்க, நீங்க அந்த பர்மனண்ட் பார்ட்டிய மட்டும் கவனிங்க. இந்த மாதிரி பார்ட்டிகளை நான் செட்டில் பண்ணிக்கிறேன்.
1: அந்த பாத்திரம் இருக்கு.
2: இந்த பாத்திரம் எல்லாம் வியாபாரம் இல்ல, பலகாரமும் டீயும் தான். நீ போலாம்.
1: அந்த பாத்திரமே என்னதான் ஐயா?
2: சார் பாத்தீங்களா, ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கிறான்.
3: நீ நகர்மேன், ஏயா, உனக்கு அந்த பாத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்?
1: பாத்திரத்துல நான் வந்தானே எழுதிருக்கேன், நாராயண சாமி கோலா ஐயா. ஆமா, அந்த பாத்திரத்துல பால ஒரு பொண்ணு வந்து கொடுக்குதா
2: சார்? நான் சொன்ன சரியா போச்சு,
3: தள்ளி போவேன். ஆமா, ஒரு பொண்ணு தான் கொண்டு வர.
1: எப்ப வந்தது, எப்படி போச்சு?
3: நடந்து வந்துச்சு, நடந்து போச்சு.
1: நடந்து போச்சா? கார்லயே பிறந்த பொண்ணாச்சே
2: சார். ஐயர் கார் போனார்.
3: இப்ப சொல்லு மேன், நான் சந்தேகப்பட்ட சரியா போச்சா?
1: ஏமா, பீச்சாங்கரையில் இருக்கிற டீ கடைக்கு 10 லிட்டர் பால ஊச்சிட்டு வாயானா ஊச்சிட்டு வரேன். உனக்கு ஏமா இந்த தலைவிதி? நீ ஏமா தூக்கி சமக்கணும்.
4: யோ, நீ அந்த டீ கடைக்கு போயிருந்தியா?
1: ஆமா.
4: அங்க என்ன பத்தி ஏதாவது? என்னது?
3: பணம்.
4: எதுக்கு?
3: இத்தனை நாளா கொடுத்தியே பலகாரமும் பாலும், அதுக்கு
4: பணத்தை மட்டும் கொடுத்துட்டா?
3: வேற என்னத்தை கொடுக்கணும்?
4: மனத்தையும் இல்ல கொடுத்துட்டேன்.
3: அதுக்கு பேராள பாரு. மரியாதையா வழிவிடு.
4: விடலைனா
3: நேரா போலீஸ் ஸ்டேஷன்
4: போவேன்.
3: வழிவிடு.
4: மயங்க எப்படி?
2: என்னம்மா, பலகார வியாபாரத்தை விட்டு பாத்திர வியாபாரம் ஆரம்பிச்சாச்சா?
4: இப்ப நான் விக்கவல்லையா, வாங்க வந்திருக்கேன்.
2: எதை?
4: இந்த கடையில இருக்கிற டீ பண்ணு அத்தனையும்.
2: அத்தனையுமா?
4: இந்த கடை உட்பட சம்மதிச்சா உங்க முதலாளியும் சேர்த்து.
3: பணத்தடு. உன்னை யாருமே அடி சொன்னது?
2: பலகாரம் கொடுத்துடலாம் சார்.
3: எல்லாத்தையும் ஒரே இடத்துல குடுத்துட்டு
4: அப்படி ஒருத்தரோ பல பேரோ இங்க வச்சிருக்கிறதுலாம் விக்கிறதுக்கு தானே?
3: இது மொத்த வியாபாரம் அல்ல,
4: சில்லற வியாபாரம் தானே. போர்டு எழுதி மாட்டிருக்கணும்.
3: பாயிண்ட். எப்படி மேன் பாயிண்ட்? எல்லாத்தையும் இங்க குடுத்து வழக்கமா வரவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்?
2: இதுவும் பாயிண்ட்.
3: அங்க அங்க அங்க
2: அங்க அங்கதான். இந்தாமா, இந்த மொத்த வியாபாரம் இன்னைக்கு மட்டுமா என்னைக்கும் உண்டா?
4: லைஃப் லாங் உண்டு
2: சார். உங்க பாயிண்ட் க்ளோஸ்.
3: எப்படி மேன்?
2: சார், நம்ம பண்றது வியாபாரம் தானே. மொத்தமா இந்த கையில வாங்கி அந்த கையில தள்ளி விட்டுட்டு லாபத்தை பேக்கெட்ல போட்டு போய்க்கினே இருக்க வேண்டியதானே? அப்புறம் போதா போதா இன்னைக்கு இந்த கடை எதுக்கு?
3: இந்தாமா, மரியாதை பணத்தை எடுத்துட்டு போகல, இங்க நடக்கிறத வேற.
4: இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் கேக்குறத குடுக்கல, நான் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன்.
2: சார், விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. மேற்கொண்டு இந்த பொண்ணு இங்க நின்னு கத்தி கலாட்டா பண்ணா நம்ம வியாபாரம் படுத்துடும். அதை தனியா கூட்டும் போய் நேக்கா பேசி ஒரு மாதிரி அமைச்சிட்டு வந்துடும். அட போங்க சார்.
3: பணத்தடு. எந்த நோக்கத்துல எதை சாதிக்கணுங்கிறதுக்காக இப்படி கலாட்டா பண்ணடி? சொல்லு.
4: சொன்னதர் மனசு கொடுத்துட்டேன்னு. நீங்க என் கண்ணுல பட்டதுக்கு அப்புறம் என் நிலைமை என்ன? நான் என்ன ஆயிட்டு இருக்கேன்? என் மனசுக்குள்ள என்னென்ன பண்ணுது?
3: டச் பண்ண கூடாது.
4: பண்ணல.
3: என்ன பார்த்ததும் என்னமோ பண்ணுதுன்னு சொன்னல?
4: பண்ணுது.
3: அத சொல்லு.
4: என்ன?

0: இல்லையே சார். நமக்கு ஏதாவது லெட்டர் இருக்கா?
1: உங்களுக்கு தான் சார் நிறைய இருக்கு.
2: பாஸ்கர்
1: அம்மா,
2: ஒரு கலெக்டருக்கு வர லெட்டரை விட அவருக்கு அதிகமா வருது, என்ன விஷயம்?
1: வேலைக்காக பல இடங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்காருமா, அதுக்கான பதில் வந்துகிட்டே இருக்குமா?
2: என்ன கொடுமை இது! ஏன் பாப்பியே, புள்ளையாண்டா நேரா வந்து அம்மா எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னா போதும், அம்மா உட்கார்ந்த இடத்துலயே போன்லயே முடிச்சு கொடுத்துட மாட்டாங்களா? அதை விட்டுட்டு அப்ளிகேஷனும் மண்ணாம் கட்டியும்.
3: வீம்புமா வீம்பு, என் தயவு இல்லாம வாழ ட்ரை பண்றாங்களா? காதல் மனைவி வர வந்துட்டா ஆரம்பமா இருக்காதோ கல்யாண மந்திரம் எல்லாம்?
0: ஒரு முக்கியமான விஷயம்.
3: என்ன?
0: என்னமோ சொல்ல வந்தேன். ரெண்டு பேரும் வாங்க, இந்த குழந்தைங்க விஷயத்தை ஏன் தள்ளி போட்டு இருக்கேன்?
3: மாமா நீங்க பேசாம இருக்கலேன்னுதான்.
0: இந்த ஆத்துல நான் பேசி என்ன நடக்கும்? நாம சேர்ந்து தானே முடிவு பண்ணணும்.
3: முடிவு பண்ணுங்க.
0: பின் என்ன சொல்லுங்க, புள்ளைய பெத்தவா வரதட்சணா? அதுக்குது
2: வரதட்சணையா? நான் வரதட்சணை ஒழிப்பு சங்க செக்ரட்டரியாக்கும்.
1: செக்ரட்டரியாவது இங்க தலைவரே?
3: என்ன தலைவரே? நான் எந்த காரணத்துக்காக கேட்டேன்?
1: அந்த அம்மாவும் அது மாதிரி ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு கேட்கலாம் இல்லையா?
2: ஐயோ ஐயோ, சத்தியமா நான் ஒரு நயா பைசா கூட கேட்க மாட்டேன்.
1: பின்ன என்ன, வர்ற முகூர்த்தத்திலேயே முடிச்சிருவோம்.
0: எப்படி
1: ஏமா லலிதா ஒதுங்கி நின்னு இருக்க? சௌக்கியமா இருக்கேன்.
4: இருக்கேன் மாமா. எங்க அத்துக்கு போயிருந்தேனா?
1: முந்தானா கூட போயிருந்தேன்.
4: எங்க அப்பா எப்படி இருக்க?
1: உங்க வரதமா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒன்னு நினைச்சு நினைச்சு அவர் உடம்பே ரொம்ப மோசமா போயிருக்கு. ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துறேன்.
5: மாட்டு
2: பொண்ண ஏத்துக்கல.
5: அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு வந்திருக்கா, அந்த கூட்டத்துல அந்த குழந்தை நின்னுட்டு இருக்கா.
2: என் பரம எதிரியோட பொண்ணு, என் பொண்ணு கல்யாணத்துல இருக்கப்படாது.
5: சாவித்திரி ரொம்ப ஓவரா போற, எதுக்கு ஒரு அளவு?
2: என்ன ஓவர்? இதோ பாருங்க, இந்த கல்யாணத்தை நான் இருக்கணுமா அவருக்கணுமா?
5: சாவித்திரி நீ என்ன பச்சை பிள்ளை அடம் பண்ணிட்டு இருக்க?
2: பாருங்க, உங்களுக்கு அவதான் வேணும்னா அவளே வச்சு கல்யாணத்துல நடத்திக்கோ, நான் போறேன்.
5: சாவித்திரி நில்லு நில்லு, ஏற்பாடு பண்ணுவோம்.
2: என்ன ஏற்பாடு? இப்ப சொல்லுங்க.
5: சொல்லுவோம்,
2: இப்பவே சொல்லுங்க. ரொம்ப அவஸ்தப்படுறேன், வாங்க நம்ம போயிடுவோம்.

0: மாமா.
1: என்னம்மா?
0: எங்க அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலையா? கல்யாணத்துக்கு வந்த புரோகிதர் மாமா சொன்னார். நான் போய் அவரை பார்த்துட்டு.
1: ஏமா, கல்யாணத்தை நிக்க சொல்லியிருந்தானா, உடனே போய் பார்த்து வந்திருக்கலாமே.
0: நானும் நினைச்சேன், அப்பவே போயிருந்தா. கல்யாணத்துல நடந்த சம்பவத்தினால நான் கோச்சின்னு போயிட்டேனும் மாமி நினைச்சுட்டா.
1: இந்தம்மா, ஒரு டாக்ஸி எடுத்துட்டு போய் பார்த்து வா.
0: அவரே கொடுத்துட்டு போயிருக்காரு மாமா.
1: இந்தம்மா
0: இத பாருங்க.
1: சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா.
0: சரி மாமா.
2: ஹாய் லலிதா.
0: ஏய் சுதா,
2: எப்ப ஊர்ல இருந்த?
0: நான் ஊர்ல இருந்த.
2: உங்க அப்பா சொன்னாரு வேலை விஷயமா ஹைதராபாத் போயிருக்கிறதா?
0: அப்பா சொன்னாரா?
2: ஆமா
0: போயிருந்தேன்.
2: வேலை கிடைச்சிருச்சா?
0: கிடைச்ச மாதிரிதான்.
2: டெம்பரரியா பர்மனண்டா?
0: அது ஒண்ணுதான் இன்னும் புரியல.
2: ஏன்
0: நான் பர்மனண்ட் ஆகணும்னு தான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். அது
2: என்னடி இது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வந்துருச்சா இல்லையா?
0: ஆர்டர் கையில என்ன, கழுத்துலயே வந்துருச்சு.
2: உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு?
0: பாய் காரில் போயிட்டு.
3: ஆக நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கல்யாணம் ஆகியும் கன்னிதான்.
0: இதெல்லாம் கூட நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா ஒன்னு பார்த்ததும் என்ன அறியாம நான் கூட்டிட்டேன். இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, நாளடைவில் எல்லாம் சரியா போயிடும். நீ பொறுப்புமா.
3: என்ன சுதா,
2: அந்த போட்டோல இருக்கிற ரெண்டு பேர் யாரு?
0: என் வீட்டுக்காரரும் அவர் தம்பி.
2: அப்படியா? நீ தைரியமா இருடி.
4: என்ன
5: படிச்சிருக்காரு?

0: ஆனா ஒண்ணு, இத நான் ஏற்பாடு பண்ண மாதிரி காமிச்சுக்காத. ஏன்னா இவன நான் வேலை வாங்கி தரது, நானும் அந்த வேலைக்கு போறதுன்னு சொல்லி போயிட்டே இருப்பான். அதனால நீயே செஞ்ச மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அனுப்பிடேன்.
1: செட்டப் பண்ணிடுவான்.
0: ஓகே
1: பாப்போம்.
2: ரமேஷ், டேய் ரமேஷ், எங்கடா இருக்க? டேய் சீக்கிரம் வாடா. டேய் டேய், நான் வந்துட்டு இருக்கேனே. ஏன் வரும்போது இப்படி கத்திட்டு இருக்க? என்ன விஷயம்?
1: என் தலையெழுத்தே மாறி போச்சுடா.
0: எப்படி?
1: இத பாரு.
0: என்னது, பாஸ்போர்ட் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் இருக்கு?
1: துபாய் போறேன்டா, நாளைக்கே போறேன்.
0: எல்லாம் சரிதான், எங்க போன, யார பார்த்த?
1: நான் யாரையும் தேடி போலடா, நான் இருக்கிற இடம் தேடி வந்து இதை கையில கொடுத்துட்டு போறாங்க. லலிதா, ஓ நீங்க தான் இருக்கியா? சொன்னதெல்லாம் கேட்டியா? நிமிந்து நிக்க வேண்டிய நேரத்தில் என் குடியிற, நான் திரும்பி வந்தது தனி குடித்தனம். இனி நமக்கு யாரு தெய்வம் தேவையில்லை.
3: என்னங்க, யாரு தெய்வம் தேவையில்லைங்கிற தெம்பு வந்தாச்சு. தனி குடித்தனம் போறதா முடிவும் பண்ணியாச்சு. அது திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன, போறதுக்கு முன்னாடி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு போக
1: சொல்லுங்க. அப்பா, எங்கயோ கொண்டு போய் விட்டுட்டு போறதுக்கு இவளை நான் எங்க இருந்தோ இழுத்துக்கிட்டு வரல. குடும்பத்தோட போய் பொண்ண பார்த்து ஒவ்வொருத்தோட சம்மதத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவளை நான் கட்டிக்கிட்டேன். அதனால அவன் இங்கதான் இருப்பான். லலிதா, நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாது. பழி வாங்குற சின்ன புத்தி படைச்சவங்க உன்னை வெளியே அனுப்புறதுக்கு சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஏ, உன்னை க்ளோஸ் பண்றது கூட முயற்சி பண்ணுவாங்க. அப்படியே நடந்தாலும் உன் பொண்ணு தான் வெளியே போகணும், நீ போக கூடாது.
3: இப்ப சொல்றேன், எப்ப இவளையும் வச்சுக்கிட்டு என்ன இவ்வளவு கேவலமா பேசிட்டானோ, இனி நான் செத்த அறிவு மோகத்துல முழிக்க மாட்டேன்.
4: என்ன விசேஷம்?
5: எங்க ஆத்துல லட்சுமி நாராயண பூஜையும் சுமங்கலி பிரார்த்தனையும் நடத்த போறோம். அதுக்கு நீங்களும் உங்க மாட்டு பொண்ணு வந்து நடந்துட்டேன்னா எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்.
4: வர்றோமே.
6: லலிதா,
4: அவ ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா, வந்த உடனே குங்குமத்தை நானே கொடுத்துறேன், நீங்க போயிட்டு வாங்க. என்ன, அவ இந்த வீட்டு மருமகதாங்கிறது பல பேருக்கு முன்னால பப்ளிசிட்டி பண்ண ரொம்ப ட்ரை பண்றாப்ல இருக்க.
6: இதுல என்ன பப்ளிசிட்டி?
4: பின்ன எதுக்காக அவள அவசரப்பட்டு லலிதான்னு கூப்பிட்டேன்?
6: இல்ல, இப்ப நீ குங்கும எடுத்துட்ட, அது மாதிரி அவளும் எடுத்துக்கணுமோ?
4: ஆமா, அவ குங்கும எட்டுன்னு தான் அஷ்டலட்சுமி நம்ம ஆத்துக்கு வரணுமாக்கும். குங்கும எட்டுக்கிறது ஆத்துக்காரர் க்ஷேமத்துக்காக மட்டும்தான்.
6: அத போல அவ ஆத்துக்காரர் க்ஷேமத்துக்காக அந்த குழந்தை குங்கும எட்டுக்க கூடாதா இல்ல படாத?
4: நன்னாட்டுக்கிட்டுமே.
6: பின்ன கொண்டு போய் கூட.
4: நீங்களே கொண்டு போய் கொடுக்க.
6: அம்மா, லலிதா இங்கதான் இருக்கியா? இந்த ஹலோ, கலெக்டர் பங்களா தான், என்ன விஷயம் சொல்லுங்க. என்னால நம்ப முடியல, என்ன கேள்றா?
0: ஹலோ, நான் கலெக்டர் சன் பேசுறேன், என்ன விஷயம்?
1: சுரேஷ் போன விமான நடுவானத்துல வெடிச்சு அதுல இருந்து எல்லாரும் செத்துட்டாங்களா?
3: ஜாதகம் புரியுதா? என் பிள்ளை எவன் கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கு தான் நான் இவன் வந்து சேர்ந்தா?
1: அம்மா, அந்த பிள்ளை மேல பழி சுமத்தாதமா. உன் மகன் சாவுக்கு நான் தாமா காரணம். நீ தடுத்து நிறுத்தின கல்யாணத்தை நான் தானமா நடத்தி வச்சேன். உள்ளூர்ல வேலை தேடிட்டு இருந்தோன்னு வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுத்து விரட்டினதே நான் தாமா. அவன் சாவுக்கு முழிக்க முழிக்க நான் தாமா காரணம், நான் தான் காரணம்.
3: என்னங்க, பெத்த வயிறு துடிக்குது, நீங்க நில குலைஞ்சு நிக்கிறீங்க, பிறந்தவன் பதறான், கட்டினவன் கல்லாட்ட நிக்கிறாளே. நம்ம எல்லாம் பகிச்சுக்கிட்டு தான் இவளை கட்டிக்கிட்டான். இப்ப திடீர்னு போறத நினைச்சு கத்த வேண்டாமா? பூமியில விழுந்து புரண்டு ஒன்னொன்னா சொல்லி சொல்லி கதற வேண்டாமா?
5: என்ன நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என் சரீரமே நடுங்க, சொல்லி அழற போல எதுவுமே இல்ல, நினைச்சு அழற போல நிறைய இருக்கு. நான் தனியா நினைப்பேன், தனியா அழுவேன். அத
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் யுக தர்மம் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
8: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
7: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் யுக தர்மம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

0: லலிதா, இன்னைக்கு 10வது நாள் சிறந்ததுக்கு நீ கூப்பிட்டு வந்திருக்கீங்க?
1: ஆமாம்மா.
0: போலாம். என்ன இன்னும் அவளை காணோம்?
2: வருவா வருவா.
0: என்ன இப்ப நான் என்ன செய்யணும்?
3: பிறந்தாத்திலிருந்து புது புடவை வந்திருக்கு. சம்பிரதாயப்படி இதை கடைசியா கட்டி எடுத்துட்டு அப்புறம் அந்த வெள்ளப்புடவை ஒட்டிடணும்.
0: இந்த சடங்கு சம்பிரதாயம் இதுக்கெல்லாம் எதுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். இப்ப எப்படி இருக்கேனோ அப்படியே தான் இருப்பேன். என்னன்னு எப்படி பேசுறா? எல்லாத்தையும் எடுத்துட வேண்டாமோ?
2: எல்லாத்தையும்
0: இது
4: பழைய வெஞ்சன்ஸ்ல பேசாத. இந்த காத்திர யாரையும் மொட்டை அடிக்கிறா? அட்லீஸ்ட் வெள்ளப்புடவை உடுத்துறானா? காட்ட முடியுமா நீ?
0: சரி, குறைஞ்ச பட்சம் இது இதையாவது எடுத்துட வேண்டாமோ?
5: மாமா, எதையுமே எடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்புறம் இது என்ன இது என்ன? இப்ப எதையுமே எடுக்க முடியாது.
0: பின் எப்பதான் எடுக்கிறது?
5: என் ஆத்துக்காரர் வந்து சொன்னாத்தான் எடுப்பேன்.
0: பைத்தியம் முடிச்சிருதுன்னா?
2: யாரு?
0: இவளுக்கு தான்.
2: எப்படி
0: ஆத்துக்காரன் வந்து சொல்லுங்கிறாளே, இனி அவன் வருவானா?
5: வர்றாரு மாமா. ஒவ்வொரு நாளும் என் வீட்டுக்காரர் என் கனவுல ஆவி ரூபமா வந்து இவங்க சொல்றது எதையுமே கேட்காதேன்னு சொல்லிட்டு போறாரு.
6: என்னன்னா, இவன் முகர கட்டுக்கு இவன் ஆத்துக்காரன் கனவுல ஆவியா வர்றானா? நம்புறேளா?
5: என்ன மாமா, இந்த அம்மா முகரக்கட்டைக்கு இவங்க தோப்பனார் ஆவி ரூபமா கனவுல வர்றச்சே, என் முகரக்கட்டைக்கு என் வீட்டுக்காரர் என் கனவுல வரக்கூடாத?
0: எப்படி
2: ஆவிதானே, இங்க வரும்போது அங்கேயும் வரலாமே.
0: என்னது, கீரை கடைக்கு எதிர்கடை வச்சுட்டு இருக்கா? ஆவிய பத்தி ஆராய்ச்சி பண்றேல. இவ இப்படி இருந்தா நாக்குப்பிடிங்கிற மாதிரி என்ன நாலு பேர் கேட்பாளே, நான் என்ன பதில் சொல்லுவேன்?
5: மாமா, அப்படி யாராவது கேட்டா கல்யாணத்தன்னைக்கே அவளை நான் என் மருமகளா ஏத்துக்கல, அவளை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
0: என்னன்னா, நான் அப்படி சொன்னா இந்த உலகம் ஒத்துக்குமா?
5: அந்த உலகத்துக்கு பயந்தாவது என்ன மருமகளா ஏத்துக்கிறாங்களா?
0: நான் எப்படி ஏத்துக்குவேன்? அப்ப எங்கேயாவது போய் முட்டிக்க சொல்லுங்க.
5: என்னடி சொன்ன? நில்லு
4: நில்லு, சின்ன பிள்ளையோட போய் மோதிண்டு. உன் படிப்பையே சுத்தியும் கலெக்டர்,
0: அது ரெண்டையும் தூக்கி உடம்புல போடுங்க. This is purely family matter. முடிவா சொல்லிட்டேன், இவ இந்த கோலத்தோட என் வீட்டுக்குள்ள இருக்கப்படாது.
5: மாமா, என் வீட்டுக்காரர் வந்து சொன்னாத்தான் இந்த வீட்டு வாக்குப்படியை தாண்டுவேன். அம்மாவுக்கு மனசு இடம் கொடுத்தா என்ன கொலை பண்ணி தூக்கி போட்டு சொல்லுங்க.
0: இந்த வார்த்தை என்ன கேட்க வச்சுட்டியே?
2: யாரம்மா?
0: நான் தான் சுதா.
2: போன் பண்ணது நீதானே?
0: ஆமா.
2: லலிதா மேல இருக்கா? போய் பாரு.
0: என்ன இவளையே மேல போச்சுனே?
2: சொன்னா என்னடி, அவளும் பொண்ணு இவளும் பொண்ணு, இதுல மேல போனா கீழே போன, இதெல்லாம் போய் கேள்வி கட்டு.
0: அனர்த்த காலம் வந்து லலிதா.
7: என்ன அப்படி பாக்குற? நீ எதிர்பார்த்த கோலத்துல நான் இல்லைன்னா சொல்றேன். நான் தான் எல்லாத்தையும் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேனே. என் வீட்டுக்காரருக்கு என்ன நான் கொடுக்கல, அவருக்கு கொடுத்த வாக்கையாவது நான் நிறைவேற்றணும் இல்லையா? அதுக்கு இந்த கோலம் உதவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு.
0: எப்படி
7: என்ன இந்த கோலத்துல பார்க்க பார்க்க என் மாமியாருக்கு தாங்கல, யாராவது இத பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு துடிக்கிறாங்க. அந்த துடிப்பு என்ன இந்த வீட்டு மருமகளை ஆக்கிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
0: உன் மாமியார் ஒன்னு மருமகளை ஏத்துக்கிட்டா
7: மறுக்கடுப்பை அதை எடுத்துருவேன். அது எந்த நிமிஷமும் நடந்துடும். தலை எழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அப்படித்தான் நடக்கும்.
0: அதை விட உக்காரே.
7: உன் சமாச்சாரம் என்னமாச்சு? உங்க வீட்டுல மாப்பிள்ளை ஏதாவது பார்த்தாங்களா? உனக்கு பிடிச்சிருக்கா? கொஞ்சம் பிடிச்சிருக்கா இல்ல ரொம்ப பிடிச்சிருக்கா? உன் மாப்பிள்ள எனக்கு காட்டுவியா? இப்ப இவர
0: அப்பவே
7: இந்த வீட்டுக்கு வரப்போற ரெண்டாவது மருமக வந்திருக்கா. இன்னைக்குதான் சுதா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. ஆயிரம் நடந்திருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். சுதா இந்த வீட்டுக்கு மருமகளா வர இந்த வீடே கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்கு நல்ல பதிலா சொல்லுங்க.
8: நீ தானே சொன்ன அவ புருஷனோட எப்படி வாழறான்னு? அவரும் போயிட்டார். அதுக்கு நான் தானே காரணம். இனி அவ கதி என்ன? அத பத்தி ஒரு முடிவெடுக்காம என்னால வேற எதை பத்தியும் சிந்திக்க முடியாது. உனக்கு அவ்வளவுதாமா?
7: என்ன சொன்னாரு
0: அவரு? உன்னை பத்தி தான் ரொம்ப கவலைப்படுறாரு.
7: அவ்வளவுதானே? இனி உன்னை பத்தின கவலைய நான் எடுத்துக்கிறேன். தைரியமா இரு.
8: பாஸ்கர் ஒரு நிமிஷம்.
3: என்ன சார்?
8: ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா எந்த பொண்ணு தேர்ந்தெடுத்தாலும் கட்டிக்குவேன்னு சொன்னீங்களே.
3: சொன்ன
8: உங்க அப்பா பார்த்து வச்சிருக்க பொண்ணுங்க இல்லாம வேற இங்க

0: இந்த ஊர்ல தான் வச்சீங்களேன். எங்க அம்மா எந்த பொண்ணு சொன்னாலும் கட்டிக்குவீங்களே,
1: அதுல என்ன சந்தேகம்? ஏன் இப்படி கேக்குறீங்க சார்?
0: வேற ஒண்ணு இல்ல, எங்க அம்மா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாங்க. யூ கேன் பாஸ்கர்.
2: என்ன
3: என்ன
4: என்ன சமாச்சாரம்?
2: நான் தான் ஆபீஸ் கேம்ப் வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். வீட்லயே இருக்கிற நீங்க யார் யாரு எப்பப்ப போறா எப்பப்ப வரான்னு தெரிஞ்சுக்கப்படாதோ?
3: யார சொல்ற?
2: அதான் வந்து சேர்ந்திருக்க பிடாரி, அதத்தான் சொல்றேன்.
3: சரி சரி பேச்ச விடு.
2: ஏன்
3: இந்த பொண்ணு வர்றாங்க?
2: என்ன உலக அதிசயத்துல ஒண்ணு கேட்டாளோ?
3: அதிசயத்தை கேட்டானுமே என்னது?
2: மாமியார் மாவட்ட கலெக்டர், மாட்டு பொண்ணு டிராபிக் கான்ஸ்டபிள்.
3: எந்த நாட்டுல இது?
2: நம்ம வீட்டிலேயே.
3: உங்க வீட்டிலேவா?
2: ஆமா அண்ணா, நான் கொடி ஏத்திட்டு சல்யூட் பண்ணிட்டு நிக்கிறேன். நம்ம வீட்டு பிடாரி இருக்க, அது போலீஸ் உடுப்ப மாட்டுண்டு வந்ததே டங்கு டங்கு டங்கு டங்குன்னு என் கையே ஆடி போயிடுதுண்ணா.
3: அடே
2: என்ன ரசிப்பு!
3: இல்ல அவளுக்கு நீ செலக்ட் பண்ற மாதிரி ஒரு உத்தியோகத்தை செலக்ட் பண்ணிருக்கால, அது ஒரு துருதான்.
2: வாய முடுகோ, உடனே உத்தியோகத்தை உதறிட்டு உடுப்ப கட்டி எறிஞ்சிட்டு வீட்லயே விழுந்து கிடக்க சொல்லுங்க.
3: சொல்லுவோம்.
4: அம்மா, நீ இந்த உத்தியோகம் பாக்குறது தனக்கு மகா கேவலமா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்றான்.
2: யாரு?
4: உன் மாமியார் தான்.
2: அது ஒத்துக்கல.
4: ஏமா, அத ஒத்துக்கிட்டா
2: உத்தியோகத்தை மட்டும் இல்ல எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன்.
4: இது எப்படிம்மா?
2: இந்த ஜென்மாவில நான் ஒத்துக்க மாட்டேன்.
5: பின்ன என்ன மாமா, நாம இத பத்தி அடுத்த ஜென்மால பேசிட்டா போச்சு.
6: ஹலோ ரமேஷ்.
7: ஹலோ பாஸ்கர். இப்பவே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா தனியா பேசணும்.
6: சொல்லுங்க.
7: வெளிய பேசலாம்ல?
6: பேசலாமே.
7: ப்ளீஸ் கம். அதாவது பாஸ்கர், அன்னைக்கு சொன்னீங்கல்ல எங்க அம்மா எந்த பொண்ணை சொன்னாலும் கட்டிப்பேன். இப்பவும் அதே முடிவு தானே
6: சார்? நான் மனம் திறந்து பேசுறேன். உங்க அம்மா என்ன ஒரு பியவா நடத்தல, தான் பிள்ளைகளை ஒரு பிள்ளையா தான் நடத்துறாங்க. அதனால நம்ம அம்மா முடிவு தான் முடிவு.
7: ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்கர். உன்னை கையோட அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணதான் உங்க அப்பா வந்திருக்காரு. அவர் நம்ம பங்களால தான் உட்கார வந்திருக்கேன். இப்போ நம்ம அம்மா ஒரு விதவை பொண்ணை தான் நான் கட்டிக்கணும்னு உங்ககிட்ட சொன்ன.
6: லலிதாவை தானே சொல்றீங்க?
7: அது எப்படி உனக்கு தெரியும்?
6: வேற யாருக்காகவும் நீங்க இவ்வளவு சிரமப்பட மாட்டீங்களே.
7: அப்படி சொன்னா நீ என்ன சொல்வ?
6: ரமேஷ், இந்த விஷயத்துல லலிதாவின் கருத்தை தெரிஞ்சுக்காம நாம ரெண்டு பேரும் பேசுறதுல அர்த்தமே இல்லையே.
7: அப்போ லலிதாவை கேட்கலாமா? கம், லெட்ஸ் கோ. அப்பா, லலிதா வீட்டுல இருக்கா?
4: வீட்டுல தான் இருந்தா. சுதா கவிதா ஹோட்டல் இருக்கிறதாவும் ஏதோ அவசரமா லலிதாவை பார்க்கணும்னு சொன்னதாவும் ஒரு பொண்ணு போன் பண்ணா, அதை கேட்டு லலிதா போயிருக்கா.
7: இப்போ நீ எங்கிருந்து வர?
5: நேரா வீட்டுல இருந்தா வரேன். உங்க மேல ஆணையா சொல்றேன், இந்த பழிய நான் கனவுல கூட நினைக்கல.
4: அப்பா அம்மா இதுல நேரடியா சம்பந்தப்படல, ஆனாலும் இந்த பையனுக்கு துணிச்சல் அம்மாவாலதான் வந்திருக்கு. அது எந்த வழியில வந்தது இவனே சொல்றான் கேளுங்க. ஏய்,
7: என்கிட்ட சொன்னது ஒரு எழுத்து மாத்தாம அப்படியே சொல்லும்.
8: அம்மா அந்த பொண்ணை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்கல்ல, ஹோட்டல்ல வேலை செஞ்ச பொண்ணாச்சே ஒழுங்கா இருக்க முடியுமான்னு அடிக்கடி சொல்லுவாங்களே. அந்த பேச்சை கேட்க கேட்கத்தான் எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு மாதிரியான எண்ணம் உண்டாக ஆரம்பிச்சது. ஆனாலும் அம்மாவுக்கு பயந்துதான் நான் பேசாம இருந்தேன். அன்னைக்கு நடு ரோட்ல விட்டு உன் மானத்தை வாங்காம விடமாட்டான்னு சொன்னாங்கல்ல, அந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் நாம இந்த பொண்ணுகிட்ட தப்பு பண்ணாலும் நம்ம கண்டிக்க மாட்டாங்க, நாம நினைச்சே தானே இவன் செய்யறான்னு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற தைரியத்துல தாங்க நான் இதை செஞ்சேன்.
4: புரியுதா? நம்ம பொண்ணை நாலு பேர் காதல விழும்படியா நாமே கேவலமா பேசுறதும், நாமே அந்த பொண்ணை ஒரு அயோக்கியம் கையில பிடிச்சு கொடுத்து கெடுத்து நாசமாக்கடான்னு சொல்றதும் ஒண்ணுதான். கருவி அவனா இருந்தாலும் காரணம் நீ ஆயிட்டிய. இப்ப சொல்லு, ஓ யுக தர்மத்தின்படி இந்த பாவத்துக்கு இந்த ஜென்மத்திலே உனக்கு தண்டனை உண்டா இல்லையா?
7: அம்மாக்கு அப்படி ஒரு தண்டனை வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பிராயச்சித்தம் செய்யணுங்கிற ஏற்பாடோட வந்திருக்கேன்.
4: என்னப்பா?
7: அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களா, பாஸ்கர் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கிறாரோ லலிதா?
9: என்னம்மா விதவா கல்யாணத்தை பத்தி ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ண?
10: இருப்பா, இதுக்கு லலிதா சம்மதிக்கிறாளா?
11: மாமா, என் கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தான் மருமகளா இருக்க நான் விரும்புறேன்.
4: புரியுத? உனக்கு தான் மருமகளா இருப்பாளாம். அப்போ
10: ரமேஷ்
4: அதான்
10: அவன் சம்மதிக்கிறானா?
4: பின்ன என்ன, பிராயச்சித்தம் பண்ணிக்க எல்லாருமே தயாராயாச்சு. உன் முடிவை தெளிவா சொல்லிட.
10: என்ன ஏன் கேக்குறீங்க?

0: சீதாவை என் மருமகளா நான் ஏத்துக்கிறேன்.
1: மாமா, மனுஷ மனசு மாறிடும். இந்த நல்ல காரியத்தை
2: இன்னைக்கே நடத்திடுவோம்.
0: இப்பவே முடிச்சிருவோம்.
1: ஒரு நிமிஷம்.
3: மாமியார் சாவித்ரி தன்னை மருமகளாக ஏற்றுக்கொண்டதால் சுமங்கலி கோலத்தில் இருந்த லலிதா இப்போது விதவை கோலம் தரித்து வருகிறாள். லலிதா மைத்துனன் ரமேஷையும் தோழி சுதாவையும் இணைத்து வைக்கிறாள். விதவையை திருமணம் செய்ய முன்வந்த பாஸ்கரன் ஏமாற்றம் அடைகிறான்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது கற்பகம் ஸ்டுடியோஸ் வழங்கிய யுக தர்மம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் கே ஆர் விஜயா, ராஜேஷ், ராஜு, சுலக்ஷனா, ஜி சீனிவாசன் மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை வசனம் இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 5:06. நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். உங்கள் மாலை நேரத்தை இசையால் பொன்னாக்கும் பொன்மாலை பொழுது வந்தாச்சு. மனசு ரெடியாயிடுச்சு. ஆரம்பமாகுது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மனம் என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்.

डी मेजर, टाइम सिग्नेचर 24, बीपीएम 76, सॉन्ग

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30. 6 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இது உங்களுக்காக திரைசை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். அப்புச்சி கிராமம் திரைப்படத்திலிருந்து வருண் விஸ்வா குரலில்.

0: ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆயுஷ் மருத்துவ வசதிகளை இராணுவ மருத்துவமனைகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் இரண்டாவது மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்து கொள்ளப்பட்டது. இந்திய இராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் August 1 நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இரண்டாவது ஒத்திவைப்புக்கு பின்னர் பிற்பகல் 2 மீண்டும் கூடிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. பெண் உறுப்பினர்களுக்கு எதிராக ஆட்சேபகரமான வார்த்தைகளை பயன்படுத்தியதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு கல்யாண் பானர்ஜியை கூட்டத்தொடரின் எஞ்சிய பகுதி முழுவதற்கும் இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானம் முன்னதாக அமளிக்கு இடையிலேயே அவையில் நிறைவேற்றப்பட்டது. நீட் விவகாரம் குறித்து அவையில் விவாதிக்க அரசு முற்றிலும் தயார் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அவையில் கூறினார். விவாதங்களை உரிய விதிமுறைகளின் கீழ் இளைஞர்களின் எதிர்

0: எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வ முறையில் எதிர்கொள்ளுதல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலங்களவையில் நிலவிய சூழல் குறித்து ஒரு தொகுப்பு.
1: நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று மூன்றாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 3 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. அவையில் விவாதங்களை மேற்கொள்ள காங்கிரஸ் கட்சியினர் தடை ஏற்படுத்துவதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு முன்னதாக அவையில் குற்றச்சாட்டு வெளியிட்டார். முதலில் விவாதங்களுக்கு ஒப்புக்கொண்ட காங்கிரஸ் தற்போது புதுப்புது நிபந்தனைகளை வலியுறுத்துவதாக அவர் கூறினார். முன்னதாக மாநிலங்களவையில் இன்று காலை அமர்வின் போது சிக்கிம் சுரங்கப்பாதை விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து வெளியிடப்பட்டது. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் இயக்கம் தொடங்கியிருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவின் பங்கேற்புடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான திறந்தநிலை பகுதியாக மேம்படுத்தவும் ஆசிய ஒற்றுமை மற்றும் ஆசிய நாடுகளின் கேந்திர முக்கியத்துவத்தை வலுவாக ஆதரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் குறித்த ஆசியான் அணுகுமுறையை ஆதரிப்பதில் உள்ள பிராந்திய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ருஃபியோவை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை உறவுகளில் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அபூர்வ கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி ஓங்கையும் மணிலாவில் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். நவீன கட்டிடக்கலை அம்சங்களுக்கு புகழ்பெற்ற சண்டிகர் நகருடன் தொடர்புடைய பாரம்பரிய மேஜை நாற்காலிகள் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் இன்று ஏலத்திற்கு வருவதாக இருந்த நிலையில் சண்டிகர் நிர்வாகத்தின் வேண்டுகோளின் பேரில் வெளியுறவு அமைச்சக உடனடி தலையீட்டினால் ஏல நடைமுறைகள் கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டன. இந்திய இராணுவத்தில் ஐஏஎஸ்வி திரிவேணி பாய்மரக் கப்பல் மூலம் உலகை சுற்றி சமுத்திர பிரதட்சிணா கடல் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படை பெண் குழுவினரை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மெய்நிகர் முறையில் கொடியசைத்து வரவேற்றார். இந்த அசாதாரண சாதனையால் கோடிக்கணக்கான இந்தியர்கள் பெருமிதம் அடைந்திருப்பதாக அவர் தமது உரையில் கூறினார். முப்படை பெண் குழுவினர் இப்பயணத்தின் போது இந்திய கலாச்சாரம் மற்றும் ஜனநாயக மாண்புகளின் தூதர்களாகவே செயல்பட்டுள்ளதாகவும் இந்தியாவின் தன்னம்பிக்கை, புதுமையாக்க திறன் மற்றும் சுயசார்பு இலக்கின் ஜீவனுள்ள எடுத்துக்காட்டாகவே இப்பயணம் அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முப்படைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பின் சின்னமாகவும் இப்பயணம் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் ராஜா சுப்பிரமணி மற்றும் இந்திய இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் தளபதிகளும் மெய்நிகர் முறையில் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். லெப்டினன்ட் கர்னல் அனுஜா வருட்கர் தலைமையிலான இந்த முப்படை மகளிர் குழுவினர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மும்பையிலிருந்து புறப்பட்டு உலகை சுற்றி 25,500 கடல் மைல் தொலைவிற்கு பயணம் மேற்கொண்ட பின்னர் தற்போது மீண்டும் மும்பை திரும்பியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தொடர் மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக வைஷ்ணோதேவி யாத்திரை இன்று 4வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. யாத்திரை பாதையில் ஆங்காங்கே சிக்கியுள்ள பயணிகளை பத்திரமாக தங்க வைக்கவும் அவர்களுக்கு உணவளிக்கவும் அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். வருடாந்திர அமர்நாத் யாத்திரையும் சாதகமற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மண் சரிவு காரணமாக மூடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஆயுஷ் மருத்துவ வசதிகளை இராணுவ மருத்துவமனைக்கும் நீட்டிப்பது குறித்து மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிற்கு கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: ஆயுஷ் மருத்துவ வசதிகளை ராணுவ மருத்துவமனைகளுக்கு நீட்டிக்க தேவையான தொழில்நுட்ப உதவிகள், தொழில்முறை ஆதரவு மற்றும் அமைப்பு ரீதியிலான ஒத்துழைப்பை பாதுகாப்புத்துறைக்கு வழங்க ஆயுஷ் துறை அமைச்சகம் தயாராக உள்ளது.

0: மத்திய அமைச்சர் திரு ஜாதவ் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இத்தகைய முன்முயற்சியால் ஆதாரங்களின் அடிப்படையிலான பாரம்பரிய மருத்துவம் படை வீரர்களுக்கு கிடைக்கவும், நாட்டின் பாரம்பரிய மருத்துவத்தை பொது சுகாதார கட்டமைப்புடன் ஒருங்கிணைக்கும் பணிகளை வலுப்படுத்தவும் ஏதுவாகும் என்று கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளில் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தேடி தாக்கவல்ல இந்தியாவின் இரண்டாவது மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு களம் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்து கொள்ளப்பட்டது. INS மால்வான் என பெயரிடப்பட்டுள்ள இக்கப்பலை கர்நாடக மாநிலம் கார்வார் பகுதியிலுள்ள INS கடம்பா கடற்படை தளத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் கடற்படையில் இணைத்து வைத்தார். கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனம் 80% உள்நாட்டு பொருட்களை கொண்டு மொத்தம் 8 மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு கலங்களை கட்டி வருவதாகவும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கேரளத்தை ஒட்டி அமைந்துள்ள மாஹே நகரம் வரலாற்று காலத்தில் மேற்கு கடற்கரையின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக திகழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்திய இராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆன்லைன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் August 1 முதல் 10 வரை நடைபெறவுள்ளது. இராணுவத்தின் சென்னை ஆள் சேர்ப்பு மண்டல தலைமையகம் சம்பந்தப்பட்ட மாநில நிர்வாகங்களின் உதவியுடன் இம்முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் உட்பட தமிழகத்தின் 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்காக இம்முகாம் நடத்தப்படுகிறது. மேலும் சிப்பாய், மருந்தாளுநர், ஹவில்தார் கல்வி உள்ளிட்ட பிரிவுகளுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலிருந்து ஆன்லைன் தேர்வில் வெற்றி பெற்ற அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான அனுமதி அட்டை விரைவில் வழங்கப்படும் என்றும், விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு இப்போதே தயாராகலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆள் சேர்ப்பு நடைமுறைகள் முற்றிலும் தகுதி அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நடைபெறும் என்பதால் விண்ணப்பதாரர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நறுமண பயிர் நாற்றங்கால் பயிர்களை பராமரிக்கும் விவசாயிகள் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள மத்திய அரசின் பாக்கு மற்றும் நறுமண பயிர் இயக்குநரகத்தின் அங்கீகாரம் பெற ஊக்குவிக்கப்படுவதாக புதுச்சேரி அரசின் வேளாண் துறை தெரிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை வேளாண் துறையின் தோட்டக்கலை பிரிவில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக இன்று நடைபெற்ற NSS அறிமுக நிகழ்ச்சியின் போது போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாணவர்கள் போதை தவிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆயுஷ் மருத்துவ வசதிகளை இராணுவ மருத்துவமனைகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் இரண்டாவது மாஹே ரக ஏவுகணை எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்து கொள்ளப்பட்டது. இந்திய இராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் August 1 முதல் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:20:53. பக்தி இசை பேசும் மாலை நேரம் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக தீராது விளையாட்டு பிள்ளை என தொடங்கும் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:05. 1215 கிலோஹெர்ட்ஸ் இன்று மற்றும் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஏழு மணி முதல் 7:15 வரையிலும், பின்பு 8:00 முதல் 8:15 வரையிலும், அதன் பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். செம்மறியாடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நங்காத்தூர் உழவர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன் மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:22 முதல் 7:15 வரையிலும், பின்பு 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்ப பாடல்கள். 8:00 முதல் 8:30 வரை 2026 ஆண்டிற்கு

கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முன்னோட்டம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 முதல் 9 வரை மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

1215 கிலோஹெர்ட்ஸில் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் புதினா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை, த செந்தில்குமார் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பங்காற்றும் பறவைகளின் கால்கள் வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. மாறுதல் சிறுகதை எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் பா கோவிந்தராசு அவர்கள். 7:25 நலமாய் வாழ. மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுள்ளா. காலை 8:02-8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை. அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 6 சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருந்தங்கம். என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். 10 மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். தேசிய ஒலிபரப்பு தினசிறப்பு தொகுப்பு நாள் நிகழ்ச்சி. சென்னை இசை நிகழ்ச்சிகள். திருச்சிராப்பள்ளி வேளாண் நிகழ்ச்சிகள். கோயம்புத்தூர் இளைஞருக்கான நிகழ்ச்சிகள். புதுச்சேரி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள். திருநெல்வேலி நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள். மதுரை நாடக நிகழ்ச்சிகள். நாகர்கோவில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள். காரைக்கால் விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள். ஊட்டியிலிருந்து ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள். தூத்துக்குடி முதியோர் நலன் நிகழ்ச்சிகள். கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சிகள். தர்மபுரி அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் இடம்பெறும். நிகழ்ச்சி அமைப்பு PC பொன் சந்திரன். 12 வளமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம். அமைப்பு மற்றும் குரல் வர்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. இதில் டி பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கில் அவர்கள் எழுதிய தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ.வி. எலிசபெத் அவர்கள்.

ஒரு மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இணைவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஆணையம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்திருக்கும் ஜலதரங்க இசை. 4:00 களத்தூர் கண்ணம்மா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஆர் சுதர்சனம். கதை வசனம் ஜாவர் எல் சீதாராமன். இயக்கம் ஏ பீம்சிங். 5:00 பொன்மாலை பொழுது வானம் என தொடங்கும் பாடல்கள். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் சுருள் பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருள்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் 50 கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

0: 9:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலரில் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். அமைப்பு கே காளிமுத்து, அமைப்பில் உதவி ஜி சங்கீதா, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 10:00 குவஸ்டினார் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00-3:05, இரவு 9:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை, 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் பிரத்யேக நிதி உதவி திட்டம் அத்தியாயம் சுற்றுச்சூழல் சட்டவியல். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கில் அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேதிய திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. இரண்டு 15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், விபத்து சிகிச்சையில் அவசர மருத்துவ சேவைகள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அவசர கால மருத்துவம் மற்றும் காயவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அஸ்வின் அவர்கள். மாலை 4:00 சந்தேஷ் சோல்ஜர் டெல்லி அஞ்சல். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:15 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:09. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இது உங்களுக்காக திரைசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம். சிகரம் தொடு திரைப்படத்திலிருந்து ஜிதின் ராஜ், ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். செல்லமே திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணகுமார், குன்னத் மற்றும் சின்மை குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மாமன்னன் திரைப்படத்திலிருந்து விஜய் ஏசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் அமைப்பினர் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இன்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக

0: ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்கியா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுக்கு உதவி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூ கேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இரு நாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆபாச படங்களை வெளியிட்ட 50 ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒருவார காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28 நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கப்பல்கள் மூலம் 45 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார்.

0: ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின்போது இன்று மேலும் 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28 முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25, 10:00. உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்பு தொடங்கும் முன் விளம்பரம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. தென்னந்தோப்புகளில் மண்ணில் ஈரத்தன்மை சேமிக்கும் முறைகள். தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நார்கழிவு பெருமளவில் கிடைக்கின்றன. தென்னை நார்கழிவை 10-15 சென்டிமீட்டர் உயரம் வரை வட்டப்பாத்திரங்களில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம் நீர் பாசனம் செய்வதால் மண்ணின் மேல்பரப்பில் நீர் ஆவியதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகின்றன. தென்னை மரங்களை சுற்றி 6 சுற்றளவில் வட்ட பாத்திரங்களில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12-15 வரை தென்னை ஓலைகளை பரப்புவதால் மண்ணின் மேற்பகுதியில் நீர் ஆவியதல் குறைகின்றன. இம்முறைகள் மூலம் நீர்ப்பாசன இடைவெளி வழக்கத்தை விட 3-5 வரை அதிகமாகின்றது. மரத்தை சுற்றியுள்ள வட்டப்பாத்திரங்களில் தேங்காய் உரி மட்டைகளின் நார்பகுதி கீழ் நோக்கி இருக்குமாறு பரப்பி நீர்ப்பாசனம் செய்யலாம். இம்முறை மூலமும் மண்ணின் மேல் பரப்பிலிருந்து நீர் ஆவியதல் குறைகின்றது. தேங்காய் மட்டையை 2 வரிசையாக தென்னை மர சுற்றி அடிப்பாகத்தில், அதாவது மரத்தின் சுற்றளவில் மீட்டர் வட்டத்தில் இடலாம். முதல் வரிசையை மட்டையின் வழவழப்பான மேல்பாகம் மண்ணில் படுமாறு வைக்க வேண்டும். இரண்டாவது வரிசையை மட்டையின் மேல்பாகம் வானத்தை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். தென்னை ஊரிமட்டை அதனுடைய எடையை காட்டிலும் 5-6 வரை நீரை சேமித்து வைக்கும் பண்புடையது என்பதால் மண்ணில் உள்ள நீரை வீணாக்காமல் தடுத்து கிடைக்கும் மழை நீரையும் சேமித்து தென்னை மரங்களுக்கு பயன்படுத்த உதவும். தென்னை மரங்களுக்கு இடையில் மழைக்கு முன், அதாவது 4 அகலமும் 2 ஆழமும் அடி நீளத்தில் குழிகள் எடுத்து அதில் தென்னை மட்டையை பரப்பி வைத்ததால் வறட்சி காலங்களில் மரங்களுக்கு 2 வரை வறட்சியை தாங்கும் வல்லமை உடையது. தென்னந்தோப்பில் நார்கள்

0: கழிவு உரிமட்டைகள் மற்றும் முதிர்ந்து விழுந்த ஓலைகளை கொண்டு நிலப்போர்வை செய்தல் நீரை சேமிக்கும் முடியும். பசுந்தாள் உரம் மற்றும் மக்கிய எரு விடுவதால் மண்ணில் தண்ணீரை தேக்கி வைக்க திறன் அதிகரிக்கின்றது. வருடத்திற்கு இருமுறை ஊடு உழவு செய்ய வேண்டும். முதல் உழவு மழைக்காலம் துவங்கிய உடனேயும் அடுத்த உழவு மழைக்காலம் முடியும் தருவாயிலும் செய்ய வேண்டும். முதல் உழவு மழை நீரை வடிந்து போகாமல் தடுக்கவும் இரண்டாவது உழவு மண்ணில் இருக்கும் நீர் வேகமாக நீராவியாக மாறி வீணாக்காமல் இருக்கவும் உதவும். அதிகமாக உழவு செய்வதை தவிர்க்க வேண்டும். உழும்போது மரங்களின் அழி தண்டை சேமிக்காமல் பார்த்து கொண்டால் காண்டாமிருக வண்டு மற்றும் சிவப்பு கூன் வண்டு தாக்கத்தையும் குறைக்கலாம். வறட்சி காலங்களில் மரங்களுக்கு 2 மாதங்கள் வரை வறட்சியை தாங்கும் வல்லமை உடையது. தென்னை மரங்களை சுற்றி 6 அடி சுற்றளவில் வட்டப்பாத்திரங்களில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12 முதல் 15 வரையிலும் உழவு செய்ய வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பா நினைத்தாலே மனதில் பக்தி பரவசம் ஊட்டும் அமுத கானங்கள் தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30, 17:00.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள்
0: இன்றைய நிகழ்ச்சியில் செம்மறியாடு வளர்ப்பு குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் செம்மறியாடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நங்காத்தூர் உழவர் முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: ஐயா வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
2: இந்த நிகழ்ச்சியில செம்மறியாடு வளர்க்கும் முறைகளை பத்தி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலாம் இருக்கிறேன். நீங்க செம்மறியாடு வளர்க்குறீங்க இல்லைங்களா?
3: ஆமா.
2: மாடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், இதெல்லாம் விட்டுட்டு ஏன் செம்மறியாடுக்கு வளர்ப்புக்கு வந்தீங்க?
3: செம்மறியாடு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது. மாட்டுக்குனா வைக்க போடணும், அதுக்கு பராமரிப்பு அதிகமா, இது எந்த வேலையும் இல்லை. ஓடி வந்து மேய்ச்சி ஓடி போறதால சரி, வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடுவோம். அதே மாதிரி காய்கறி எருவு அடிச்சுக்குவோம். இதில் எங்களுக்கு பல நன்மை இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆடு குட்டி விற்போம். பொட்டை குட்டிலாம் நிறுத்துவோம், கடா குட்டியை விற்றுருவோம்.
2: முத முதல்ல எங்கே வாங்கினீங்க, எத்தனை ஆடு வாங்கினீங்க, இப்போ எத்தனை ஆடு இருக்குது?
3: நாங்கள் செஞ்சியில் வாங்கினோம், 7 ஆடு தான் வாங்கியிருந்தோம். இப்போ ஒரு 30-35 ஆடுக்கு இருக்குது.
2: முழுக்க செம்மறி ஆடு தான்
3: வளர்க்கு? செம்மறி ஆடு தான், வெள்ளாடு எதுவும் கிடையாது.
2: ஒரு ஆடு குட்டி வாங்கினா எவ்வளோ?
3: ஒரு ஆடு குட்டி ஒரு 3,000 வச்சா வாங்கலாம்,
2: 4,000 வச்சா வாங்கலாம். நீங்கள் எத்தனை வருஷமாக ஆடு வளர்த்துனுக்குறீங்க?
3: நான் 25 வருஷமாக வச்சுக்கேன்.
2: 25 வருஷமா செம்மறி ஆடு வளர்க்குறீங்க, எப்படியும் நிலம் வீடு மனம் நிறைய வாங்கியிருப்பீங்களா? ஏன்னா 25 வருஷமா பண்ணிருக்கீங்க.
3: பரவாயில்ல, பாபா கட்டி கொடுத்துக்கிறான், நிலமும் ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கிக்கிறான்.
2: சந்தோஷம்.
3: 2 பிளாட் இருக்குது, இதெல்லாம் வாங்கினு தான்.

0: நல்ல வருமானம்,
1: தப்பு இல்ல.
0: செம்மறி ஆடு வளர்க்கறதுக்கு தொட்டில் முறைகள் எல்லாம்,
1: தொட்டில் முறையெல்லாம் எதுவும் கிடையாது. மேய்ச்சி ஓட்டி மாதிரி சரி, ஆனால் செட்டு போட்டு வச்சுக்கிறோம்.
0: செட்டு வச்சிருக்கீங்க, 30 ஆடு வச்சிருக்கீங்க. கொட்டையை வந்து எப்படியும் பெருசாக தான் போட்டுருக்கோம்.
1: பெரிய கொட்டைங்களா? பெரிய
0: கொட்டை. எத்தனைக்கு எத்தனை அடி போட்டுருக்கீங்க?
1: நல்லா ஒரு 20 வரும் கொட்டை. நல்லா பெரிய
0: தரை எப்படி போட்டுக்கிறீங்க?
1: மண் தான்.
0: ஏன் மண்ணு?
1: சிமெண்ட் வந்தால் சரி வராது, மூத்தனை மஞ்சினா இழுக்காது. மண்ணு வந்தால் இழுத்துக்கும், அந்த மூத்தனை உள்ள போடும். ஆடு படுத்தாலும் ஆட்டுக்கு நோய் வராது. சிமெண்ட் வந்தால் படுக்க அந்த அணல் அடிக்கும், அதில் வியாதி வரும் ஆட்டுக்கு.
0: சரி, அப்போ அந்த புழுக்கள் என்ன செய்றீங்க?
1: வயலுக்கு தான்.
0: ஷெட்டுக்கு என்ன போடுறீங்க? ஏன்னா மழைக்காலம், வெயில் காலம், அந்த பேரிடு காலம்லாம் வரும். அப்போ என்ன மாதிரி ஷெட்டு போட்டுக்கிறீங்க?
1: தகரம் தான்.
0: தகரம் இருக்கலாமா?
1: இருக்கலாம்.
0: கீற்று கொட்டை மாதிரி
1: அதெல்லாம் நல்லா உயரமாக லாங்க போட்டு வச்சுக்கிறோம். கூலிங் தான்.
0: எல்லா ஆட்டையும் ஒரே இடத்துல அடிச்சிருக்கீங்களா?
1: ஒரே
0: பட்டி மாதிரி கட்டி
1: கட்டி தான். பட்டி தான்.
0: இருக்காது. இப்போ வந்து மேய்ச்சலுக்கு எங்க ஓட்டின்னு போறீங்க?
1: மேய்ச்சல் இங்க தான் இருக்கிற பக்கத்து ஊர்ல, சேபூதூர்.
0: அது எந்த ஊர் பக்கத்துல இருக்குது?
1: முட்டத்தூர் கோழிப்பண்ணை
0: அங்க இருக்குது. இப்போ உங்க நிலம் எல்லாம் பார்க்கும்போது கண்ணு கட்டிய தூரதெல்லாம் புல்லு இருக்குது. கொஞ்சம் விவசாய நிலம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குது. எல்லாம் கரடாறு கிடைக்குது. நீங்க மேய்ச்சலுக்கு ஓட்டின் போகும்போது யாரும் கொள்ளைக்காரன் உங்களை திட்ட மாட்டாங்களா?
1: எல்லாம் பேசுவாங்க தான், எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் போகணும். அதான் தொழில்.
0: அனுசரிக்க முடியாது. அவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்லுவீங்க?
1: ஏன் விட மாட்டாத போயினுங்க அப்படின்னு ஒரு தாழ்ந்த குணமா போக
0: வேண்டியதுதான்.
1: அவங்க கிட்ட சண்டைக்கு போனா இந்த தொழிலை செய்ய முடியாது.
0: ஆட்டு ஓட்டுன்னு போறீங்க, சில நிலத்துக்காரெல்லாம் ஆடு மேய்ஞ்சா ஒத்துவாங்க. ஏன் சொல்லுங்க?
1: சாணி போடும்,
0: சாணி போடும், நமக்கு உரமா இருக்கும் அப்படின்னு. சில பேர் வந்து காசு கூட கேட்பாங்களா? அது மேல உண்டா?
1: சில பேர் ஆமா, ஆட்டை மடக்கிட்டு அவங்களே காசு கொடுப்பாங்க. நைட்ல தங்கலாம் வாங்கி வருவாங்க. நாங்களாம் எங்க அது மாதிரி போறது இல்லை. இங்க கொட்டாயிட சரி.
0: நைட்ல எல்லாம் எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கீங்க ஆடுங்களை?
1: கொட்டாயில அங்க நாய் இருக்குதுங்க, அதுக்கு பாதுகாப்பு. நாய் பாத்துக்கோ.
0: எத்தனை நாய்?
1: ஒரு ரெண்டு நாய் தான். ஆடு கூட சுத்துது பேர்.
0: ஆமா, ஏன் அது ஆடு கூட வருது?
1: ஆடு விட்டு எடை போகுது. வேற எந்த நாய்னா காட்டு கிட்ட கடிக்க வந்தனா அது தேர்த்தின்னு போவோம் அந்த நாய். அதுக்காகவே
0: பாதுகாப்பா அது நீங்களே ஓட்டு அதே ஓடு,
1: அதுவே வந்துடும். அது கூட்ட ரெண்டு வேலை கிடையாது. ஆடு கூட தான் இருக்கு எப்பயுமே.
0: 24 மணி நேரம்
1: எனி டைம், எனி டைம் ஆடு கூட தான் இருக்கு. மக்காச்சோளம், புண்ணாக்கு, கோதுமை தவிடு இதெல்லாம் போடும்.
0: இப்ப நீங்க 30 ஆடு வளர்க்குறீங்க. இது வந்து ஆரம்பத்துல நீங்க அதாவது வங்கியில போய் லோன் எல்லாம் எடுத்து
1: வாங்கினீங்களா? சொந்த முதல் தான். வங்கி கணக்குலாம் நம்மளுக்கு அதெல்லாம் வேலை இல்லை.
0: எதுவும் இல்ல,
1: சொந்த காசு தான்.
0: வங்கியிலலாம் ஆடு வளர்க்குறதுக்கு பண்ணைக்கெல்லாம் லோன் எல்லாம் தராங்க?
1: தராங்க தான் சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு வரைக்கும் அதுங்கிட்ட போனது கிடையாது.
0: எதுக்கு போய் வாங்கி அதை வட்டிக்கு கட்டிக்கின்னு வீணும்?
1: அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு கடல் புண்ணத்தில் வந்து நிலம் இருக்குது, அதில் விளையத்து வச்சு அப்படி லோனிங் பண்ணிங்க. நம்மளுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது.
0: நிலம் இருக்குது.
1: ஆ, இருக்குது.
0: எத்தனை ஏக்கர்?
1: 2 ஏக்கர்.
0: என்ன பயிர் இருக்கீங்க?
1: கரும்பு போடுவோம். ஒரு 4 நாள் விட்டோம். அதில் அமுத்தேஷி.
0: நீங்கள் ஒரு பாரம்பரிய விவசாயியா இல்லை புதுசாவா?
1: நான் பாரம்பரிய தான்.
0: அப்போல்லாம் விவசாயம் தான்.
1: ஆமாம், நல்ல விவசாயம் தான்.
0: இப்போ அங்கே விவசாயம் யார் பார்க்குறது?
1: எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு.
0: அவருக்கு என்ன வயசு?
1: 85.
0: சரி, அவர் 85 வயசுல போய் அந்த விவசாயம் பார்த்தாரு. நீங்க ஆடு மேய்ச்சின்னு கூட போய் எப்போ ஹெல்ப் பண்றீங்க?
1: கூட நான் எங்க போக முடியும்? இது கூட எனக்கு சரியாகுது. அவர் தான் பாத்துக்குவார்.
0: 10 ஆடு போட்டாலே ஒரு ஆளால மேய்க்கும் கஷ்டமா இருக்கும்.
1: கஷ்டமா இருக்கும்.
0: 30 ஆடு எப்படி நீங்க ஒரு ஆளா மேய்க்கிறீங்க?
1: அதான் கூட எங்க கூட வந்துக்கிறாங்களா? ரெண்டு பேர் தான்.
0: மனை வந்துக்கிறாங்க.
1: ஆமா ஆமா.
0: பட்டியை திறந்து எப்போ ஓட்டு வருவீங்க?
1: காலையில 12 ஆகும், நைட்டு 7 மணி ஆகும் அடைக்க.
0: அது வரைக்கும் காலையில 12 மணி வரைக்கும் வீட்டுல தான் இருக்கும்.
1: ஆமா, வீட்டுல தான் இருக்கும்.
0: இப்போ திடீர்னு உங்களுக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுது. விவசாயத்தில் வர வருமானம் பார்ப்பீங்களா இல்லை நாட்டில் வருமானம் பார்க்குறீங்களா?
1: நாட்டில் தான் பார்ப்போம். விவசாயத்தில் ஒன்றும் வைக்கிறது எடுக்க முடியல. இதில் எதுவோ கிடைக்கிறது போதும். அதுவும் அதிக சாக்காடு இல்லாதா பரவாயில்ல, நிறைய செத்து போதுவேன். நாங்களும் மருந்து ஊசியால் தான் போட்டுங்கிறோம்.
0: உங்கள் ஊரில் கால்நடை மருத்துவமனைலாம் இருக்கா?
1: எங்கள் ஊரில் மருத்துவமனைலாம் கிடையாது. பக்கத்து ஊர் 3 ஊர் தள்ளி போகணும்.
0: என்ன ஊர்?
1: அன்னியூர். அங்கே போய் வேணும்னா அவங்க எங்கே வராங்க? வரமாட்டேன்றாங்க.
0: நீங்கள் அவங்களுடைய கைபேசி என்ன வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே? ஏதாவது சந்தேகம் தான் கேட்டுக்கலாம்.
1: அடுங்க தூக்கியா அப்படின்னு வாங்க. உடம்பு சரியில்லாத ஆட்டம் எங்கேயும் வந்தாலும் தூய்மா முடியாது. நம்ம நாங்களே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கறது முடியலனா எதுவுமே கிடையாது. வேண்டியதான் ஷாப் நிலமையிலேருந்து தான் தூய்மை கொடுத்தா ஒரு 1000 கொடுப்பாங்க.
0: ஆடுகளை வந்து நோய்கள் தாக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்க ஆடுகளை என்ன மாதிரி நோய்கள்லாம் தாக்கும்?
1: எங்க ஆட்டுக்கு எந்த நோய் வரதில்லை. வந்தாலும் நாங்க அதுக்கு தடுப்பூசி முன்கூட்டியே போடுறோம்.
0: என்ன?
1: அம்மைக்கு தடுப்பூசி போடுறோம், வெக்க நோய் தடுப்பூசி போடுறோம், நீல நாக்கு நோய் தடுப்பூசி போடுறோம், ஆந்த்ராக்ஸ் வராத அளவுக்கு அதுக்கு சிறப்பு போட்டு விட்ருவோம். எங்க பக்கம் அவ்வளோவா நோய் வரதுக்கு சான்ஸ் இல்லை. வந்தாலும் ஒரு பட்டியல வந்துன்னா மறாது, அதுக்கு அடுத்த நிமிஷமா சரி பண்ணிடும்.
0: அதாவது கால்நடை மருத்துவரை நீங்க அணுகிறது இல்லை, எல்லாமே உங்களுக்கு வைத்தியம் தெரியும்.
1: தெரியும், நாங்களே பார்த்துவோம்.
0: இப்போ ஆடுகள் எல்லாம் வந்து எப்படியும் ஒரு விற்பனை பண்ணாதான் உங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும் இல்லைங்களா? எப்பப்பெல்லாம் விற்பனை பண்றீங்க? எந்த நேரத்தில் விற்பனை பண்ணுவீங்க?
1: எங்க வருஷத்துல ஒரே முறை தான், ஆடி டு ஆவணி. இந்த ரெண்டு மாதம் தான் புரட்டாசிக்குள்ளே முடிச்சிடும்.
0: இப்போ சமீபத்தில் ஆடு விற்பனை பண்ணிங்களா?
1: இன்னும் இல்லை, இந்த வருஷம் கூடுதலாகும் நாள் குட்டிங்களாம் பேருக்கில்.
0: ஒரு குட்டி விற்பனை பண்ணுற அளவுக்கு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீங்கள் கொடுப்பீங்க?
1: ஒரு 12 கிலோ.

0: ஒரு குட்டி வரணும், அப்போ தான் விற்போம்.
1: உங்களுக்கு தெரியுமா எத்தனை கிலோ வருது?
0: தெரியும் தெரியும், அதெல்லாம் இடம்லாம் தெரியும்.
1: எப்போ விற்கலாம்னு தெரியும்.
0: ஆ தெரியும்.
1: இந்த நங்காத்தூர் இந்த செஞ்சி இந்த ஏரியாவிலலாம் ஒரு ஆடு எவ்வளோ போகுது?
0: ஒரு ஆடு ஒரு 7 ரூபா அளவுக்கு போயிங்குது.
1: 7000?
0: ஆ போயிங்க.
1: இப்போ வந்து நாட்டு ஆடு எல்லாம் இருக்கு இல்லைங்க?
0: ஆமாம்.
1: அந்த ஆடுகளை தான் நிறைய மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க.
0: நல்ல ஆடுங்க.
1: செம்மறி ஆடை சாப்பிட்றது குறைவுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் உள்ள என்ன வித்தியாசம்?
0: செம்மறி ஆடு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு செட் ஆகுது. வெள்ளாடு வந்து யார் வேணாலும் சாப்பிட்றான் விரும்பி. கிராமத்தில் அவ்வளோவா செம்மிளாட்டை விரும்ப மாட்டாங்க.
1: விரும்ப மாட்டாங்க.
0: டவுனில் வந்து செம்மிளாட்டை தான் விரும்புவாங்க. மெட்ராஸ்லாம் நம்ம அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் மெட்ராஸ் இந்த செம்மறி ஆடுக்கு அங்கே தான்.
1: ஆனால் ஒரு சிலர் இறைச்சியை பார்த்துட்டு எப்படி அது வெள்ளாடு செம்மறியாடு கண்டுபிடிக்குது, சரி ஆட்டுக்காரி
0: அவ்வளோதான்
1: ஆட்டு போகணும் தான் அப்படி சிலர்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: இப்போ வெள்ளாடு எவ்வளோ போகுது, செம்மறி ஆடு எவ்வளோ போகுது உங்கள்
0: எல்லாம்? ஒரே ரேட்டு தான், எதுவும் அது அதிகம் இல்லை, இது கம்மி இல்லை, எல்லாம் ஒரே ரேட்டு தான்.
1: ஆடு ஆட்டு குட்டிகளெல்லாம் இறக்குற தருவாயில் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை காமந்து பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறீங்களா?
0: முடிஞ்ச வரைக்கும் போராடும்.
1: என்ன மாதிரி வைத்தியம்?
0: ஆமாம் வைத்தியம்லாம் போவோம், ஊசி போடுவோம், சிறப்பு போடுவோம்.
1: பிள்ளை போல பாதுகாக்கிறீங்களா?
0: அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது.
1: சில பேர் வீட்டில் இந்த ஆடு மாடு கோழி பூனை இதெல்லாம் தன்னுடைய குழந்தை போல பாதுகாப்பாங்க. அவ்வளோ செல்லமாக எந்த எந்த அளவு கண்ணு கருந்தமாக பார்ப்பாங்க. அது போல் நீங்கள்
0: பார்த்துக்கிறீங்களா?
1: விற்பனை நோக்கோட பார்க்காம இது போல் பார்க்குறதும் ஒரு இதுதானே?
0: இல்லை இல்லை, அது எங்கள் தொழிலே அதான், எங்கள் நாங்கள் அதை தான் பார்த்துக்கிறோம்.
1: இனப்பெருக்குதெல்லாம் என்ன பண்ண?
0: அதில் கெடாலாம் விட்டு வச்சுக்கிறோம்ல,
1: விட்டு வச்சுருக்கீங்க?
0: நல்லா இருக்குது. அதெல்லாம் எந்த
1: செயற்கை கருவூட்டலாம் எதுவும்?
0: அதெல்லாம் எதுவும் கிடையாது. பொலி கடை விட்டு வச்சுக்கிறோம், அது பேராடு.
1: இப்போ 30 ஆட்டுக்கு இனப்பெருக்கு எத்தனை?
0: 2 கடை விட்டு வச்சுக்கிறோம்.
1: 2 கடை போதுமானது?
0: போதும் போதும்.
1: செம்மறி ஆடு செனை ஆயிடுதுன்னா அது எப்படி பாதுகாப்பாக வச்சுருங்க? உன்னோட ஒரு ஆடு முட்டி மோதிக்கூடாது?
0: அதெல்லாம் எதுவும் மோதிக்காது. இந்த ஆடுங்க ஆடு என்ன கொஞ்சமாக தானே இருக்குது, அதனால் எதுவும் மோதிக்காதுங்க.
1: மோதிக்காது.
0: ஒரு அதிகமாக ஒரு 200 ஆடு 300 ஆடு இருந்தால் தான் பட்டி தந்தால் அணல் அடிச்சேன்னா அதுக்கு ரிஸ்க்கு. இதில் ஒன்றும் அதில் அந்த அளவுக்கு இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது.
1: ஆட்டு கொட்டைகள் இருந்தாலும் சரி, மேய்ச்சலுக்கு நீங்கள் ஓட்டின போனாலும் சரி, நீர் மேலாண்மைலாம் பற்றி சொல்லுங்களேன்.
0: தண்ணி தான் இந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்ற நாளில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
1: வீட்டில்
0: வீட்டில் போனால் அன்னை உடனே முண்டு வைப்போம்.
1: 30 ஆட்டுக்கு எப்படி தண்ணி கொடுக்குறோம்?
0: நல்லா ஒரு 4 குண்டாலில் ஊற்றி வச்சுட்டு குடிச்சிடும். 10 ஆடை
1: அங்கே அப்படியே கொண்டு கொண்டாங்க.
0: ஆமாம்.
1: அதுக்குன்னு கொட்டையிலலாம் பைப்பெல்லாம் தண்ணி?
0: ஆஹா, அதெல்லாம் எதுவும் கிடையாது, சிம்பிளாக தான் செய்துக்கிறோம்.
1: குண்டாலாம் தண்ணி. சரி, மேய்ச்சலுக்கு வந்தால்?
0: மேய்ச்சலுக்கு வந்தால் இது மாதிரி ஏரி வாய்க்கா குட்டை குளம் அப்படி தான் குடிக்கும்.
1: ஏன்னா இப்போ நீர் வந்து நிறைய காஞ்சி போய் கிடக்குது, தண்ணி மோட்டர் கம்மியாக இருக்குது. ஆற்று ஏரியில் கூட தண்ணி வத்தி போயிருந்தாங்க.
0: வத்தி போய்
1: வர கண்ணு கட்டி தூரத்தில் மேய்ச்சலில் ஓட்டின்னு போகிறீங்க, தண்ணி கிடைக்குதா?
0: பழக்க வழக்கம் உள்ளவங்க மோட்டர் கழிப்பு விடுங்க அப்படின்னு சொல்லுவோம், கழிப்பு விடுவாங்க குடிக்கும். இதுவோ அங்கே மாதிரி தான் இப்போ தான் கழிப்பு விட்டாங்க, அங்கே தான் குடிச்சிட்டு மேய்ஞ்சுது.
1: விற்பனை வந்து ரொம்ப முக்கியம். ஆடு வளர்க்குறவங்க வந்து அவங்க பையில் ஏடிஎம் மிஷின் இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு அர்ஜென்ட் காசு எல்லாம் ஒரு ஆடை விற்றுட்டு அப்படியே அந்த செலவு பார்ப்பாங்க.
0: அந்த மாதிரி செய்ய முடியாதுங்க நாங்கள். அதுமாரி 30 ஆட்டில் ஒரு ஆடை பிடிச்சி விற்றுட்டா 29 தாங்குது. அது மாதிரி என்ன அப்பப்போ செலவு வந்துக்கினே இருக்கும். அப்பப்போ ஒரு ஆடை விற்றுட்டா எப்படி பழைக்கிறது?
1: கரெக்டு தான்.
0: கடன் வாங்கி அதை வச்சு பழைக்க வேண்டியது தான். அப்புறம் மொத்தமாக விற்று அந்த கடனை கொடுக்க வேண்டியது தான். அதுமாரி நினச்ச நேரம் செலவாகும்போது விற்று அந்த தொழிலை செய்ய முடியாது.
1: ஆடியிலிருந்து ஆவணி வரைக்கும் விற்பனை பண்ணணும்னு சொல்றீங்க.
0: ஆமா.
1: இப்போ விற்பனைனா யார அணுகுவீங்க? வியாபாரி உங்ககிட்ட வந்து எடுத்துவாங்களா? நீங்க மார்க்கெட்டுக்கான ஓட்டுமே
0: சாப்பிடுங்க. நாங்கள் நேரம் தொட்டிக்கு ஏற்றுவோம், சொந்தக்கார ஒருத்தர் வியாபாரிக்கிறது, அவர் வந்து வாங்கி போவார்.
1: இது என்ன கமிஷன் தரக்கிற எதனா? அந்த
0: அதெல்லாம் எதுவும் இல்லை. இட கணக்கில் இந்த ரேட்டு போகும்னு சொல்லுவார், நாங்கள் ஒரு ரேட் சொல்லுவோம், அவர் ஒரு ரேட்டு கேட்பாரு.
1: வேலை படிச்சதுன்னா கொடுத்து
0: ஓட்டி விட்டுருவோம் அவர்கிட்ட.
1: மேய்ச்சலுக்கு ஓட்டின்னு போறீங்களா? அங்கே என்னென்ன உணவெல்லாம் அது சாப்பிடுது?
0: அதான் புல் வகை தான், குறை கொடிப்பில்லு மத்தங்காப்பில்லு கம்மம்பில்லு சாட்டினை இந்த புல் பூண்டு தான். தழை வகைலாம் எதுவும் கிடையாது, பூரா புல் பூண்டு தான்.
1: இப்போ மேய்ச்சலுக்கு நீங்கள் ஓட்டின்னு போகும்போது 30 ஆடுக்குது, 30 ஆடு மேய விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பீங்களா?
0: ஆமாம்.
1: ஆட்டு கூட இருப்பீங்களா?
0: ஆட்டு கூட தான் இருப்போம், எங்கேயும் இருக்க முடியாது. சுற்றி பயிர் அங்கே இருக்கிற ஏரியாவில் காடு கரம்லாம் கிடையாது, பயிர் பக்கம் பண்ணிக்கணும்.
1: எப்பயாவது இந்த மேட்ச்சில் ஓட்டி போகும்போது ஆடு தவறி விட்டுருங்களா?
0: அதெல்லாம் தாரந்துக்குது, தாரம் வந்து கிடைச்சிக்குது கிடைக்காதுங்குது பலவிதம். 10 நாள் முன்னாடி கூட ஒரு கடை தாரந்து போச்சு, ரெண்டாவது கிடைக்கவே இல்லை.
1: கிடைக்கவே இல்லை?
0: இல்லை.
1: அது எப்படி மிஸ் ஆகிருக்கும்?
0: அது எப்படி தான் நினைச்சுன்னா தெரியல. வயக்காடு, வயக்காட்டில் எங்கேயும் நின்று போச்சு, அங்கே வந்துட்டு பிறகு அது கத்தின்னு எந்த பக்கம் தான் போச்சுன்னா
1: தெரியல. அப்போ பாதுகாப்பாகவும் பார்த்துக்கணும் இல்லையா?
0: ஆமாம்.
1: இப்போ நீங்கள் இந்த மேட்ச்சில் ஓட்டின்னு போகிற இடங்கள்லாம் எப்படி இருக்குங்க?
0: பூதூர் மலை பைபாஸ் ஓரம் தான், முட்டத்தூர் ஏரியா இப்படிதான், இப்படி மாத்தூர் இந்த சுத்துவட்டாத்தூர் இப்படிலாம் வரும் போவோம், கொலப்பாக்கம் இந்த லைன்லாம் போவோம் வரும்.
1: சரியா, நீங்கள் வந்து இந்த செம்மறி ஆடுல வளர்க்குறதுல இதை விட்டுட்டு வேற ஏதாவது வேற தொழில் செய்வோம் அப்படின்னு ஏதாவது நினைச்சது உண்டா? இல்லை கடைசி வரைக்கும் உங்களுக்கு இதான் செம்மறி ஆடு வளர்க்குறதான் தொழில்?
0: இதுதான் எங்களுக்கு கடைசி வரைக்குமே இதுதான் தொழில், வேற எந்த தொழில் செய்யலாம்னு நான் நினைக்கவே இல்லை.
1: முழு வருமானம் இதில் தான் கிடைக்கும்?
0: ஆமாம், இதில் தான் கிடைக்கும்.
1: நல்ல வருமானம் கிடைக்கும்?
0: கிடைக்கும். கஷ்டப்படணும், நல்லது கட்டதுக்கு எதுக்கும் எங்கேயும் போக முடியாது, இதிலே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த தொழில் செய்ய முடியும்.
1: பேரிட காலங்கள் அதிக வெயில் மழை புயல் எல்லாம் வருது இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: அந்த நேரங்களில் மேய்ச்சலுக்கு ஓட்டி போவீங்களா? இல்லை
0: மேய்ச்சலுக்கு ஒரு நாளில் கூட கொட்டைகள் நிற்காது.
1: மழை ஜோன்னு பெய்யுமா?
0: பெஞ்சாலும் போய் தான் ஆகணும் வெளியே, ஒரு அரை மணி நேரமும் அதை வெளியே போய் தான் வரும், உள்ளே மூட மாட்டோம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெயில் காய்ஞ்சாலும் கொட்டையை விட்டு வெளியே போய் தான் ஆகணும்.
1: ஆடு இப்போ ஆடி ஆவணிக்குள்ளே தான் நீங்கள் விற்பனை பண்ணணும்.
0: ஆமாம் ஆமாம்.
1: இப்போ நீங்களும் உங்கள் மனைவியும் ஆடு மேய்ச்சல் பண்ணுறீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ ஒருத்தர் ஒரு மாதம் சம்பளம் போனார்னா குறைந்தபட்சம் ஒரு 5000 இல்லை 20000 வச்சுக்குவோம். நீங்கள் ரெண்டு பேரும் வேலை செய்கிறீங்க, ஆளுக்கு

0: மாசத்துல ஒரு 5,000 ஒரு மாசத்துல 2 பேரும் 30,000 கிடைக்கணும். ஆனா நீங்க ஆடி ஆணைக்கு போறீங்க, அப்ப இந்த சம்பளம் எல்லாம் ஒன்னா சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்த வருமானம் கிடைக்குதா? லாபம்
1: இல்லைங்க, கிடைக்க மாட்டேன். ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு 1.5-2 உள்ளதான் கிடைக்கும்.
0: 2 லட்சம் அது போதுமானதா இருக்கு உங்களுக்கு?
1: போதுமானது தான். அப்புறம் என்ன வேற தொழில் நம்மளுக்கு தெரியாது, நாங்க வேற எதுவும் போறதில்ல. இதுல இருக்கிறது
0: லாபமும் நஷ்டமும்
1: வந்துட்டோம். இதே நம்பி வாழ்ந்துருக்கிறோம்.
0: உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை செம்மறியாடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நங்காத்தூர் உழவர் முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கால்நடைகளுக்கு தேவையான உலர்புல் தயாரிக்கும் முறை மற்றும் சேமிக்கும் சிறந்த வழிமுறைகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். உணவின்றி உயிரினங்கள் நிலைக்காது என்ற பழமொழிக்கிணங்க, உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு உணவு இன்றியமையாததாகும். எனவே தீவன பயிர்கள் அதிகளவில் கிடைக்கும் காலங்களில் அவற்றை பயன்படுத்தி சேமிப்பதன் மூலம் தீவன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். தீவன புல்லில் 60-90% வரை அதிக ஈரப்பதமும் மற்ற தீவனங்களில் 60-80%

சதம் வரை ஈரப்பதம் காணப்படும். பசுந்தீவனத்தில் அதிகளவு ஈரப்பதம் இருப்பதால் தீவன பயிர் எளிதில் கெட்டுவிடும். எனவே ஈரப்பதம் 10-12% வரை ஈரப்பதத்தை குறைத்து சேமிக்க வேண்டும். நம் நாட்டில் வெயிலில் உலர்த்தும் முறை பெரிதும் பயன்பாட்டில் உள்ளது. பசுந்தீவனங்களை அறுவடை செய்யும் காலங்களில் போதிய அளவு சூரிய ஒளி கிடைக்காவிட்டாலோ அல்லது தொடர்ச்சியாக மழை பெய்தாலோ பசுந்தீவனங்களின் ஈரப்பதத்தை குறைப்பது கடினம். எனவே அந்த மாதிரியான சமயத்தில் தீவன பயிரை ஊறுகாய் புல்லாக மாற்றி பயன்படுத்தலாம். உலர்புல் தயாரித்தல். தீவன பயிர்களை அறுவடை செய்த பின்னும் வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வுகள் தொடர்கின்றன. இதனால் தீவன பயிர்களில் உள்ள சத்துக்களின் அளவு குறைகிறது. மேலும் நுண்கிருமிகள், முக்கியமாக பூஞ்சை நச்சுக்கள் உற்பத்தியாக வாய்ப்பு அதிகம். எனவே அறுவடை செய்த தீவன புல்லில் 10-15% வரை ஈரப்பதத்தை வேகமாக குறைக்க வேண்டும். தீவனப்புல் அறுவடை செய்யும் பொழுது இலைப்பகுதி விரயமாவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இலைப்பகுதியில்தான் அதிகளவு சத்துக்கள் உள்ளன. உலர்புல்லின் வகைகள். பயிறு வகை தீவன பயிர்களை தட்டை பயிறு, பயிறு, கொள்ளு, நரிப்பயிறு, சணப்பு, முயல் மசால், குதிரை மசால், சோயா, தக்கை பூண்டு மற்றும் நிலக்கடலை போன்றவற்றை வெயிலில் உலர வைத்து உலர்புல் தயாரிக்கலாம். பொதுவாக பயிறு வகை தீவனங்களை அதிக வெயிலில், முக்கியமாக கோடை காலத்தில் பகல் வேளையில் உலர வைக்கும் பொழுது இலைத்தழை இழப்பு அதிகமாக காணப்படும். ஆகவே காலை மாலை வேளையில் குறைவாக வெயில் உள்ள பொழுது தீவனங்களை கையாள்வது மிக சிறந்தது. பொதுவாக பயிறு வகை தீவன பயிர்களில் புரதம், கால்சியம் சத்துக்கள் அதிகமாக காணப்படும். பயிறு வகை சாரா தீவனங்கள். பயிறு வகை சாரா தீவனங்களான சோளம், மக்காச்சோளம், கம்பு, ராகி, ஓட்ஸ் போன்ற தீவன பயிர்களை உலர்த்தி உலர்புல் தயாரிக்கலாம். கலப்பு வகை உலர்புல். பயிறு வகை மற்றும் பயிறு வகை சாரா தீவன பயிர்களை ஊடு பயிராக இரண்டையும் ஒன்றாக அறுவடை செய்து உலர்புல் தயாரிக்கலாம். பயிறு வகை சாரா தீவனங்களுடன் பயிறு வகை சார்ந்த தீவனங்களை சேர்க்கும் பொழுது சரிவிகித சமச்சீர் தீவனம் கிடைக்கிறது. பயிறு வகை சார்ந்த தீவன பயிர்களில் 15-25% சத்துக்கள் காணப்படுகின்றன. ஆனால் பயிறு வகை சாரா தீவனங்களில் புரதச்சத்து 5-10% மட்டுமே காணப்படுகிறது. தரமான உலர்புல்லின் குணாதிசயங்கள். பசுமை நிற இலைகள் நிறைந்திருக்க வேண்டும். எளிதில் செரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மண் அழுக்கு மற்றும் களை செடிகள் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்டதாகவோ அல்லது பூஞ்சை பாதிக்கப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது. உலர்புல் தயாரிக்கும் முறை. நிலத்தில் பரப்பி உலர வைத்தல். அறுவடை செய்த தீவன பயிர்களை நிலத்தில் பரப்பி அவ்வப்பொழுது தீவன பயிர்களை திருப்பி போட வேண்டும். பெரும்பாலும் இம்முறையில்தான் தீவன பயிர்கள் உலர்த்தப்படுகின்றன. சிறு கத்தைகளாக கட்டி உலர வைத்தல். சோளம், கம்பு, ராகி போன்ற தீவன பயிர்களை அறுவடைக்கு பின் சிறு கத்தைகளாக கட்டி வைக்கலாம். எனினும் தீவன கத்தைகளை அவ்வப்பொழுது திருப்ப வேண்டும். முக்கோண கூம்பு வடிவ முறை. சோளம், கம்பு, ராகி, மக்காசோளம் போன்ற தீவன பயிர்களை சிறு சிறு கட்டுகளாக கட்டி கூம்பு வடிவத்தில் நிற்க வைத்து உலர்த்தலாம். ஆனால் இம்முறை மழைக்காலத்தில்தான் பயனுள்ளதாக இருக்கும். உலர்புல் தயாரித்தல் மற்றும் சேமிக்கும் பொழுது ஏற்படும் இழப்புகள். பயிர் வகை தீவன பயிர்களை அதிக வெயிலில் உலர்த்தும் பொழுது இலையிழப்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தீவன பயிர்களில் உள்ள கரோட்டின்கள் இழப்பு அதிகரிக்கலாம். மழைக்காலம், பனி போன்ற காலங்களில் தீவன பயிர்களை பாதுகாக்க வேண்டும். உலர வைக்கப்பட்ட தீவனங்கள் மழையில் நனைந்தால் தீவன பயிர்களில் உள்ள சத்துக்கள் விரயம் அதிகமாக இருக்கும். மேலும் பூஞ்சை, காளான் வளர ஏதுவாக அமையும். தீவன பயிர்களை அப்படியே உலர வைப்பதை விட சில சமயங்களில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி உலர வைப்பது சிறந்ததாகும். உலர்புல் தயாரிப்பதற்கான புதிய உத்திகள். மழை மற்றும் பனிக்காலங்களில் போதிய வெயில் கிடைக்காத பொழுது சூரிய சக்தி உலர்கலன்களை பயன்படுத்தலாம். தற்பொழுது சூரிய உலர்கலன்கள் 2-4 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்க முடியும். சூரிய உலர்கலன்களின் நன்மைகள். மழை மற்றும் பனியில் இருந்து முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கிறது. குறைந்த நேரத்தில் உலர வைக்க முடிகிறது. தீவன பயிர்களின் சத்துக்கள் சேதாரம் மிக குறைவு. இதில் உலர்த்தப்பட்ட உலர் தீவனங்களை கால்நடைகள் விரும்பி உண்ணுகிறது.
அது மட்டுமல்லாமல் பயிர்

0: வகை தீவன பயிர்களை இம்முறையில் உலர வைத்து சேமிப்பது எளிது. தீவன பயிர்களை சேமிக்கும் முறைகள். தீவனங்களை சேமித்து வைப்பதற்கு உலர வைத்து சேமித்தல், பசுமையாக சேமித்து வைத்தல் என இருவிதமான சேமிப்பு முறைகள் தற்பொழுது உள்ளன. உலர் தீவனம். தீவன பயிர்களில் இளமையாக இருக்கும் பொழுது, அதாவது பூவிடும் பொழுது, அதை அறுத்து சூரிய ஒளியில் காய வைத்து பின் உலர்த்தி புல்லாக மாற்ற வேண்டும். இப்படி உலர்த்தப்பட்ட புல் நல்ல மனத்துடன் சத்துக்கள் குறையாமல் உள்ள சிறந்ததொரு தீவனமாகும். உலர்த்தி காய வைக்கும் பொழுது ஒரே சீராக பரப்பி காய வைத்தல் அவசியம். இப்படி காய வைத்த புல்லை மழையிலோ அல்லது ஈரம் படாமல் பாதுகாக்க வேண்டும். இப்படி பக்குவப்படுத்திய புல்லின் ஈரப்பதம் 15-20% மேல் இருக்கக்கூடாது. ஏனெனில் ஈரம் அதிகமாக இருப்பின் சூரிய ஒளியால் சூடேறிய தீவனம் கெட்டுவிடும். தீவன சோளம். தீவன மக்காச்சோள பயிர்களை 50% பூக்கள் வந்த பின் அறுவடை செய்வது சிறந்தது. தீவன ஓட்ஸ் பயிர்களை பால் பிடிக்கும் பருவத்தில் அறுவடை செய்ய வேண்டும். குதிரை மசால் பயிர்களை 50% பூக்கள் வந்த பின் அறுவடை செய்வது சிறந்ததாகும். இவ்வாறாக கால்நடைகளுக்கு தேவையான உலர்புல் மற்றும் சேமிப்பு முறைகளை மேற்கொள்ளலாம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:05. நிகழ்ச்சியில் தொடர்வது திரைசை. திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் தொள்ள, இதோ உங்களுக்காக திரைசை. நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம். வசிகரா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி குரலில்.

நிகழ்ச்சியில் தொடர்வது திரை இசை. நேரம் 8:30. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வாகை சுடவா திரைப்படத்திலிருந்து சின்மை குரலில்.

திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இதோ உங்களுக்காக திரைசை. திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். எனை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுடன் உயர்நிலை கூட்டம் நடத்தினார். விக்சித் பாரத் இலக்கை நோக்கி வேளாண்மை, ஊரக வளர்ச்சி, சமூக நலன் மற்றும் தொடர்புடைய பல்வேறு துறைகளுக்கான திட்டங்களில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இக்கூட்டத்தில் மறு ஆய்வு செய்யப்பட்டது. மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப அரசு கொண்டு வரும் சீர்திருத்தங்கள் நிஜமாகவே உத்வேகம் பெற்று அர்த்தமுள்ள மாற்றம் கொண்டு வருவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டுமென பிரதமர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ரயில்வே துறையில் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் உயர்த்தப்பட்ட பராமரிப்பு மூலம் பயணிகளின் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் அவர் இதை தெரிவித்தார். ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளில் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தேடி தாக்கவல்ல இந்தியாவின் இரண்டாவது மாஹே

ரக ஏவுகணை எதிர்ப்பு களம் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்து கொள்ளப்பட்டது. குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு நோயை தவிர்ப்பது குறித்து புதுச்சேரி ஜிப்மர் சார்பில் இன்று நடைபெற்ற பயிற்சி முகாமில் குழந்தைகள் நல காப்பகங்களின் பராமரிப்பாளர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. கைகளை சுத்தமாக பராமரித்தல், சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணுதல் மற்றும் பாதுகாப்பான குடிநீரை பயன்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து இதில் எடுத்து கூறப்பட்டது. சீன ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிவி சிந்து இன்று ரவுண்ட் ஆஃப் 32 போட்டியில் சக வீராங்கனை உன்னதி ஹூடாவை தோற்கடித்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இந்தோனேஷிய வீரரை தோற்கடித்து ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கீத வானிலை. நேரம் 9:30. நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். கலைஞன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் ஜானகி குரலில்.

0: சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா குரலில்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து, மலேசியா வாசுதேவன் மற்றும் பி. சுஷிலா குரலில்.

0: தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தில்லண்ணா மௌனம்பால் திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில்.
1: தாத்தா ஜொல்லு தரக்கடை தரக்கடை தான்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி. சுஷிலா குரலில்.

மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஒரே ஒரு கிராமத்தில் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்.

தேன்மழை நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் கேட்கலாம். சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 11:05. ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸில் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் புதினா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பங்காற்றும் பறவைகளின் கால்கள். வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. மாறுதல் சிறுகதை எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் பா கோவிந்தராசு அவர்கள். 7:25 நலமாய் வாழ. இதில் மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. காலை 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருந்தங்கம். என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். 10:00 மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. சென்னை இசை நிகழ்ச்சிகள், திருச்சிராப்பள்ளி வேளாண் நிகழ்ச்சிகள், கோயம்புத்தூர் இளைஞருக்கான நிகழ்ச்சிகள், புதுச்சேரி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், திருநெல்வேலி நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள், மதுரை நாடகம் நிகழ்ச்சிகள், நாகர்கோவில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், காரைக்கால் விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள், ஊட்டி ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், தூத்துக்குடி முதியோர் நலன் நிகழ்ச்சிகள், கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சிகள், தருமபுரி அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள். 12:00 வளமான பாரதம், நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டி பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு. பன்னிரெண்டு 12:50 புதின பக்கங்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 இன்றும் இணைவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஆணையம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்திருக்கும் ஜலதரங்க இசை. 4:00 களத்திற்கண்ணம்மா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஆர் சுதர்சனம். கதை வசனம் ஜாவர்டா சீதாராமன். இயக்கம் ஏ பீம்சிங். 5:00 பொன்மலை பொழுது வானம் என தொடங்கும் பாடல்களை கேட்டு மகிழலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் சிறுபாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருள்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஐவதக்குடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். அமைப்பு கே காளிமுத்து. அமைப்பில் உதவி ஜி சங்கீதா. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 10:00 கொஸ்டின் ஆர் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari.

நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.